புக்கிட்சரின் அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்ள உள்ளனர். இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் முன்னிலையில் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் 56 தொகுதிகளுள் 48 தேசிய முன்னணி வெற்றி பெற்றது. பல வாரங்களாக நீடித்த வறட்சியை தொடர்ந்து நெதர்லாந்து அதிகாரப்படியாக நீர் பற்றாக்குறை நிலையை அறிவித்துள்ளது. இதனையடுத்து தேசிய வறட்சி கால தடுப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். அடுத்த சில வாரங்களுக்கு இந்நிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாட்டின் நீர் விநியோக ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனையின் கீழ் செயலாக்க நடவடிக்கை 2 நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. கோங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள இபோலா சிகிச்சை மையத்தில் வன்முறை ஏற்பட்டதையடுத்து தொற்று தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த மனிதநேய பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். நோய் பரவலின் மையமாக விளங்கும் இதோரி மாவட்டத்தில் உள்ள நயாகொண்டே பொது மருத்துவமனையில் கர்ப்பிணி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு வன்முறை வெடித்தது. உலக கிண்ண கார்பந்து. அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் ஸ்பெயின் அர்ஜென்டினாவுக்கு இடையிலான இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மில்லர் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவுக்கு எதிரான ஆட்டங்கள் தொடங்கிய காலகட்டம் முழுவதும் தனது அதிகாரப்படியான வசிப்பிடத்திலிருந்து இந்த போட்டியை கண்டுகளித்தது போல இறுதி ஆட்டத்தையும் காணவிருப்பதாக மில்லர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: வணக்கம். என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? தெய்வீகன் இன்றைக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கோம். மணி இப்போ 8:08 ஆயிருச்சு.
1: சரி, பொதுவாகவே இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்கேற்றவாறு நடந்துகிட்டோம் அப்படின்னா சுற்றி உள்ளவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கும்.
0: சில இடத்துக்கு போவோம், சில பேர் செய்யற செயல் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. தியேட்டர் இருக்கு இல்லையா, திரையரங்கத்துக்கு போனா அங்க பொதுவாகவே இருள் ஆயிரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கை தொலைபேசி எடுத்து எதுக்குதான் அந்த அந்த சத்தத்தை ஒண்ணு அடைக்க மாட்டாங்க. அடுத்தது என்னன்னா, இருட்டா படம் பாக்குற அந்த திரையில மட்டும்தான் காட்சி தெரியும் நினைப்போம். இவங்க பிளாஷ் லைட் இருக்கிற மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு கை தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பக்கத்துல உட்காந்துருப்பாங்க, மின்னுக்கு உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க இங்க வரீங்க, வெளியிலேயே உட்கார வேண்டியதானே அப்படின்னு நமக்கு
1: இருக்கும். பொது இடங்கள்ல பொதுவில் நம்ம செல்றோம் அப்படின்னா ஒரு சில மன அமைதி மகிழ்ச்சி இதெல்லாம் தேடிதான் நம்ம போறோம். அந்த இடத்துலயும் அதை கெடுக்குறாங்க அப்படின்னா கோவம் வராதா?
0: அதுவும் இந்த பொது இடம் வந்து உள்ளரங்கு இடங்களாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அங்கதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கோவம் வரும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருப்போம், இல்ல ஒரு பேச்சு நிகழ்ச்சியா இருந்திருக்கும், உரையாற்றுவாங்க, அதுல போய் கலந்துக்கலான்னு போயிருப்போம். அங்க போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏங்க வரீங்க, ஒண்ணு நானாவது வெளியில போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி பொது இடங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்திக்கங்க, சொன்னா கேட்க மாட்டீங்களே அப்படின்றது என்ன, அதை பத்தி தான் பேச போறோம்.
1: கொட்டி தீர்க்கலாங்க எங்க கிட்ட சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.
0: பொது இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் மலேசியர்கள், இல்ல நம்ம பாக்குறவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? இப்ப நீலோத்தி வந்துட்டு இருக்கு சிறைப்படத்துக்காக, சுரஜ் சந்தோஷ் சின்மாய் பாடுறாங்க.

0: நிலவுத்தி கேட்டிருந்தீங்க. சரி, நம்ம ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட.
1: பொது இடங்கள்ல எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காது இல்ல உங்க கோபத்தை ஏற்படுத்துது, எங்க கிட்ட அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
0: வாங்க, நீங்க எல்லாம் பேசலாம், உங்களுக்கான ஒரு களம் இது அப்படின்னு. நம்ம கூட பேசுறதுக்கு நிம்மல் வந்திருக்கிறாரு.
2: பொது இடத்துல நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இப்ப நம்ம பொது டிரான்ஸ்போர்ட்ல போனாலும் சரி, இல்ல நார்மல் இடத்துல இருந்தாலும் சரி, இந்த போன் பார்க்கும் போது ரொம்ப லவுட் வாய்ஸ்ல வந்து வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வீடியோ பாக்குறதும் சரி, ஏதாச்சும் ஒரு காணொலி பாக்குறது ரொம்ப ஹை வால்யூம்ல பாக்குறாங்க. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் கொஞ்சம் இது இல்ல, கொஞ்சம் சவுண்ட குறைச்சு கேட்டா அவங்களுக்கும் நல்லது மத்தாளுக்கும் நல்லது
0: நினைக்கிறேன். அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு ஒரு இதுல வந்து இயர்போன் வாங்கி கொடுத்துருவோம்
2: பொழுதுபோக்குறாங்க.
0: வயது கூட ஆகுது இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஒருவேளை சத்தம் அதிகமா இருந்தா தெளிவா கேட்க முடியாது, சொன்ன பிறகு மாத்திக்கும். இது வழக்கமா வீட்டுல கூட நடக்கும், நம்ம வீட்டுல இருக்கிற மூத்தவங்க வேகமா வச்சு டக்குன்னு காணொலி பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம சொன்னா ஓ வேகமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சில நேரத்துல கோபமும் வரும், என்ன என்ன சரிப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: இந்த செவித்திறன் இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இல்ல என்ன நானு எனக்கு வேண்டியதுதானே பாக்குறேன், நீங்க என்ன அப்படின்னு கோபம் வரும். அதனால பாப்போம், அவங்க கிட்ட பேசி பாப்போம், கேக்குற வரைக்கும்
0: சரியா எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, அதுல ஒரு உதாரணம் அவர் கொடுத்தாரு, பொது இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும்னா என்ன.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? பொது இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு. நம்ம எங்க இருக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, when in Rome be a Roman அப்படினுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம எங்க போயிருக்கோமோ இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தான் வீட்ல இருக்கும்போது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம். சோஃபால படுக்கலாம், கீழே படுக்கலாம், தலைக்கீழா நிக்கலாம்,
1: காலை மேல எடுத்து வைக்கலாம், கீழே வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம்,
0: எல்லாம் செய்யலாம். இப்போ நம்ம காட்பந்து பாக்குறோம்னு வெச்சுக்கோங்க, வீட்ல இப்படி தான பாத்துட்டு இருக்கோம், படுத்துட்டு பாப்போம் அப்படி எல்லாம். இதுவே நம்ம வெளியில போய் பாக்குறோம்னு இது செய்யுமா? ஒரு கடையில போய் படுத்துட்டு பாப்போம், இல்ல கால் எடுத்து மேல வச்சிட்டா இருப்போம்,
1: கற்பனை செய்து பாக்குறேன், அந்த மேசை மேல படுத்து பார்த்தா என்ன ஆகும்
0: முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் பொது இடத்துக்கு போகும்போது சில கூறுகளை நம்ம கவனித்தே ஆகணும். ஏன்னா அது பேரே பொது இடம், பொது உடைமைகள், பொது சொத்து அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல போய் வேகமா கத்தி பேசிக்கிட்டு மத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்கற மாதிரி நம்ம அங்க ஒரு ஒரு இது நாக்கள் இருக்கும், பெஞ்ச் இருக்கும் பாருங்களேன். இப்ப மருத்துவமனைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படிதான், வயசானவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் உட்காரணும். இந்த ஒருத்தர் அந்த இடத்தையே மறைச்சிட்டு உட்காந்துருப்பாரு, மத்தவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு, பொருள் எல்லாம் தூக்கி அது மேல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்க, இதைதான் நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: இதுல என்ன இரண்டு விஷயம் அடிப்படையில், ஒண்ணு நன்னெறி பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று என்னன்னா அந்த பொது இடத்தில் உள்ள விதிமுறைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதும் கிடையாது. ஒருவேளை இந்த இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் செய்தா தவறு, சட்ட ரீதியா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா செய்ய மாட்டோம். அது என்ன விதிமுறைங்க? நான் இப்படிதான் இருப்பேன், இருந்தா இப்படிதான் இருக்கும், மற்றவர்களுக்கு தொல்லையா?
0: பொதுவாகவே நம்ம வெளியிடங்களை பத்தி பேசுறோம் இல்லையா, ஆனா இந்த உள்ளரங்குகள் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து ஸ்டேடியம்ல ஒரு விளையாட்டு பார்க்க போறோம், இல்ல படம் பார்க்க போறோம், இல்ல முதல்ல சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு உரை கேட்க போறோம், தன்முனைப்பு நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க போறோம், முக்கியமான ஒரு வைபவத்துக்கு போறோம், அந்த மாதிரி எல்லாம் போகும்போது நம்ம செய்யக்கூடிய சில சில செயல்கள் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. அதுல முதல்ல வந்து கை தொலைபேசியை தான் மலேசியர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்களா. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை சில இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியாது, இருந்தாலும் கூட்டிட்டு வரீங்க. சரி, கூட்டிட்டு வர குழந்தை தூங்கிட்டு இருந்தா பரவாயில்ல, சத்தம் போடாம இருந்தா பரவாயில்ல, ஆனா குழந்தைகளுடைய நிலைமை நமக்கு தெரியாது, எப்படி செயல்படுங்க. அப்ப அந்த குழந்தை மேலே நம்ம பேச முடியாது, அப்பதான் அந்த பிள்ளை வந்து சத்தம் போட்டு அழுகும், இல்ல அந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி அசௌகரியத்தை ஏற்படுத்துறோம். அப்புறம் இவங்க என்ன எப்படி நடந்துக்கிறாங்கன்னு அவங்களே சொல்றோம். இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மலேசியர்களுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா, இந்த புகைப்பிடிக்கிறதும் மது அருந்துதல். மது அருந்துதல் அப்படின்றது உடல் நலத்திற்கு கேடு, அது ஒரு பக்கம் இருக்கு. பொது இடங்கள்ல இப்படி செய்யறோம், சில நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த திடல்லாம் அதெல்லாம் செய்யறாங்க இல்லையா. திடல்ன்றது என்ன இடம், என்ன இடம், அதை நம்ம யோசிச்சு பாக்கணும் இல்லையா.
1: பயிற்சி செய்யக்கூடிய ஒரு இடம், பொதுல வந்துட்டு முதியோர்கள், குழந்தைகள், எல்லா வயதினரும் அங்க இருக்கிறாங்க. அடிப்படையில மலேசியர்களுக்கு ஒரு சில பண்பு நலன்களை வந்து முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் பொதுவில் பொது அமைதி, பொது சொத்து வந்து பாதுகாக்கப்படும், சுபிட்சமாக நம்ம சுற்றுச்சூழல பாதுகாக்கும்.
0: நீங்க நினைக்கலாம் இதை வானொலியில தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு, இல்லங்க நேரா சொன்னா அந்த இடத்துல உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்க கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அவங்க மேல் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிதான் இந்த மாதிரி பொது இடத்துல அவங்க சொல்லிட்டு போறாங்க. நல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு கேளுங்க, நீங்களும் அடைத்து சொல்லலாம். பொது இடங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்கப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?

0: வணக்கம். இன்னல் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் பிரெண்டிங் ட்ரெண்டிங் வியாபார பயிற்றுனர் பிசினஸ் கோச் டாட்டோஸ்ரீ ஆண்டி.
1: வணக்கம் மின்னழப்பம் நேர்களே, உங்கள் நாளை மாற்றம் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசியா நாட்டுல, அப்பதான் பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவோம். The art of negotiation skills for entrepreneur, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்ஸ், அதாவது வியாபாரிக்கு இருக்கணும். எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எடுத்து பாக்கலாம்னாக்கா, நீங்க வந்து ஒரு கஸ்டமர் போய் பாக்குறது மண்ணுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, சோல்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்கள போய் நீங்க பாக்குறப்ப எப்படியா ஒரு சூழல் இருந்தாலும் நீங்க ஜெயிச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வந்துடலாம். அடுத்ததுங்க, நீங்க ரொம்ப கேட்கணுங்க, ரொம்ப பேசாதீங்க, அவங்கள பேச விடுங்க. அவங்க பேசுறப்பதான் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கண்பட தெரிய வரும், அப்பதான் நீங்க அழகான பதில் கொடுக்கலாம். மூணாவதுங்க, ஃபோக்கஸ் ஆன் வேல்யூ நாட் ஜஸ்ட் பிரைஸ். பிரைஸ் யாருனாச்சும் கொடுக்கலாம், அந்த பிரைஸ் கூட சேர்ந்து என்ன வேல்யூ ஆடட் கொடுக்க போறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். பில்ட் தி ட்ரஸ்ட், உங்க கஸ்டமர் கூட நீங்க ட்ரஸ்ட் கொடுங்க, நீங்க தான் நம்பிக்கையான ஆளுன்னு அவங்க நம்ப வைங்க. அடுத்தது, உங்க இமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நெகோசியேஷன் செய்யறப்ப இமோஷனல் அங்க வரக்கூடாது, ரேஷனல் தான் வரணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னாக்கா, பி கான்பிடென்ட். எந்த ஒரு தருணத்திலையும் கான்பிடென்டாவே பேசிட்டு வாங்க. நீங்க வில்லிங் டு வாக் அவே, அந்த டீல் உங்களுக்கு சரி வரலன்னா உங்களால ஏஞ்சி நடக்க முடியுமா, ஒரு தைரியத்தை நீங்க காட்டணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்க கஸ்டமர் உங்க மேல மரியாதை அதிகமா காட்டுவாங்க. கடைசியா ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா, லுக் ஃபார் வின் வின் சொல்யூஷன். அவங்களும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு உணர்வு கொடுங்க. நெகோசியேஷன் பண்றப்ப நீங்களே ஜெயிச்சு அவங்க பார்த்தாங்கன்னாக்கா அந்த டிஸ்கஷன் அங்கே நிக்க துண்டுபட வாய்ப்பு இருக்கு. அதனால வின் வின் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா அந்த டீல் எதை போய் நீங்க பேசினாலும் நீங்க தாங்க வெற்றியாளர். லவ் யுவர் பிசினஸ்.

0: வாத்தி படத்துல இருந்து பாடல் எடுக்கப்பட்டிருந்தது. பொது இடங்களில் நம்ம செய்யக்கூடிய இடையூறுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
1: இந்த இடையூறுன்னு சொல்லும் போது பல பேருக்கு அது தொந்தரவாக இருக்கு. சில நேரங்களை கேட்கலாம் அப்படின்னு தோணும் தெய்வீகம், ஆனா அந்த அவங்களுக்கு ஒரு வித பயம் இருக்கும். எங்கடா கேட்டா திரும்பவும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. ஆனா அந்த கொந்தளிப்பு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லும் போதுதான் நமக்கே தெரியும்.
0: மனக்குமரலாக வெளிப்படுத்த தியாக சீலன் வந்திருக்கிறாரு.
2: வளர்த்துக்கிட்டாலே போதும் நினைக்கிறேன்.
0: எது குறிப்பிட்டு முக்கியமா?
2: பொது இடத்துல புகைப்பிடிக்கிறது, அப்புறம் வந்து பப்ளிக் முக்கியமா இந்த தெடல்ல உட்காந்து பட்ட பகல்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறது. அங்க நிறைய பேர் வந்து உடல் ஆரோக்கிய பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா எல்லாம் கண்டுக்காம தண்ணி அடிக்கிறவங்க, பக்கத்துல மருத்துவமனை இருக்குன்னு கூட தெரியாம போறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பொது இடங்கமா இருந்தாலும் அந்த அந்த சிவிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே மத்த ஐயோ இந்த இடத்துல செய்யலாமா தப்பு இல்லையா, அப்படியே அந்த நாலேஜ் இல்லாம செயல்படும் போதுதான் கொஞ்சம் கடுப்பாகும்.
0: சொல்லுவீங்களா? எடுத்து
2: நம்ம வாய்க்கு இன்சூரன்ஸ் இல்லாதனால நம்ம சொல்லிடுவோம், அப்பப்ப சொல்லிடுவோம், பட் சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப மத்தவங்க செய்யறாங்க, நம்ம செஞ்சா
1: என்ன,
2: டபுள் பார்க்கிங் பண்ணிட்டு போக கூடாது, இல்லாட்டி பண்ணிட்டு போனாங்க நம்பராச்சும் வைங்க அப்படின்றது கூட தோண மாட்டேது. அது கூட ஒரு ஆள் சொல்லிதான் தெரியணும்
0: அடிப்படை நன்னெறியில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடத்துல, ஆனாலும் அதை செய்ய மாட்டோம்.
2: ஆமா
0: அவ்வளவுதான், செய்ய மாட்டோம். சுவேதன் இருக்காரு தெரியுமா? அடுத்தது
3: பிடிக்காத இந்த நம்ம இளைஞர்கள் இருக்காங்கல்ல, நம்ம புதிய இடத்துல இந்த மோட்டர் ஓட்டி முழுக்குவாங்க பாருங்களேன், ஐயோ ரொம்ப ரொம்ப வேகமா இருக்குங்க. வேணும் புதிய இடத்துல முறுக்கிட்டு சத்தம், அந்த எக்ஸாஸ்ட் பைப் ஏன்னா அப்படி போட்டு வச்சு முறுக்கிட்டு இருக்காங்க தெரியல.
0: நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ நானும் மோட்டர் ஓட்டுறேன்னு காட்டுறதுக்கோ,
1: வாலிப வயசு இல்ல அதனாலதான்
3: அது ஏற்றுக்க முடியல.
0: அது நீங்க பொதுவா சுவேதன் சார் பாத்தீங்கன்னா அந்த கோயில் வளாகம் திருவிழா
3: அந்த இடத்துல ரொம்ப நடக்குது, அது எப்படி கட்டுப்படுத்துறது எனக்கே தெரியல.
0: அதுக்குதான் ஒரு வழி, இப்ப நம்ம இடம் கொடுத்துருக்கோம் நீங்க சொல்றீங்க, இதுல கொஞ்சம் மாத்திக்குவாங்கன்னு நம்புவோம்.
3: நான் அது கேட்டு நேரவே ஏசிருக்கேன் அவங்கள, செய்யாதீங்க அப்படின்னு அப்படியே அடங்க மாட்டாங்க.
0: அடங்க மாட்டாங்க, சரி பாப்போம், மாத்துவாங்க
1: மாத்துவாங்க நம்புவோம்.
3: நன்றி.
0: ஒரு மூத்தவர் அவருடைய எதிர்பார்ப்பு அடங்கணும், அடுத்த தலைமுறை சரியா இருக்கணும், இதெல்லாம் சரியில்லை தம்பி அப்படின்றத எடுத்து சொல்றதா சொல்லியிருந்தாரு.
1: அதனால நம்மால் முடிந்தவரை வீட்டுல இருந்தா எல்லாருமே கிளம்புறாங்க இல்லையா, அந்த வீட்டிலேயே இந்த ஒரு சூழல் இந்த பண்புகளை நம்ம விதைத்தோம் அப்படின்னா வெளியே போறப்ப இதெல்லாம் அவங்க சமாளிச்சிருவாங்க.
0: அம்மா அப்பா வேற சொல்றாங்க வீட்டுல இருக்கிறவைக்கு நல்லாதான் இருக்காங்க,
1: வெளியே போனா எப்படிதான்
0: அப்படின்னு கொஞ்சம் அடங்கித்தான்
1: நண்பர்களோ
0: தெரியல.

0: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
4: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907 291 19.
5: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பு மாலை திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: இடங்கள்ல கோபத்தை ஏற்படுத்துற மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள கூடாதுன்னு நேயர்களும் சொல்லியிருந்தாங்க. அடிப்படையில ஒரே ஒரு விஷயம் தான் தேவிகன், நமக்கு ஒரு விஷயம் இப்படி செஞ்சா பிடிக்காது இல்லையா, மற்றவங்களுக்கு பிடிக்காது செய்யாம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே சுமூகமாயிரும்ல.
1: இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு தஷிகா வந்திருக்கிறாங்க.
0: பொது இடங்கள்ல உங்களை எது கோபப்படுத்துகின்றது?
2: என்னை எது ரொம்ப கோபத்துனா அந்த ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல்.
1: சொல்லியும் என்ன செய்யறாங்க?
2: ஆமா, எஸ்பெஷலி சாப்பாடு கடையில எல்லாம் அந்த லோகோஸ் எல்லாம் இருக்கும், நோ ஸ்மோக்கிங். ஆனா அப்பயும் ஸ்மோக் பண்ணுவாங்க, ஆனா என்னால போய் அவங்கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பயம், ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆயிடுவாங்க, ரொம்ப கோபம் வரும். அதுதான் என்ன எனக்கு ரொம்ப கோபப்படுத்தக்கூடிய விஷயம்.
1: அவங்களுக்கு அது கெட்டது கெட்டதுல ஏற்படுத்தினா பரவாயில்ல, நம்மளுக்கும் சேர்த்துல ஏற்படுத்துது.
2: அதேதான், சுத்தி குழந்தைகள் வேற இருப்பாங்க, பெரியவர்கள் இருக்கு, அது பொறுப்படுத்தாம அவங்களோட செல்பிஷ்னஸ்னால பண்ண ஒரு விஷயம்.
1: தஷிகா தைரியமா சொல்லிதான் பாருங்களேன், எங்கயாவது
0: தெய்வீகம் பின்னாடி வருவாங்க. அதுதான்
1: இல்ல, அதான் ஒண்ணு இருக்கு இல்லையா, படம் பிடிச்சு பதிவு பண்ணிரலாம்ல.
2: ஆனா பண்ணலாம், ஆனா
1: கோபத்தை ஏற்படுத்தும்.
0: அதனால நீங்க சொல்ற மாதிரி தேவிகன் என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா, நல்ல நண்பர்கள் உங்களை மாதிரி எங்களுக்கு பலமா இருந்தாங்க அப்படின்னா போய் தைரியமா பேசுங்க.
1: நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க பண்ணுங்க, உங்களால முடியும்னு நம்பிக்கை.
0: தெய்வமே
1: படம் பிடிச்சு அனுப்புங்க, யாரும் யாருகிட்டயும் சொல்ல மாட்டாங்க.

0: வழியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
7: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: இல்லிருப்பு வேலை முனைப்பு 4.05 மில்லியன் லிட்டர் பெட்ரோல் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது. பேரிடர் ஆபத்தை குறைக்க நீண்டகால பாதுகாப்பு திட்டமிடல், பொதுப்பணி அமைச்சு தகவல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் பொங்குழலி வீரன். மலேசியா அந்நிய அமைப்புகளை சார்ந்திருக்காமல் அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்களுக்கான தனது சொந்த மேலாண்மை அணுகுமுறையை உருவாக்கும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜெயத் அஹமதி தெரிவித்துள்ளார். இதில் ஆக்கப்பூர்வ செயலாக்கத்திற்கும் நிர்வகிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். அத்துடன் சமூக நலன் மீதான கொள்கை ஒருங்கிணைப்பையும் உட்படுத்தி இருக்கும் என அவர் கூறியுள்ளார். இதன் செயலாக்கத்தில் நாட்டின் இறையாண்மையும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் என புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். மேலும் தகுதியுடைய அகதிகள் அனைவருக்கும் நாட்டில் பணிபுரியவும் கல்விக்கும் சுகாதார வசதிக்குமான அணுகல் வழங்கப்படும் என்றார் அவர். நாட்டில் 126,000 அதிகமான பதிவு பெற்ற ரோஹிங்யா அகதிகள் உள்ளதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டுள்ளது. கூட்டரசு பொதுச்சேவை அதிகாரிகளை உட்படுத்தி செயல்படுத்தப்பட்டுள்ள இல்லிருப்பு வேலையால் 4.05 மில்லியன் லிட்டர் பெட்ரோல் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பயனாக கடந்த 14 வரை உதவி சொகை செலவில் 7.31 மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியுள்ளது. நாட்டில் எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்காக 74,408 அரசாங்க ஊழியர்களை உட்படுத்தி கடந்த ஏப்ரல் 15 தொடங்கி இல்லிருப்பு வேலை முனைப்பு செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்கள் தொடர்ந்து விவேகமாக எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மக்களின் அன்றாட நடவடிக்கை, பொது போக்குவரத்து, செயலணியல் முக்கிய துறைகள் ஆகியவை சீராக செயல்படுவதை உறுதிப்படுத்த எரிபொருள் விநியோகம் உறுதியாக இருப்பதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதிப்படுத்தும். ஜொஹோரின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பதவியேற்பு சனிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்று காலையில் புக்கிட்செரின் அரண்மனையில் அது அட்டவணையிடப்பட்டிருந்தது. 16வது ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் 56 48 தேசிய முன்னணி வெற்றி பெற்றது. நாட்டில் நிலச்சரிவு போன்ற பேரிடர் ஆபத்தை குறைக்க தேசிய கட்டமைப்பு மேலாண்மையில் நீண்டகால பாதுகாப்பு திட்டமிடலும் நுட்ப ஆய்வும் ஆபத்து மதிப்பீடு அடிப்படையிலான அணுகுமுறையும் வலுப்படுத்தப்படும். இவ்வாறு பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நடவடிக்கையில் இணைப்பு பாலமாக விளங்கும் சாலைகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்துவதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்துகிறது. கிளந்தான், ஜலன் லோஜிங், குவாமோசாங் மலை பகுதியின் FT185 வழித்தடத்தின் செஷன் 107.6 மேம்பாட்டு திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அவர் உதாரணமாக சுட்டிக்காட்டினார். வேளாண் உணவுத்துறை மீதான எல்நினோ தாக்கத்தை குறைக்கும் பல்வேறு அணுகுமுறைகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். ஆக்கப்பூர்வ நீர்வள மேலாண்மை, விவேக நீர்ப்பாசன தொழில்நுட்ப பயன்பாட்டின் விரிவாக்கம் உட்பட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான உதவியும் அதில் அடங்கும். அத்துடன் அணைக்கட்டுகளில் நீரளவும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் மலேசிய வேளாண் ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மார்டி வறட்சியிலும் நிலைத்திருக்கக்கூடிய புதிய நெட்வகைகளை மேம்படுத்துவதில் முனைப்பு காட்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நகர் மையத்தில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள லாலாபோர்ட் போக்குவரத்து தளம் ஒருங்கிணைக்கப்பட்ட போக்குவரத்து முனையமாக செயல்படும் என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹெனாயோ தெரிவித்துள்ளார். ரயில், பேருந்து உள்ளிட்ட இதர போக்குவரத்து சேவைகளின் இணைப்பாக செயல்படும் வேளை அன்றாடம் 10,000 பயணிகள் வரை இத்தளத்தை பயன்படுத்துவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலகு ரயில் LRTக்கும் மோனோரெயில் ஹங்துவாவுக்கும் இடையிலான மாற்று நிலையத்திற்கு அருகே இத்தளம் திறக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையேயான பயணத்தில் முதன்மை நுழைவாகவும் இது உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சபா சரவாக்கில் கடைநிலை மக்களின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் இலக்கிடப்பட்ட எரிபொருள் செயலாக்கத்திற்கான உரிய முயற்சியை எடுக்கும் என பிரதமர் துறையின் சபா சரவாக்கிற்கான அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மூர் தெரிவித்துள்ளார். புறநகர் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காமல் இந்த முனைப்பு நடைமுறைப்படுத்தப்பட கூட்டரசு மாநில நிறுவனங்கள் புதிய தரப்புக்கு இடையே கலந்தாலோசனை நடைபெறுகிறது. மேலும் சபாவில் பூடி டீசல் முனைப்பில் மாநில மக்கள் எதிர்நோக்கும் சவாலை அறிந்து கொள்வதில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: ஆறு நாள்களாக தொடரும் தாக்குதலின் ஒரு பகுதியாக வியாழக்கிழமை ஈரானின் தெற்கிலும் தென்கிழக்கு பகுதிகளிலும் உள்ள பாலங்கள் உட்பட பல நகரங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. தெற்கு துறைமுக நகரமான பண்டார் அபாஸில் உள்ள குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 80 காயமடைந்ததாகவும் ஈரானிய அரசு ஊடக நிறுவனம் IRIB தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு ஈரானில் உள்ள இஷார் விமான நிலையத்திற்கு அருகே வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல வாரங்களாக நீடித்த வறட்சியை தொடர்ந்து நெதர்லாந்து அதிகாரப்படியாக நீர் பற்றாக்குறை நிலையை அறிவித்துள்ளது. இதனையடுத்து தேசிய வறட்சி கால தடுப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். அடுத்த சில வாரங்களுக்கு இந்நிலை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் நாட்டின் நீர் விநியோக ஒருங்கிணைப்பு குழுவின் ஆலோசனையின் கீழ் செயலாக்க நடவடிக்கை இரண்டாம் நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வறட்சி தடுப்பு நடவடிக்கைகளின் மிக உயர்ந்த எச்சரிக்கையான மூன்றாம் நிலை ஆக கடைசியாக 2003 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு பகுதியில் உள்ள இபோலா சிகிச்சை மையத்தில் வன்முறை நிகழ்ந்ததை தொடர்ந்து தொற்று தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த மனிதநேய பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர். நோய் பரவலின் மையமாக விளங்கும் இதோரி மாவட்டத்தில் உள்ள ஞாகொண்டே பொது மருத்துவமனையில் கர்ப்பிணி ஒருவர் காலமானதை தொடர்ந்து இந்த வன்முறை வெடித்தது. இதனைத் தொடர்ந்து சினமடைந்த உள்ளூர் சமூகத்தினர் சிகிச்சை மையத்தை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த குழப்பத்தால் மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த சில இபோலா நோயாளிகள் அங்கிருந்து வெளியேறி இருக்கலாம் என உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிறாரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முனைப்பில் இங்கிலாந்து அரசாங்கம் புதிய சட்டங்களை வகுத்துள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் தொடங்கி 16 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறாருக்கு அதிக கெஃபேனுள்ள பானங்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்பொருள் அங்காடிகள், பேரங்காடிகள், உணவகங்கள், சிற்றுண்டி சாலைகள், தானியங்கி விற்பனை இயந்திரங்கள், இணைய விற்பனை உள்ளிட்ட அனைத்து விற்பனைகளையும் உட்படுத்தி இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தரவின் அடிப்படையில் அந்நாட்டில் நாள் ஒன்றுக்கு 100,000 சிறார் கெஃபேன் பானங்களை அருந்துகின்றனர். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து. அமெரிக்காவில் நடைபெறும் ஸ்பெயின் அர்ஜென்டினாவுக்கு இடையிலான இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மில்லர் கலந்து கொள்ள மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவுக்கு எதிரான ஆட்டங்கள் தொடங்கிய காலகட்டம் முழுவதும் தனது அதிகாரப்படியான வசிப்பிடத்திலிருந்து இந்த போட்டியை கண்டுகளித்தது போல இறுதி ஆட்டத்தையும் காணவிருப்பதாக மில்லர் கூறியுள்ளார். ஆட்டத்தை காணும்போது வழக்கமாக அணியும் ஆடையையே தாம் அணியவிருப்பதாகவும் அது தமக்கு நல்வாய்ப்பை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மன்னர் ஆராம் ஃபெலிபேவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் கலந்து கொள்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லிருப்பு வேலை முனைப்பு 4.5 மில்லியன் லிட்டர் பெட்ரோல் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது. பேரிடர் ஆபத்தை குறைக்க நீண்டகால பாதுகாப்பு திட்டமிடல் பொதுப்பணி அமைச்சர் தகவல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க ட்ரேசா தெய்வீகன் உங்க கூட பேசிட்டு இருக்கோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை பொழுதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்றைக்கு ஆடி வெள்ளி அப்படின்றதுனால நிறைய பேர் வீட்டில் வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் இருக்கும். அந்த வழிபாடுகள்லாம் முடிஞ்சிட்டு உங்களுடைய நாளை நீங்க ரொம்ப மங்களகரமா தொடங்குவீங்க. இந்த ஒரு மாதத்திற்கு சைவம் அப்படின்னு சில பேர் வந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை வழிவகுத்து வைத்திருப்பீர்கள்.
1: ஆமா, நிறைய விஷயங்கள் உங்க மனதில் நீங்க நினைச்சிருப்பீங்க, பிரார்த்தனை செய்வீங்க, அது எல்லாத்தையும் அம்மன் அருளால உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசையும் கூட.
0: அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி அப்படின்றது சிறப்பு. அதுவும் ஆடி மாதம் வந்து முதல் நாளே வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கோவில்கள்ல வந்து இந்த கூழ் காய்ச்சறது, அதுக்கப்புறம் சிறப்பு வழிபாடுகள், திருவிழாக்கள்லாம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லபடியா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் போகணும், எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம்.
1: ஆமா.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உழைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான்
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள்.
3: கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒளி ஒளிபரப்பு மையம் RTN.

0: திரைப்படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். வாங்க, பிரதி புடைய குரல் தான் அந்த பாடலை நம்ம வந்து கேட்டிருந்தோம். உலக கிண்ணம் இதை பற்றி பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் பொது இடங்கள்ல மலேசியர்கள் எப்படி எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். இந்த அடையாள அட்டையில ஒரு 100 வெள்ளி இ வாலெட்ல கொடுத்தாங்க, பயன்படுத்திட்டீங்களா திரேசா? இன்னும் வச்சிருக்கீங்களா? எவ்வளவு இருக்கு மீத தொகை? எவ்வளவு?
1: சொன்னாங்களா
0: இல்லையா? அப்புறம் ஏன் போய் செய்யல? மற்றவங்க போக
1: வேண்டாம்.
0: வீட்டில்
1: கொண்டாடலாம்.
0: பெரியதொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.

0: மதானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார் அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவு எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600 அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

0: நரையின் கலைவாணி பாடிய உள்ளூர் பாடல் அது, தோடா தோடா அப்படின்ற அந்த பாடலை நம்ம கேட்டிருந்தோம். உங்களுக்கு பிடித்திருக்கும். லாரன்ஸ் உடைய இசையமைப்பில் உருவாகிய பாடல் தான் அது. 9:36 ஆயிருச்சு.
1: இந்த ஸ்கேம், அதாவது இணைய மோசடி, இதை பற்றி நம்ம அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டு வந்தாலுமே கூட அந்த சூழல் ஏற்படும் போது நம்மையும் அறியாமல் ஏமாறந்து விடுகின்றோம். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும், இப்ப ஜனவரி 1 இருந்து இதுவரைக்கும் 450,000 இணைய மோசடி முதலீடு தொடர்பான பதிவுகள் வந்து அகற்றப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.
0: அது மட்டும் இல்ல, 1,778 அகப்பக்கங்கள் கடந்த ஆண்டில் இருந்து இது வரைக்கும் வந்து அகற்றப்பட்டிருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகப்பக்கங்கள்ல முதலீடு தொடர்பான விவரங்களை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஆன்லைன் கேம்பிளிங் இருக்கு இல்லையா, நம்மை அறியாது நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இதுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டு தொகைகளை இழந்துகிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா, முத 10 வெள்ளி, 15 வெள்ளி, 20 வெள்ளி, 25 வெள்ளி போடணும்னு தான் வரும், அப்படியே போகுது இல்ல திரேசா. அப்ப அவங்க ஜெயிக்கிறாங்க அதுல. இப்ப 150 வெள்ளி ஜெயிக்கிறாங்க, அப்ப ஆசை என்ன பண்ணும்,
1: இன்னும் கூட போகலாம்.
0: அந்த 150 வெள்ளியை திரும்பி முதலீடு பண்ணி விளையாடலாம்னு நினைப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, அதுல இருந்து ஒரு 250 வெள்ளி கிடைக்குதுன்னா சரி, இன்னும் பெருசா அப்படின்னு கடைசியா இவங்க என்ன லாபகமா முதல்ல ஒரு 2,000-3,000 ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட விட்டுட்டு போறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த விளையாட்டுடைய அந்த அந்த பாணியே அதுதான், நீங்க தொடர்ச்சியா அதுல
1: விளையாடுறது.
0: அதுதான், இத கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அன்பான வேண்டுகோளை முன் வைக்கின்றோம், தயவு செய்து கொஞ்சம் பார்த்துக்குங்க.
1: ஒருவேளை இது தொடர்பாக உங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு அல்லது நீங்க புகார் கொடுக்கணும் அப்படின்னா, தாராளமாக இந்த மோசடி உதவி மையம் NSRC-க்கு உடனடியாக நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
0: இல்லனா உங்களுக்கு இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியலையா, ஒரு வகையான அழுத்தம் மாதிரி ஆயிருச்சு, உங்களுக்கு இதுல ஒரு மோகம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நீங்க மருத்துவரை கூட நாடி இதற்கான உதவிகளை தேடலாம். இல்ல உங்களுக்கு துன்புறுத்துறாங்களா, கஷ்டப்படுத்துறாங்களா, உடனடியாக PDRM உடைய உதவியையும் நீங்க தேடலாம் அப்படின்ற ஒரு விவரத்தையும் சொல்லிக்கிறோம்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 219 19.
2: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
3: தமிழுக்கு மனம் என்று இன்ப தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த
2: இலக்கியம் பேசுவோம்.
4: அமுதே தமிழே
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: ஸ்டீபன் சக்காரியா அவரோட சேர்ந்து பிரியங்கா எனக்கு இவங்க பாடியிருந்த பாடல் உலகின் அள்ளி பூக்கள் அப்படின்ற சிங்கப்பூர் பாடல் தான் அது. மணி 9:50 ஆயிருச்சு. வணக்கம் மின்னல் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நிறைவுக்கு வரப்போகுது. இந்த வார இறுதி நாள்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வெளியில போகணும்னு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆட்டம் இருக்குது, அது வந்து 3-4 இந்த இடங்கள்ல யாரு பிடிக்கிறா, இங்கிலாந்து அப்புறம் பிரான்ஸ் உடைய ஆட்டமாக இருக்க போகின்றது.
1: ஆமா, திங்கட்கிழமை வந்து அதிகாலை நம்ம எல்லாரும் காத்திருந்த அந்த தருணம் தான். அர்ஜென்டினா மற்றும் இந்த பக்கமா ஸ்பெயின் அணி மோத போறாங்க. ஆக கடைசியாக முதல் முறையாக 2010 ஸ்பெயின் அணி வந்து உலக கிண்ணத்தை கைப்பற்றி இருக்கின்றது.
0: அர்ஜென்டினா வந்து நடப்பு சாம்பியன், வேற
1: சாம்பியன் 3 முறை. இப்ப 3 முறை எடுத்தவங்க பக்கம் போக போதா அல்லது
0: ஒரு முறை
1: எனக்கு 2வது முறையாக போக போகின்றதா?
0: ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, இரண்டு பேருமே அவங்க அவங்களுடைய லீக்ல வந்து வெற்றி பெற்றவங்க. கோப்பா அமெரிக்கால இவங்க ஜெயிச்சாங்க, அந்த பக்கம் ஸ்பெயினும் வந்துட்டு வெற்றி கொண்டிருந்தாங்க. ஆக இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னொன்னு என்னன்னா, இரண்டு பேருக்குமே வந்து ஆதரவாளர்கள் பெருமளவுல இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் நடக்க போகுது, நேயர்கள் என்னமோ கிளி என்ன சொன்னிச்சுன்றதுலயும் ஆர்வமா காத்துக்கிட்டு.
1: கிளி மின்னல் கிளி ரொம்ப முக்கியம் இதுல. என்னென்ன தெய்வீகம் அர்ஜென்டினா அப்படின்னு பார்க்கும் போது, இந்த ஸ்பெயின்ல இருக்கிற இளம் நட்சத்திர விளையாட்டாளர்கள் இவங்க வந்து ஏற்கனவே இங்க லியோனல் மெஸ்ஸி இருக்கிற போது அவருடைய ஒரு ரசிகராகவும் இருக்கிறாங்க. அப்போ ரசிகர் ஒரு புறம் இருக்க, நாடு ஒரு புறம் இருக்க, சொந்த அணி இருக்கு, ஒரு போராட்டத்தில் தான் இந்த இரண்டு அணிகளும்.
0: இதுல எனக்கு எதை ஏத்துக்க முடியலன்னா, அந்த குட்டி பையனை மெஸ்ஸி வந்து அந்த யூனிசெஃப் விளம்பரத்துக்காக தூக்கி வச்சிருந்தார் இல்லையா,
1: அந்த குழந்தை இப்போ ஒரே திடல்ல களத்துல மோத போகுது.
0: ஆமா, அதே மாதிரி தெரியுதா, யமாலுக்கு வந்து பயங்கரம்னு சொல்ல முடியாது, பயங்கரம் ரொம்ப அது வந்து எப்படி ஆகுது, எக்கச்சக்கமான ரசிகர்கள் இந்த ஜென் அல்பாலா இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் இந்த யமால வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாடுறாங்க, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். திங்கட்கிழமை வரும்போது சோகமா வருமா மகிழ்ச்சியா வருமா எப்படி இருக்க போறோம்.
1: அணிகளுமே நல்ல அணிகளாக இருக்கு, யார் வெற்றி பெற்றாலும் வாழ்த்துதான்.
0: சரிங்க, டாய் டாய் பாட்டு உங்களுக்காக வருது.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We're ready.
7: We're ready.
8: We are ready.
9: We are ready.
10: We are ready.
11: We are ready.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.

0: The one last dance மாதிரி இந்த பாடல இன்னும் ஒரு முறை திங்கக்கிழமை நம்ம கேட்போம். சரி, தொடர்ந்து இணைந்திருந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்தது கிஷன் உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னொன்னு சொல்லணும் திரேசா, அந்த ஆட்டம் நடந்ததுல அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் சந்திச்சு விளையாண்டாங்களே, அங்க பாத்தீங்கன்னா மலேசிய நபர் ஒருத்தர் போயிருக்கிறாரு, ஜலூர் கமிலாங்க அப்படியே பறக்க
1: விட்டு
0: காட்சி பதிவாயிருச்சு. யார் அவரு நம்ம நாட்டு பெயர் அங்க கொண்டு போனது அப்படின்னு கேடுறாங்க.
1: கண்டுபிடிச்சலாம். இந்த விளையாட்டு சொல்லும் போதுதான் அர்ஜென்டினா இங்கிலாந்துக்கு அந்த கோல் கீப்பர் இருக்கிறார்ல இங்கிலாந்தோட ஜார்டன், அவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அந்த தண்ணீர் போத்தல் இருக்குல்ல, அதுல வந்து அர்ஜென்டினா விளையாட்டாளர்களுடைய எல்லாம் பேரையும் எழுதிட்டு பெனால்டில எந்த பக்கம் அவங்க ஷூட் பண்றாங்கன்னு அது குறிப்பு எழுதியிருக்கிறாரு. விளையாட்டு முடிச்சோடனே மெஸ்ஸி அர்ஜென்டினா டீம் அதை பார்த்துட்ட பிறகு என்ன இப்படி எல்லாமா குறிப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ சமூக வலைதளத்துல இருக்கு.
0: சரி, தொடரட்டும் பரவட்டும் இந்த காட்பந்து காய்ச்சல். ஆர்டிஎம் கிளிக் வழியாக ஆர்டிஎம் அலைவரிசைகள் மூலமா பார்க்க மறக்காதீங்க. விடைபெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன்.
1: ஸ்பெயின்
0: மட்டும் ஜெயிக்கணும்.
1: அதனால வார்த்தைகள் தடுமாறுச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலி இன்று காலை 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கிளந்தான் சுங்காய் டுரியான் பால மாற்று திட்டத்தை விரைவுபடுத்துமாறு பொதுப்பணி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. 6 முறை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட பின்னரும் கொலகராயில் உள்ள அந்த பால மாற்று திட்டம் கால அட்டவணையை கடந்து தாமதமாகி வருவதை அமைச்சர் டத்து ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி சுட்டிக்காட்டினார். இந்த பால நிர்மாணிப்பு பணியின் அண்மைய நிலவரத்தை அறிந்து கொள்ள அமைச்சர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு திடீர் வருகை மேற்கொண்டார். நாட்டில் மூலதன சந்தை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கிரிப்டோ நாணயம் பிளாக்செயின் பெருநிறுவனமான பைனான்ஸ் மலேசிய பாதுகாப்பு ஆணையம் SEயிடம் உரிமம் பெறவோ பதிவு செய்யவோ இல்லை என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. பைனான்ஸ் இணையதளமும் செயலியும் மலேசிய பயனர்களுக்கு முடக்கப்பட்டுள்ளது. மலேசிய பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நிலவரங்களை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. ஜூலை 1st தொடங்கி பினாங்கு சாலை போக்குவரத்து துறை JPJ வர்த்தக வாகனங்களுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போதைப்பொருள் சோதனையை மேற்கொண்டது. அதில் சிக்கிய ஓட்டுநர்களில் பெரும்பாலானோர் வாகனம் ஓட்டும்போது அதிக ஆற்றல் தேவைப்படுவதன் காரணத்தால் தடை செய்யப்பட்ட போதைப்பொருளை உட்கொள்வதாக மாநில JPJ இயக்குநர் ஜுல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்தார். ஒடிசாவில் உள்ள கருங்கடல் மீதான ரஷ்யாவின் தாக்குதலில் 2 குடியிருப்பு கட்டடங்கள் பாதிக்கப்பட்டன. இதில் 1 கொல்லப்பட்டதாக நகர் துணை ஆளுநர் அலெக்சாண்டர் ஃபிலாதோவ் தெரிவித்துள்ளார். 2 சிறார் உட்பட 8 காயமடைந்துள்ளனர். 4 மேல் நீடிக்கும் இந்த போரில் கடந்த சில மாதங்களாக தாக்குதல்கள் தீவிரமாகியுள்ளன. நியூசிலாந்துக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் வர்த்தகம், பொருளாதார பாதுகாப்பு, முதலீடுகள், இணைய வர்த்தகம் உள்ளிட்ட உடன்பாடு தொடர்பில் செப்டம்பரில் பேச்சு நடத்த இணக்கம் கண்டுள்ளன. இவ்வாறு நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் தோட் மெகேலே தெரிவித்துள்ளார். விளையாட்டு. 2026-27 பருவ சூப்பர் லீக் கார்பந்து போட்டியை எதிர்கொள்ள கிளந்தான் ரெட் வாரியர் FC சிறந்த தயார் நிலையில் இருக்கும் என அதன் தலைவர் நத்து முகமது ஜாக்கி ஹாரோன் தெரிவித்துள்ளார். இந்த சவால் மிக்க ஆட்டத்தில் போட்டித்தன்மையுடைய அணியை தயார்படுத்துவதில் பயிற்றுநரும் விளையாட்டாளர்களும் முனைப்பு காட்டியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும். சிரிச்ச முகத்தோட இன்றைக்கு நாளை தொடங்கியிருப்பீங்க. கடவுள் நமக்கு மற்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, அந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்திப்போம். இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு வாங்க மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

அப்சல் பிராங்கோ குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இன்றைக்கு ஜூலை 17 நாள், ஆடி 1, இன்றைக்கு மங்களகரமா நாளை தொடங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப நிறைவான பொழுதுதான் இன்றைக்கு இருக்க போகுது. காலையிலே வேலைக்கு போய் சேர்ந்தாச்சா இல்லையா? இன்னும் இல்லை, நெரிசலில் தான் சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும். ஒரு சிலர் சொல்லலாம் பார்த்து பாதுகாப்பாக போங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயமும் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா, இன்றைக்கு வந்து வேர்ல்டு இமோஜி டே வந்து அனுசரிக்கப்படுது. இந்த இமோஜி அப்படின்றது வந்துட்டு வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், சமூக வலைத்தளங்களில் பொதுவாக நம்ம பார்ப்போம். யாராவது ஒரு பதிவு செஞ்சாங்கன்னா அதற்கு கீழே நம்ம ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு பதில் அனுப்பணுன்றதுக்காக இந்த இமோஜிகளை வந்து பயன்படுத்துவோம். இன்றைக்கும் நீங்கள் அதிகமாக எந்த இமோஜியை பயன்படுத்துறீங்க அப்படின்றத கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அது நல்ல விஷயமாக இருக்கணுங்க. இப்போது உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இமோஜி மூலமாகவே நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும், ஆமாவா இல்லையா? அதுதான் இந்த இமோஜி நாள் அனுசரிக்கப்படுவதற்கான காரணம். அதையும் கொஞ்சம் பார்ப்போம். சரி, இப்போது அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்.
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: உடல் நலத்திற்கு லிஷ்டேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ்டேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

மலையாள பாடல்களை நம்ப இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, வேலை வாய்ப்பு குறித்த தகவல் உங்களுக்காகவே இங்க காத்துட்டு இருக்கு. மலேசிய பொது தேவை பொது சேவை துறையின் கீழ் காத்துட்டு இருக்கு. SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். எப்போ இறுதி நாள் அப்படின்னு தானே கேக்குறீங்க. 20 July 2026 திங்கட்கிழமை 11:59 இந்த விண்ணப்பத்தை நீங்க மேற்கொள்ளணும். மேல் விவரங்களை நாங்க சொல்லியிருந்த மாதிரி SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா என்ன வேலை வாய்ப்பு, என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்ற விவரங்களை அங்க நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் அலெக்ஸ் கொண்டு வராங்க, கேட்கலாம். ஹலோ

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

அனிதா ரீஜா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு மண்ணி நட்சத்திரம் நிகழ்ச்சி 12 மணிக்கு பிறகு இடம்பெறும். இன்றைக்கும் 2 கலைஞர்கள் வந்திருக்காங்க. யார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். 11 மணிக்கு பிறகு நீங்க தாராளமா அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல், நீங்க இன்றைக்கு யாருக்காக என்ன பாடல் வேணும்னு கேட்க போறீங்க. பிடிச்சவங்களுக்கு ஒரு பாட்டை கேட்டு அவங்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க தாராளமா 11 மணிக்கு பிறகு அழைக்கலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த ஆட்டங்களை வந்து ஆர்டிஎம் கிளிக்ல பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் கொச்சின் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக
1: டீசல் வாகனம் வைத்திருக்கும் மலேசியர்கள் புடி டீசல் திட்டத்தின் மூலம் கூடுதலாக 100 லிட்டர் வரையிலான டீசலை 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு பெற விண்ணப்பம் செய்யலாம். மேல் விவரங்களுக்கு புடி madani.gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் பூங்குழலி வீரன். குவைத் ஏவுகணை திருகூர்தி தாக்குதல்களை எதிர்கொண்டதை அடுத்து பஹரீனும் கத்தாரும் அதிகாலையில் பாதுகாப்பு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இத்தாக்குதல்களை தொடர்ந்து வட்டாரத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பஹரீன் உள்துறை அமைச்சு அவசரகால எச்சரிக்கை ஒலியை ஒலிக்கச் செய்ததுடன் பொதுமக்கள் அருகிலுள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு வலியுறுத்தியது. அண்டை நாடான கத்தாரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டது. பஹரீனில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து திருகூர்தி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரான் ராணுவம் அறிவித்ததை தொடர்ந்து இச்சம்பவம் நிகழ்ந்தது. தென்கொரியாவின் தற்காப்பு விண்வெளி தொழில்துறை நிறுவனம் KAI இந்தோனேசியாவிற்கு மேலும் 6 T-50I உயர்தரமான பயிற்சி ஜெட் விமானங்களை வழங்கும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜகார்த்தாவின் வான்படைக்கு T-50I விமானங்களை அனுப்பும் ஒப்பந்தத்தில் 201 KAI கையெழுத்திட்டது. தென்கொரியாவின் முதல் உள்நாட்டு ஜெட் பயிற்சி விமானத்தின் வகையான T-50I கொள்முதல் செய்துள்ள முதல் வெளிநாட்டு வாடிக்கையாளராக இந்தோனேசியா விளங்குகிறது. இந்நிலையில் இவ்விரு நாடுகளும் தற்காப்பு துறைகளில் தங்களின் ஒத்துழைப்பினை வலுப்படுத்தியுள்ளன. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீனாவின் 4வது உயர் அதிகாரி வாங் ஹனிங்குடன் பியோங்யாங்கில் பேச்சு நடத்தினார். வடகொரியாவின் அழைப்பின் பேரில் ஹனிங் தலைமையிலான சீன பேராளர் குழு புதன்கிழமை பியோங்யாங்கிற்கு வருகை தந்ததாக அரச ஊடகம் KCNA கூறியது. இப்பயணத்தினூடே அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, வியூக தொடர்களில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இருவரும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இரு நாடுகளும் 65ஆம் ஆண்டு நட்புறவை அனுசரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2024 நச்சு தாக்குதலினால் 6 சுற்றுப்பயணிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் லாவோஸ் முன்னெடுத்த நடவடிக்கையை ஆஸ்திரேலியா கண்டித்துள்ளது. அதுமட்டுமின்றி கடுமையான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அந்நாடு கூறியுள்ளது. லாவோஸ் தூதரை வரவழைத்து கேன்பேராவில் அதிருப்திகளை வெளிப்படுத்தும் கடிதத்தையும் பலியான 2 ஆஸ்திரேலிய பெண்களுக்கு நீதி கோரும் ஆவணங்களும் அனுப்பப்பட்டதாக ஆஸ்திரேலியா அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. அந்நாட்டின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை ஆஸ்திரேலியா குறிப்பிடவில்லை. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களுக்கு பிறகு அது மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப போராடி வருகிறது. இருப்பினும் லாகுவேரா நகரத்திற்கு கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அனாரே நகரம் மட்டும் இந்த பேரிடர்களால் எவ்வித பாதிப்பையும் எதிர்நோக்கவில்லை என்று ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இவ்வேளை இதுவரை பலியானவர் எண்ணிக்கை 4800 கடந்துள்ளது. ஜூன் 24ஆம் நாள் தலைநகர் கராகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான 2 நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்ககங்கள் இடிந்து விழுந்தன. சிரியாவில் 2024 டிசம்பரில் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதைத் தொடர்ந்து லெபனானும் சிரியாவும் தங்கள் பொருளாதார உறவை மீண்டும் வலுப்படுத்த பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள வர்த்தக ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்யவுள்ளன. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் பெரிய இருதரப்பு வர்த்தக உடன்பாட்டை மேற்கொள்ள இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பொருளாதார அமைச்சர் அமீர் பிசாட் தெரிவித்தார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்திற்கு பின் அர்ஜென்டினா ஆட்டக்காரர் ஒருவர் லாஸ் மால்வினாஸ் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானது என்ற பதாகையை ஏந்தியிருந்தது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும்படி ஃபீஃபாவுக்கு பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது. கார்பந்து போட்டியில் அரசியல் சின்னங்களை காட்டுவது ஃபீஃபாவின் விதிகளை மீறும் செயல் என பிரிட்டனின் அரசாங்க செயலாளர் பீட்டர் காயில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் கேஸ்தேம அலுவலகமும் இக்கூற்றுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள வேளை ஃபீஃபா இதுவரை எந்த கூற்றினையும் வெளியிடவில்லை. இந்நிலையில் அந்த விளையாட்டாளரின் செயல் நாட்டு மக்களின் உணர்வினை குறிப்பதாக அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மில்லர் தற்காத்துள்ளார். எந்த ஓர் அரசியல் விவகாரமும் அரசதந்திர முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்றார் அவர். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.
மூடி பன்னாட்டு தரநிலை பட்டியலில் A3 மதிப்பீட்டை தக்க வைத்துக் கொண்டுள்ளது மலேசியா. நிலையான கண்ணோட்டத்துடன் கூடிய இந்த மதிப்பீடு மக்களுக்கு வேண்டுமானால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத பன்னாட்டு பொருளாதார அறிக்கையாக காணப்படலாம். பெரும்பாலான மலேசியர்களுக்கு அன்றாட வாழ்க்கை சுமூகமாக இருப்பதால் அவர்கள் இதனை ஒரு பொருட்டாக கருத வாய்ப்பில்லை. அவர்களுக்கு நாளை நிச்சயம் வேலைக்கு சென்றாக வேண்டும், அத்தியாவசிய கட்டணங்களை செலுத்தியாக வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற கடமைகளோடு ஒரு பன்னாட்டு தரநிலை மதிப்பீட்டால் பேரங்காடிகளில் பொருள்களின் விலையில் மாற்றம் வரப்போவதில்லை என்ற எண்ணமும் காரணமாக இருக்கலாம். எனினும் மூடி தரநிலை மதிப்பீட்டால் மக்களுக்கு என்ன நன்மை என்ற பரவலான கேள்வியும் எழாமல் இல்லை. ஆம், இந்த மதிப்பீட்டிற்கு அப்பால் உலக நாடுகளின் நம்பிக்கையும் முதலீடுகளும் வேலை வாய்ப்புகளும் வர்த்தக வளர்ச்சியும் இறுதியாக மக்களின் நல்வாழ்வும் மறைந்திருக்கிறது. மீண்டும் அதே கேள்விக்கு வருவோம். மூடி தரநிலை மதிப்பீடு என்றால் என்ன? மூடிஸ் என்பது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ், S&P, ஃபிச் ரேட்டிங் போன்ற உலகின் மிகப்பெரிய நிதி மதிப்பீட்டு நிறுவனங்களில் ஒன்றாகும். பொதுவாக நிதிக்கழகம், ஓய்வூதிய நிறுவனம், காப்புறுதி நிறுவனம், முதலீட்டு வங்கி, பன்னாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் முதலீடு செய்வதற்கான முதன்மை வழிகாட்டியாக இம்மூன்று நிறுவனங்களும் விளங்குவது வழக்கம். அத்தகையதொரு நிறுவனம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நிர்ணயிப்பதில்லை, மாறாக காலமுறை ஆய்வு அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறது. இந்நிலையில் மூடிஸ் மலேசியாவுக்கு A3 அங்கீகாரம் வழங்க முடிவு செய்வதற்கு முன்பாக உலகளவில் பல்வேறு சவால்கள் சூழ்ந்துள்ள போதிலும் இந்நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் நம்பிக்கைக்குரியதாக விளங்குவதை உணர்த்தியுள்ளது. இந்த A3 தரநிலை மதிப்பீடு முதலீட்டு தரவரிசையில் உள்ளது. அது இந்நாடு அதன் நிதி கடப்பாட்டை நிறைவேற்றும் பலத்தை கொண்டிருக்கும் அதேவேளை முதலீட்டாளர்களுக்கு மிக குறைந்த அளவிலான இடரை மட்டுமே அளிக்க வல்லது என்ற நம்பிக்கைக்கான சான்றாகவும் இருக்கலாம். ஒரு பன்னாட்டு மதிப்பீடு எவ்வாறு தொழிலாளரின், பட்டதாரியின், சிறு தொழில் முனைவோரின் அல்லது சாதாரண மலேசிய குடும்பத்தின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே இவ்விவாதத்தின் முக்கிய கேள்வியாக உள்ளது. ஆம், இந்த A3 மதிப்பீடானது நாட்டிற்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பது திண்ணம். அதேவேளை இது பொருளாதார வளர்ச்சியை பன்மடங்காக்கும் ஆற்றலை உருவாக்கும் என நம்பப்படுகிறது. ஒரு பன்னாட்டு நிறுவனம் மலேசியாவில் ஒரு தரவு மையத்தை நிறுவ 10 பில்லியன் ரிங்கீட்டிற்கு முதலீடு செய்யுமானால் அது பல்வேறு பொருளாதார விநியோக தொடரை கடந்து செல்லும் வாய்ப்புள்ளது. உணவு விற்பனையாளர், மின் அகவூர்தி ஓட்டுநர், கடைநிலை பணியாளர் என தொடங்கி சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனம், கட்டுமான குத்தகை நிறுவனம், உள்நாட்டு பொறியியல் நிறுவனம் என அது விரிவடையும். இந்த சுழற்சி தொடர்ந்து நீடித்து வளர்ந்து ஒட்டுமொத்த பொருளாதார சூழலையும் உயிர்ப்பிக்கும். இதற்கு ஒரு தொழில்துறை பகுதி எவ்வாறு வளர்கிறது என்பதை உற்று நோக்கினாலே போதுமானது. தொடக்கத்தில் ஒரு தொழிற்சாலை மட்டுமே அமைந்திருக்கும், பின்பு அதனை சுற்றி வீடமைப்புகளும் பொது வசதிகளும் வணிக மனைகளும் உருவாகுவதை காணலாம். மலேசிய சூழலில் இத்தாக்கம் குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். SME கோப்பின் படி நாட்டில் உள்ள வணிக அமைப்புகளில் 97% குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளாக உள்ளன. இந்நிலையில் பன்னாட்டு நிறுவனம் மலேசியாவில் முதலீடு செய்வதன் மூலம் உள்நாட்டு குறு சிறு நடுத்தர தொழில்துறை மேலும் வளரும் வாய்ப்பை பெறும். இஃது அங்கேயே நின்றுவிடாது. முதலீடுகள் சமபங்குடன் பகிர்ந்தளிக்கப்படும் போது அனைத்து மாநிலங்களும் மேம்பாட்டின் நன்மைகளை அனுபவிக்க இயலும். இறுதியில் இது பொருளாதாரத்தில் முக்கிய பகுதியாக விளங்கும், குடும்பங்களை சென்றடையும். மூடிஸின் A3 மதிப்பீடானது நிதி செயல்பாட்டுக்கான இடமெனும் பரிமாணத்தையும் கொண்டுள்ளது. தேசிய நிதியை நிர்வகிக்கும் மலேசியாவின் ஆற்றலானது மேம்பாட்டை எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை நிர்ணயிக்கும். மேலும் மக்களுக்கான நிலையான பொருளாதார வசதியையும் சேவையையும் எந்த அளவுக்கு உயர்த்தலாம் என்பதை முடிவு செய்யும். எனினும் நாமும் யதார்த்த மனநிலைக்கு வருவது அவசியம். A3 தரநிலை மதிப்பீட்டை தக்க வைக்க முடிந்தது குறித்து மலேசியா மனநிறைவு
ஆய்வு கொள்ளலாம். ஆனால் இந்த அங்கீகாரம் மிகப்பெரிய பொறுப்பை அளித்துள்ளது என்பதையும் மறுக்கவியலாது. ஆம், இந்த நம்பிக்கை தொடர்ந்து பேணப்பட வேண்டும். அதற்கு நாடு தொடர்ந்து பொருளாதார உருமாற்றத்தை மேற்கொள்வது அவசியம். குறிப்பாக நாட்டில் செய்யப்படும் முதலீடுகள் உண்மையிலே தரமானதாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதேவேளை இது ஒரு நம்பிக்கை மட்டுமே, உறுதிப்பாடு அல்ல. அது ஒரு வாய்ப்பாக கருதப்பட வேண்டும். ஒரு தரநிலை மதிப்பீடு மட்டுமே வளங்கள் பெருகுவதை உறுதி செய்து விடாது என்கிறது வரலாறு. எனினும் ஒரு தரநிலை மதிப்பீட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து முனைப்புகளும் இறுதியில் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது என்ற உண்மையை உரக்கச் சொல்லி நிறைவடைகிறது இன்றைய செய்தி விளக்கம். தமிழாக்கம் மோகனா அருட்சோதி.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க விரும்பி கேட்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காக என்ன பாட்டு வேணும் அவங்களுக்காக வானொலி பக்கமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாமே அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமா நீங்க அழைக்கலாங்க. நம்ம நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: வினோத் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜின்சிங் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயம் தோட்டத்துல, அதாவது எங்களுடைய தோட்டப்புறத்துல வந்து இன்னைக்கு வந்து தீமிதி திருவிழா வந்து நடைபெறவிருக்கின்றது. ஜின்சிங் தோட்டம் அருள்மிகு ஸ்ரீ மகா முத்து மாரியம்மன் ஆலயம் பாகான்சராய் பேரால இன்று தீமிதி திருவிழா. நாளை வந்து பாத்தீங்கன்னாக்கா இரவுல வந்து அம்மன் தாளாட்டு, அதனை அடுத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மஞ்சள் நீர் விளையாட்டு அப்படின்ட்டு வந்து பல சிறப்பு அம்சங்களோடு வந்து நல்லா வந்து எங்களுடைய தோட்ட திருவிழா வந்து நல்லா வந்து களை கட்டப் போகின்றது. அதனால வந்து மதுரை குழுங்க குழுங்க அந்த திரைப்பட பாடல் முடியுமா சகோதரா?
0: கண்டிப்பா கண்டிப்பா வினோத், பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுடைய தோட்டப்புற மக்களுக்காக ரொம்ப நன்றி அழைத்ததற்கு. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? இப்பவே இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நீங்களும் அழைக்கலாங்க.

0: ஸ்டாலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்போ அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானே குப்பைய வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழகி பஞ்சாங்க, உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசு தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.

0: ஹலோ, மலர்விழி பேசுறேன்.
1: மலர்விழி சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: நாளைக்கு என் தங்கையோட கணவருக்கு பிறந்த நாள். அவரோட பேர் வந்து பிரபாகரன், அவங்க மனைவி பேரு பஞ்சவர்ணன், அவங்க மக பேரு புகழினி. அவங்க சேர்த்து ஒரு நல்ல ஒரு நல்ல பாட்டை போடுங்க.
1: கண்டிப்பாங்க, பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
0: சரியா, நன்றி, வணக்கம்.
1: நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து கேட்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டுக்கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டுக்கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டுக்கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ்.
4: இன்றைய வணக்கம் மின்னலில்.
5: இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அப்படி
1: முன்னேற்பாடுல திருட்டு வேலை தானே? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சக்தி.
5: எனக்கு எல்லாரோட வந்து பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு மாசமா தூக்கம் கெட்டதுதான் மிச்சம்.
6: சரி, திங்கட்கிழமை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க? எல்லாம் முடிய ஒரு 5-6
5: செமி ஃபைனல் முடிஞ்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளனியா தூங்கி வெள்ளனியா எழுச்சிடறோம், கேம் முடிச்சோம்னா அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடறோம். கண்டிப்பா போயிருவாங்க. எங்களுக்கு கொடுங்க கூட டெய்லி ரிக்வஸ்ட், இப்ப கூட காலையில ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுங்க, ஸ்கூல் ஒரு மாசம் பாத்துட்டோம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு.
6: எப்பதான் சொல்ல போறீங்க? சரி முடியும், விடிய காலையில எழுந்திருச்சு பாக்க விடுறோம்.
5: சண்டே ஃபைனல்ல
1: தான் சொல்லணும். என்னமா இப்படி பண்றீங்களேமா?
6: சரி சக்தி, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நீங்க எப்படி?
5: அவங்க போனா நம்மள போய் தானே ஆகணும், நம்ம தானே முட்டிட்டு அதுக்கு பிறகுதான் போனோம்.
4: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், இந்த பக்கம் மதிவாணன், சைப்பிங்கில் இருந்து.
0: மதிவாணன் சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்?
1: ஓகே, இன்னைக்கு என் தங்கச்சிக்கும் பர்த்டே, தங்கச்சி மகனுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள், பாட்டு கேட்கற அவங்களுக்காக ஏதாவது ஒரு புது பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா வந்துட்டு இருக்க, அவங்க பேரை சொல்லி கோச்சுக்க மாட்டாங்களா?
1: அவங்க தங்கச்சி பேர் வந்து சாந்தி, அவரு மகன் பேரு வந்து குபேரன்.
0: வந்துகிட்டே இருக்க பாடல் அவங்களுக்காக கேட்கலாம்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
0: பிடிச்சவங்களுக்கு தொடர்ந்து பாட்டு கேட்கணுமா, நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: இது நம்ம நேரம், 1 மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெறிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். 16th நிகரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் 36 தொகுதிகளுக்கான போட்டி நாளை அதிகாரப்படியாக தொடங்குகிறது. நாளை வேட்பாளர் நியமனம் நடைபெறும் வேளை அடுத்த 14 நாள்களுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளப்படும். மாநிலத்தில் 8 வேட்பாளர் நியமன மையங்கள் திறக்கப்படுகின்றன. காலை 9 மணி தொடங்கி 10 மணி வரை வேட்பாளர் நியமனம் நடைபெறும். ஆகஸ்ட் 1st மாநில தேர்தல் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு இலக்கவியல் கண்காணிப்பு சிக்கலை கலந்துரையாடுவதற்கான முக்கியமான தளமாக 2026 பன்னாட்டு கண்காணிப்பு மாநாடு IRC விளங்கும் என மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் மேம்பாட்டு பிரிவு துணை நிர்வாக இயக்குநர் எர்னிங் ஃபரிடா இஸ்கண்டார் தெரிவித்துள்ளார். நாட்டின் இலக்கவியல் கண்காணிப்பு மேம்பாடு பன்னாட்டு நிலையிலான சிறந்த நடைமுறையை ஆராய்வதிலிருந்து நாட்டின் தேவைக்கேற்ற கொள்கை செயலாக்கமாக வளர்ச்சியடைந்துள்ளதாக அவர் கூறினார். போதைப்பொருள் உட்கொண்டு வணிக வாகனங்களை செலுத்துவோரில் பெரும்பாலோர் அதனை உற்சாகத்திற்காக உட்கொள்வதாக காரணம் கூறியுள்ளதாக பினாங்கு சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் சுல்கிஃப்லி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 1st தொடங்கி பினாங்கு சாலை போக்குவரத்து துறையின் கீழ் வணிக வாகனங்கள் மீதான ஒருங்கிணைக்கப்பட்ட போதைப்பொருள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வெளிநாட்டு மாணவர்கள் உட்பட ஊடக நிகராளிகள் நாட்டில் தங்குவதற்கான கால வரம்புகளை அமெரிக்க அரசாங்கம் கடுமையாக்கியுள்ளது. மாணவர்கள் 4 ஆண்டுக்குள் நாட்டில் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை வெளிநாட்டு ஊடகத்தார் 240 நாள்கள் மட்டுமே தங்க இயலும் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் மக்வானி மலன் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். 2026 உலக கிண்ண கட்பந்து. திங்கட்கிழமை அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான இறுதியாட்டம் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் நியூயார்க் நகரம் புகை மூட்டத்தால் சூழப்பட்டுள்ளது. இது அதிக அளவிலான காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தும் என ஐயுறப்படுகிறது. கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயினால் அங்கு காற்றின் தரம் குறைந்துள்ள வேளை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சனிக்கிழமை மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் புகை மூட்டம் களையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக காற்றின் தரம் மேம்படும் என நம்பப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: தொடர்ந்து இடம்பெறுவது மண்ணின் நட்சத்திரம் அங்கம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் கலைஞர்களின் அண்மைய படைப்புகள், பிறகு அடுத்த கட்ட திட்டங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இரண்டு கலைஞர்கள் நம்ம அறிவிப்பறைக்கு நேரடியாக வந்திருக்காங்க, அவங்களையும் நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா கே கே கண்ணா அவர்களும் நெல்சனும் வந்திருக்காங்க. ஆக இவங்க இரண்டு பேருமே இன்றைக்கு சந்திச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மண்ணின் நட்சத்திரம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
5: சில குரல்கள் பாடல்களை மட்டும் பாடுறதில்லைங்க, மனிதர்களின் மனங்களிலும் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஓர் இனிய குரலுக்கு சொந்தக்காரர் பாடகர் விஜயன் அவர்கள். இசை உலகில் குறிப்பாக மறைந்த பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்களின் பாடல்களை மேடைகளில் உயிர்ப்பித்து எண்ணற்ற இசை ரசிகர்களின் இதயங்களை வென்றவர். இன்று அந்த இனிய குரல் அமைதியாகிவிட்டது என்ற செய்தி இசையை நேசிக்கும் ஒவ்வொருவரின் மனதையும் கனக்க செய்துள்ளது. ஒரு பாடகர் மறைந்திருக்கலாம், ஆனால் அவர் பாடிய பாடல்களும் அவர் விட்டு சென்ற நினைவுகளும் என்றும் அழியாது. பாடகர் விஜயன் அவர்களின் மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், இசை உலகினருக்கும், அவரை நேசித்த அனைத்து ரசிகர்களுக்கும் மின்னல் எஃப்எம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அவருடைய நினைவுகளை அவரோடு பணியாற்றிய டாக்டர் SP புருஷோத்தமன் அவர்கள் பகிர்ந்துகிறார், கேட்கலாம்.
6: அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ கௌரி மனோகரி இசைக்குழு தலைவர் புருஷோத்தமன் பேசுகிறேன். நம்மை விட்டு பிரிந்த அன்பு பாடகர் திரு விஜயன் அவர்களின் மறைவு எனக்கும் எங்கள் இசைக்குழுவினருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் என்னுடைய இசைக்குழுவில் ஒரு அங்கமாக மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து வந்தார். எங்கள் ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியிலும் ஆர்வத்துடன் அர்ப்பணிப்புடன் கலந்து கொண்டு தனது இனிமையான குரலால் ரசிகர்களின் மனதை வென்றவர். மறைந்த SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலை அப்படியே பிரதிபலித்து பாடும் அபூர்வ திறமை அவருக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் PB சீனிவாஸ், TM சவுந்தரராஜன், KJ ஜேசுதாஸ் போன்ற ஜாம்பவான் பாடல்களில் குரல்கள் அற்புதமாக பாடி அனைவரையும் வியக்க வைத்தார். அது அவருக்கு இறைவன் அளித்த அரிய வரமாகும். விஜயன் அவர்கள் இன்று நம்முடன் உடலால் இல்லை, ஆனால் அவர் பாடிய பாடல்களும் அவர் பகிர்ந்த அன்பு அவர் விற்று சென்ற இனிய நினைவுகளும் என்றும் எங்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அவரது ஆன்மா இறைவனின் திருவடியில் சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை மனமார பிரார்த்திக்கின்றேன். அவரது குடும்பத்தினருக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், அவரை நேசித்த அனைத்து இசை ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: அடுத்து அவரோடு பணியாற்றிய புவனேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
7: FM கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாடகி புவனேஸ்வரி. கடந்த 14ஆம் தேதி 7வது மாதம் நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி வந்தது. அதாவது SPB வாய்ஸ் ஃபேம் விஜயன் அவர்கள் காலமான செய்தி தான் அது. அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம சக கலைஞர்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் பெரிய இழப்பாகவும் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல கலைஞர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல நண்பரும் கூட. நான் வந்து நிறைய அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நிறைய மேடை நிகழ்ச்சிகள் விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நிறைய நான் அவர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மின்னல ஃபேம்லலாம் கூட நான் அவர் கூட நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் விஜயன் அண்ணன் கூட நிறைய பயணிச்சுட்டு வரேன். எங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம். நல்ல கலைஞர் அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல நண்பரும் கூட அவர். பழக இனிமையானவர். அவர் கூட இருந்தா நீங்க சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம். நம்மள நல்லா சிரிக்க வச்சு பாக்குற ஒரு மனிதர் அவரு. அவரோட நாலேஜ் நிறைய நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாரு. பயணங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கூட நல்லா ஷேர் பண்ணிக்குவாரு. நான் இத்தனை வருஷங்கள்ல அவர் கூட பயணிச்சதுல நிறைய அவர்கிட்ட இதை நான் கத்திருக்கேன். நிறைய சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு தெரிஞ்சதை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாரு. அப்படி ஒரு நல்ல கலைஞர் அவரு, நல்ல நண்பர். அவரை இழந்ததுல வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே சக கலைஞர்கள், அவர் கூட நெருங்கி வேலை செஞ்ச எல்லா சக கலைஞர்களுக்குமே ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லணும். ஏன்னா மலேசியால வந்து SPB வாய்ஸ் ஃபேம் வந்து நிறைய சிங்கர் இருக்காங்க. அதுல விஜயன் அண்ணன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல நான் அவரோட குடும்பத்துக்கு, ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சக அவர் கூட வேலை நெருங்கி வேலை செஞ்ச கலைஞர்களுக்குமே என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் அண்ணன் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு போயிருந்தாலும், ஐ மீன் அவர் மறைஞ்சிருந்தாலும் நம்மளோட நினைவுல என்றுமே இருப்பாரு அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.
5: நம் நாட்டின் பாடகர் விஜயன், உங்கள் குரல் அமைதியானாலும் உங்கள் இசை என்றென்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சியில அடுத்து பாத்தீங்கன்னா காதல் நிலவு, அந்த பாட்டை பத்தி தாங்க பேச போறோம். நம் நாட்டின் பிரபல பாடகி காயத்ரி தண்டபாணி அவங்க தான் அந்த பாடலை வந்து பாடி இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷா, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். காதல் நிலவு அப்படின்ற பாடல் எப்படி உருவாச்சு அதை சொல்லுங்க.
1: இந்த இது வந்து ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி இந்த சாங் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தீபன் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி அவர் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி காயத்ரி நான் உங்க கூட ஒர்க் பண்ணதில்ல, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்ப நானும் யோசிச்சு பார்த்தா ஓகே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து பாடி முடிச்சாச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெண்டு பேருமே பிஸியா இருந்ததுனால அதை அப்படியே விட்டு இப்ப இந்த வருஷம் தான் வந்து ஓகே மறுபடியும் அந்த சாங்க திரும்பியும் பாடி திரும்பி கரெக்ஷன் எல்லாம் பண்ணி மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாம் பண்ணி இப்போதான் அதை ரிலீஸ் பண்ணிருக்கோம்.
0: அப்போ இது வந்து 3 வருடத்தின் உழைப்பு இது.
1: ஆமா,
0: சரி இப்போ கடைசியா வெளியே வந்தாச்சு, இப்போ எங்க பாக்கலாம் அந்த பாடல்? அந்த பாடலுக்கு பின்னால் யாரெல்லாம் இருக்காங்க அதை சொல்லுங்க.
1: பாடல் வந்து யூடியூப்ல ஃபுல் வீடியோ இருக்கு. சோ இந்த பாடல்ல வந்து மெயின்லி நான் தான் இருப்பேன். என் கடைசியா ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அதை நான் சொல்ல மாட்டேன். சோ அந்த வீடியோ போய் பார்த்தா கண்டிப்பா தெரியும்.
0: பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்பதிச்சு இருக்குங்க.
1: யூடியூப்ல வந்து காதல் நிலவு பை காயத்ரி தண்டபாணின்னு தட்டினாலே யூடியூப்ல அந்த சாங் நீங்க பாக்கலாம். முழுசாவே நானும் தீபன் மட்டும்தான், ரெண்டு பேரும் தான்.
0: இரண்டு பேரின் உழைப்பு. இப்போ அந்த பாடல் எங்களுக்காக கொஞ்சம் அப்படியே பாடி காமிக்கலாமே.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: கிடைத்த ஒரு தங்க குரல் சொல்லலாம். உண்மையிலேயே நல்லா பாடுறீங்க. இன்னொன்னு, மை விழியாள் அப்படின்ற பாடலுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய ரசிகன்.
1: ரொம்ப நன்றி.
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல அந்த மை விழியாள் அப்படின்ற பாடலும் ஒன்று. இப்ப பல பேர் நினைக்கலாம், ஆமா உண்மையிலேயே நாங்களும் அதற்கு ரசிகர்கள் தான் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. எங்களுக்காக ஒரு குட்டி லைன் அதை பாட முடியுமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. மை விழியால் உனை கண்டே, பூமழையில் நனைந்தேன், என் கண் பறித்தாய் ஓ ஓ ஓ ஓ, என் உதடுகள் பேசாமலே.
0: எத்தனை முறை கேட்டாலுமே எங்களுக்கு சலிக்கவே சலிக்காது காயத்ரி. இந்த மாதிரி நிறைய பாடல்களை, தரமான பாடல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நம்ம ரசிகர்களுக்காக.
1: கண்டிப்பா
0: நன்றி. இப்ப அதிகாரப்பூர்வமா அந்த பாடலை கேட்கலாம் வாங்க.
1: நன்றி நன்றி.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொடர்வது மண்ணி நட்சத்திரம் மங்கம். இன்றைக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி இரண்டு கலைஞர்கள் அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கே கே கண்ணா அவர்கள், மற்றொருவர் வந்துட்டு லியோ நெல்சன் வந்துட்டு இன்றைக்கு நம்ம அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. இருவருமே வந்து ஒரே துறையில தான் இருக்கீங்க, ஏறக்குறைய பாடகர், நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் இப்படி சொல்லிட்டே போகலாம். கலைத்துறைக்கு நீங்க கிடைச்ச ஒரு வரம் பொக்கிஷம் இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம மணி நட்சத்திரம் நிகழ்ச்சியில. வணக்கம் இருவருக்கும், எப்படி இருக்கீங்க? இருவருமே ரொம்ப வருடங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பாளர் சந்திக்கிறோம். மாசம் வருடம். சரி, இப்போ உங்களுடைய கலை பயணம் தொடங்கின அந்த காலகட்டத்துக்கு மறுபடியும் போயிடலாம். கலை மீது காதல் வந்த அந்த தருணம் ஞாபகம் இருக்கா கே கே கண்ணா அவர்களுக்கு?
2: எனக்கு இருக்குது. அது வந்து அது எப்படி எப்படி சொல்றது, டான்ஸராக வந்த முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு, அப்புறம் டான்ஸராக வந்தோடனே அதுக்கப்புறம் யூனோ பிரிக்ஃபீல்ட்ஸ் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டார், அப்பு, அவர் பேர் அப்பு, மியூசிக் டைரக்டர். தம்பி அப்படின்னாரு. திரும்பி பார்த்தேன், இங்கே வா ஸ்டுடியோக்கு போனோம், உங்கள் அப்பா சொன்னார் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கேன்னாரு. எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவனும் பாடிக்கிட்டு இருக்கிறான் பாரு தம்பினு
1: பாடுறதை கத்துக்கிட்டாரு.
2: அப்புறம் நான் ஸ்டுடியோ போயிட்டு அங்கே பாடகராகி அங்கேருந்து இன்னும் இந்த நாடாரியா ப்ரோக்ராம் மாட்டியம்ல செய்வாங்களே அந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ்லாம் வருவாங்க. வந்தோடனே எனக்கு என்னை பார்த்துட்டு இவன் பாடுவான் பாட சொல்லி என்னை கூட்டிட்டு போயிட்டு பாட வச்சுட்டாங்க. அப்படியே பாடிக்கிட்டு அப்படியே எடிட்டர் ஆகி வீடியோ ஐ மீன் வீடியோ எடிட்டர் ஆகி அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகி சிங்கர் ஆகி அப்படியே வந்துட்டேன்.
3: தனிப்பட்ட முறையில் பல முயற்சிகளை செஞ்சு பல மேடைகள் ஆடுறது, காலேஜ் ஸ்கூல் ப்ரோக்ராம்ல ஆடுறது, அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட கலைப்பயணம்.
2: சில விஷயம் அப்பாவுக்கு தெரியாம டான்ஸ்லாம் பண்ணிட்டு
3: அடி வாங்கியிருக்காரு. கிச்சன்ல கூட எங்க அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு மாதிரி மூணு வாக்கெல்லாம் பண்றப்ப அம்மா வந்து பின்னாலையும் தட்டுவாங்க, என்ன என்ன வேலை இடத்துல என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, காக்கா வளப்பா அப்படின்னு
1: கேட்பாங்க. ஓ, அது வேற நடந்திருக்கு. சரி, குடும்பத்துல இந்த துறைக்கு போகாத அப்படின்னு சொன்னவங்க உங்க ரெண்டு பேரு வாழ்க்கையிலுமே இருக்கிறாங்களா?
2: இல்ல
1: என்னன்னா
2: ஸோ அதில் வந்து நம்ம பெரிய பெரிய லெவலில் வர முடியாதுன்ட்டு ஒரு மைண்ட் செட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பண்ணேன், மறுபடியும் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தேன் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி, அதிலேயே நான் ஃபுல் டைம் 2 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் லியோ நான் பார்த்தேன். அவர் சொன்னார், கண்ணா நம்ம ஒன்று பண்ணணும், மீட் பண்ணி பேசணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசணும், அவர் நிறைய ஐடியா வச்சிருந்தார். இப்போ நம்ம நாடிக்கிட்ட இருந்தார், இப்போ திடீர்னு என்ன பெரிய பிளான் போட்டு நம்மளாம் செய்கிறாரு அப்படின்னா, நான் சொன்னார், சொந்த காசு ப்ரோ, நான் சொந்த உழைச்ச சம்பாரிச்சிருக்கேன், யார்ட்டையும் இன்வெஸ்ட் ஐ மீன் ஃபண்டரில் இன்வெஸ்டரில் யாருமே இல்லை, சொந்த காசில் நடத்தி பண்ண போகிறேன். சினிஃபேஸ்ட் மலேசியான்னு ஒன்று பிளான் யூனோ லான்ச் பண்ண போகிறேன், அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். சரி, அப்புறம் மறுபடியும் நான் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணேன்.
1: இதை கேட்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம்ல கிடைச்ச பொக்கிஷம் வரம், இதெல்லாம் ஏன் சொன்னோம்னா சும்மா சொல்லலை. ஏன் சொன்னோம் அப்படின்னா, நிறைய கலைஞர்களை வந்து இருவரும் உருவாக்குற முயற்சியில் இறங்கியிருக்கீங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கலைஞராக இருந்து இன்னொரு கலைஞரை வந்து தோல் தட்டி தூக்கி விடுறது அப்படின்றது நம்ம அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா? அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அந்த முயற்சியில இறங்கி இருக்கீங்க, சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி எப்படி தொடங்கலான்ற மாதிரி இறங்குனீங்க
3: சொல்லுங்க. ஓகே, நீங்க கேட்டீங்க இதை எப்படி விட்டுடலாம்னு சொன்ன மாதிரி, நான் எஸ் ஒரு கட்டத்தில் விட்டுட்டேன். ஏன்னா எப்படி சொல்றது, நிறைய போட்டிகள் இருந்துச்சு, நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு, அதுவும் அதுக்கான எனக்கு அந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்கல. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தா நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அதுக்கான அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கலையே, இதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்க போறோமா, இப்படி தான் சில இதில் அப்பா சொன்ன மாதிரி கடைசியில் அப்பா சொன்னது உண்மையாயிருச்சு, போய் பொழைக்கிற வழியை பாருடா அப்படின்றப்ப, ஸோ நான் அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். படிப்பை முடித்தேன், வேலையை முடித்தேன், அப்புறம் பிஸ்னஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஸோ ஃபேமிலி டெவலப் பண்ணேன். அப்புறம் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு விச் இஸ் 2016, ஸோ அங்கே தான் திரும்பி ஆரம்பித்தேன். ஒரு நடிகனாக இல்லாமல், ஒரு டான்ஸராக இல்லாமல், ஒரு தயாரிப்பாளராக, எப்படின்னா புதுமுக கலைஞர்களை அறிமுகப்படுத்தணும், அவங்கள சரியாக கைட் பண்ணணும், அவங்கள லீட் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான். ஸோ ஒவ்வொரு ஒருத்தரும் என்னை சந்திச்சு, அதுவும் நல்ல திறமைசாலிங்க நல்லா அனுபவமிக்க, முக்கியமாக கே கே கண்ணா எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 பேர் தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஆரம்பித்தோம்.
1: நல்ல ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்திருக்கீங்க. இப்போ இருக்கும் உங்களை உருவாக்கிய ஒரு நபர் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில்?
3: என்ன
1: உங்களை உருவாக்கிய ஒரு நபர், இந்த என் வெற்றிக்கு பின்னால் இவங்க தான் காரணம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க நீங்கள்?
2: நான் சொல்றேன், அவருக்கு வெற்றி அவர் தான்
1: காரணம், வேற யாருமே
2: எனக்கு தெரிஞ்சு யாருமே
1: உங்களுக்கு
2: நான் தான்,
1: உங்களுக்கும் நீங்க தான், உங்களுடைய வெற்றிக்கு நீங்க தான் காரணம்.
2: ஆமா, நம்ம உழைப்ப போடணும்ல.
3: ஆனால் நிறைய ஃபெயிலியர், நிறைய சேலஞ்ச், நிறைய ஏமாற்றம். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறப்ப ஒருத்தவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவங்க அட்வைஸை கேட்டு நம்ம அவங்களோட இதை ஃபாலோ பண்ணலாம். இப்படி எங்களுக்கு வந்து ஆசை இருக்குது, யார் கைட் பண்ணுவான்னு பார்த்தா இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நிறைய விஷயங்கள் நம்ம சந்திச்சாகணும். ஸோ அதனால் சொந்த எல்லாமே அடிபட்டு அனுபவப்பட்டு அப்படி செதுக்கினது தான் இந்த
1: அனுபவ பாடங்கள் தான் உங்களை செதுக்கி இருக்கு ஒரு கலைஞராக. சரி, இந்த கேள்வி உங்கள்கிட்ட யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையிலேயே இந்த கலைத்துறையில நீங்கள் பெற்ற முதல் சம்பளம், அதை எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்ற ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சம்பளத்தை சொல்ல வேண்டாம், எதுக்காக செலவு பண்ணீங்க அப்படின்ற ஞாபகம் இருக்கா? முதல் சம்பளம் கலைத்துறையில இதுதான்ப்பா நான் வாங்கின முதல் காசு, அதை இதுக்காக நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா அது என்ன, என்னத்துக்காக செலவு பண்ணிருப்பீங்க? சம்பளத்தை
2: 100 வெள்ளி
1: 100 வெள்ளி
2: 100 வெள்ளி எதுக்காக சம்பளம்? அது வந்து நாடாரையால வந்து நான் கொடிநேற்றாக இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 வெள்ளி திவாகர் சுப்பியா பே பண்ணார்.
1: ஒரு நாளைக்கு வெள்ளி,
2: அப்போலாம் 31 நாள் வேலை இருக்கும். அப்போ பாத்தீங்க எவ்வளோ சம்பாரிச்சுன்னு, அப்போ நான் சொல்றது 30 வருஷம் சொல்கிறேன்.
1: ஆர்டிஎம்ல தான் உங்களுடைய முதல் சம்பளம்
2: என்னோட.
1: அது எதுக்காக செலவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
2: எதுக்கு செலவு பண்ணேன்னா, நான் இருக்கிற ஸ்டுடியோவில், ஸ்டுடியோ யூனிட்ல இருந்தா அங்கே, அப்போ வந்து ஸ்டுடியோ யூனிட்ல அப்போ பேர் வேற, அங்கே இருந்தேன்.
1: ஆனால்
2: அதுக்கு முன்னாடி டான்ஸர் ஆடினால.
1: ஆமாம்,
2: அப்போ ஃபேஸ்டா தீபாவளின்னு ஒன்று ஜாக் நடராஜ் அங்கே செய்வார்.
1: ஆமாம், ரொம்ப.
2: அப்போ நான் ஆடும் போது ஒரு டான்ஸர் எங்களுக்கு ஒரு 500 கொடுக்கும் பெரிய கொஸ்டின் உங்களுக்கு. அப்போ அந்த காசு எடுத்தா கொஸ்டியம்
1: வாங்கினேன். ஓ, வாங்கிட்டேன்.
3: எதுக்்காகனா அந்த நடனத்துக்காக தான் கலைத்துறைக்காக எடுத்த சம்பளத்தை கலைத்துறைக்காகவே செலவு பண்ணிருக்கீங்க. சரி, நீங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு. 30 வெள்ளி, 30 வெள்ளி இல்ல, இப்ப 30 வெள்ளின்றோம். அப்ப அது பெரிய மோல்ல தான் நாங்க ஆடிக்கிட்டு இருந்தோம். சோ ஒரு ஷோவும், அப்ப ஒரு இடத்துக்கு 30 வெள்ளி தான். ஆனா அடுத்த பேமெல்லாம் எங்களுக்கு கொடுக்கற, நாங்க கொடுக்கல.
1: அது வேற கதை, அது பரவாயில்ல. ஆனா அந்த 30 வெள்ளி எதுக்கு செலவு பண்ணீங்க நீ
3: எனக்கே தெரியலீங்க.
1: தீபாவளி நேரம்ன்றதுனால தீபாவளிக்கு எதுவும் வாங்கி
3: நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க என்ன டிரான்ஸ்போர்ட்டு அப்புறம் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அப்போ உள்ள ஆர்கனைசர்ஸ்லாம். ஸோ அது பெரிய விஷயமா இருந்துச்சு. அது ஐ மீன் அது ஒரு பெரிய விஷயம் தான் எனக்கு அந்த 30 வெள்ளி முத முத.
1: இப்போ நீங்க எடுத்த அந்த முதல் பணம் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு காரணம்.
2: இதுக்கு மேலே ஒரு ஞாபகம் இருக்குது, ஒரு ரொட்டிச்சுனாயே ஒரு தேத்தாரி, அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட்.
3: ஆமாம்,
2: ஓ குரூப் இருக்கும்போது அப்புறம் எல்லாம் வளர்ந்து வரோம், ஒன்னா வளர்ந்து வரோம் பாருங்க. அந்த டைம்ல
1: உணவு வாங்கி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அந்த உணவு வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. சரி, அந்த கண்ணாடி போட்டுக்கோங்க, அப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்ப அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: ஓகே.

0: பாடல் இங்க நம்ம ஒளிபரப்பும் போது இங்க கே கே கண்ணா அவர்களும் பாடிட்டே இருந்தாரு. நிறைய புகழ்பெற்ற பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. கே கே கண்ணா அவருடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடல் இப்ப வரைக்கும் பேசப்பட்டு இருக்கு. நம்மளே மின்னல FM நிறைய வந்துட்டு அது ஒளிபரப்பிருக்கோம், ரசிச்சிருக்கோம், இப்ப வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான பாடல்கள் எப்பப்போ அடுத்து வரப்போகுது அப்படின்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். அந்த தகவலுக்கு முன்னதா இப்போ இந்த பாடலுடைய நினைவை பத்தி முதல்ல பகிர்ந்துக்கோங்க.
1: சரி, இந்த இந்த பாடல் வந்து எனக்கு வசன் கால் பண்ணாரு. கால் பண்ணி என்ன நம்ம வந்து ஏற்கனவே பாட்டு பாடினோம், முதல் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பாடினோம், இப்போ செகண்ட் வெர்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி பெண்களை வந்து கொஞ்சம் புகழ்ந்து பாடுற மாதிரி அந்த மாதிரி லிரிக்ஸ் தான் போட்டிருக்கேன். அதை மனுஷர் தான் மறுபடியும் மியூசிக் போடுறாரு, நான் பாய்ராஜ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினேன். அது கஷ்டங்கள் எதுவுமே இல்லை, பட் கைட் பண்ணாங்க வசனும் மனுஷனும் கைட் பண்ணாங்க. அது வந்து அந்த தருணம் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் வரியாகி பார்ட் டூ ரெண்டாவது பாட்டில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டாவது இருக்கு நான் கேள்விப்படுத்தல, அதே வந்து ரெண்டாவதாக தயாரிச்சாங்க, அதை போய் பாடுனேன். அது சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு.
0: இப்போதான் வந்து இந்த யூனிவர்சல் அப்படின்லாம் சொல்கிறாங்க, இப்போ படத்தின் ஒரு படத்தோட தொடர்பு படுத்துறதுனால நீங்கள் வந்து பாடலையே தொடர்பு படுத்தி ஒரு பாடலை வெளியேற்றிருக்கீங்க.
1: ஆனால் அந்த கண்ணே கண்ணே அது டைட்டில் எப்படி வந்துச்சுன்னா வந்து நான் என்னோடய ஸ்டூடியோவில் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எழுப்பினாரு என்னடா அப்படின்னா, நான் ஒரு பாட்டு இருக்கு கண்ணே கண்ணே காதல் வைத்து என்னை கொள்ளாது அப்படின்னாரு. தூங்கிட்டு இருக்கு, இப்ப வந்து பாட சொல்றேன் பாடுங்கண்ணே, சும்மா கொஞ்சம் நேரம் தான் அது மட்டும் பாடுங்க
0: சொன்னான்.
1: அது மட்டும் தான் பாடுங்க, அது உலகம் போற ஹிட் ஆயிருச்சு இந்த பாட்டு,
0: சும்மா தூக்கத்துல எழுப்பி பாடுங்க
1: அது ஹிட் ஆயிருச்சு.
0: சரி, இப்போ அடுத்து உங்களுடைய பாடல்ல நம்ம குட்டி குட்டியா ஒளிபரப்பு செய்வோம்.
1: சரி,
0: அது நாங்க இங்க வந்து ஒளிபரப்பும் போது என்ன நினைவு உங்க மனசுக்கு வருதுன்றத நீங்க சொல்ல போறீங்க. சரியா, முதல்ல இந்த பாடல்

0: எங்கள் மனசையும் வாட்டி ஒரு பாடல். இந்த பாடல் சொல்லுங்க.
1: சந்தோஷம். லாரன்ஸ் கால் பண்ணாரு, மச்சான் ஒரு பாட்டு இருக்கு, அது ஒரு மீட்டா லைட்டா போயிட்டு இருக்கோம், வந்து பாடி கொடுத்துட்டு போயிருந்தாரு பெஞ்சி படத்துக்கு செய்யணும் அப்படின்னு. அப்ப நான் போனேன். யூஷுவல்லாம் அவங்க லைன் கொடுத்துருவாரு, டியூன் கொடுத்துருவாங்க, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாட வைப்பாங்க, ஏன்னா நான் ஒழுங்கா பாட மாட்டேன்.
0: அப்படி ஒண்ணும் தெரியலையே,
1: அது அங்க நடுப்பு.
0: ஓ,
1: கேக்குற குரல் வந்து அங்க நடுப்பு.
0: சரி பரவாயில்ல, நாங்க ரசிச்சுக்கிறோம் இதுக்கப்புறம்.
1: சோ அங்க வந்து என்ன பாட வச்சது நம்ம ஆர் லாரன்ஸ். எனக்கு அவர் நிறைய ஹிட் சாங் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு லாரன்ஸ். அதுதான் எனக்கு ரொம்ப, எனக்கு கிடைச்ச அந்த கம்போஸ் அதெல்லாம் வந்து கிரேட்லாம். எனக்கு கிடைச்ச கம்போசர் ரொம்ப கிரேட், என்னென்ன ப்ரொடியூசர் படம் தயாரிப்பாளர் இருக்காங்களே அவங்களும் ரொம்ப ரொம்ப ரொம்ப கிரேட்.
0: ஒவ்வொரு பாடலும் ஹிட் கொடுக்கறது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எல்லா பாடலுமே வந்து ஹிட் கொடுத்த ஒரு பாடல்கள் தான், பேசப்பட்ட பிரபலமான பாடல், உங்களுக்கு கிடைச்ச பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்த பாடல்

0: ஓகே ஓகே. இந்த பாடல் வந்து ஒரு ட்ராக் சிங்கராக பாட போனேன், ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் கோ டைரக்டராக என்ன எடிட்டராக இருந்தேன். ஸோ அதனால் வந்து நான் முதல்ல ஒரு ட்ராக் பாடிட்டு கிளம்பணும், வேறு சிங்கர் பாடணும் பாட வேண்டி நினைக்கிறேன். அப்போ ஷூட்டிங்க்கு வந்து ஷூட்டிங் வரைக்கும் நான் பாடலை. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது டேரக்டர் கேட்டார், அந்த யூனோ படத்தை டேரக்டர் வி நாகராஜ் கேட்டார், சேப்பா ஞானி அப்படின்னு கேட்டார்.
1: ஓ
0: நான் தான் பண்ணேன் சார், இதே நல்லா இருக்குது இதே போடுறோம் அப்படின்ட்டாங்க.
1: ஒரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேர் இந்த பாருங்க டிக்டாக் செஞ்சுட்டு இருக்காங்கண்ணே இப்போ வரைக்கும்.
0: அப்பப்போ பார்ப்பேன், செக் பண்ணுவாங்க.
1: அப்போ இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு பாடலாக இருக்குது, இந்த பாட்டை பற்றின நினைவு சொல்லுங்க.
0: ஓகே, இந்த பாடல் வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன் படத்தை. எடிட் பண்ணி முடித்தோடனே ஆக்சுவலி இந்த படத்தில் இந்த பாட்டே இல்லை. எடிட் பண்ணி முடித்தோடனே ஜஸ்மின் கூப்பிட்டேன், படம் வந்து ஒரு மாதிரி மொட்டையை முடிகிற மாதிரி இருக்குது கடைசி கட்டம், என்ன பண்ணலான்னு எனக்கு தெரியல, நீங்கள் அழகாக எடிட் பண்ணி வந்து தெரியுமா என்ன என்ன பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு பாடல் ஒரு பாட்டை போட்டலாமான்னு கேட்டேன். ஆ குட் ஐடியாலா போட்டுருங்க சொன்னிச்சு. அப்போ என்ன பண்ணேன், நான் முதல்ல மனுஷர் கால் பண்ணேன், நான் ஒரு நாகா கால் பண்ணேன், பாட்டை போட போகிறேன். அவர் சொன்னார், இவ்வளோ அப்பனா போ நீ செய்
1: அப்படின்றாரு.
0: டக்குன்னு மனுஷர் கால் பண்ணி, மனுஷர் எனக்கு ரெண்டு டியூன் கொடு, ஒரு பாட்டு இதான் சுச்சுவேஷன் சொன்னேன். ஸோ அவர் என்ன பண்ணார், அந்த பாட்டை வந்து எனக்கு ரெண்டு டியூன் அனுப்பினார், ரெண்டும் சூப்பர் டியூனு. ஆனால் அதில் ஒரு டியூன் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும், ஒரு டியூன் வந்து போயிட்டே இருக்கும் அப்படியே மறைஞ்சிடும். அப்போ நமக்கு நிற்க அது எனக்கு தெரிஞ்சிடும் என்ன டியூன் எப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ கடைசி வரைக்கும் நிற்கிற மாதிரி டியூன் தான் நான் வந்து அந்த பாட்டை செலக்ட் பண்ணி இந்த பாட்டில் பாடினேன்.
1: அல்லாரி பூவே உருவான விதம்
0: மணி மணி வந்து லிரிக் பண்ணார்
1: எங்களுக்காக. இப்போ இந்த நாலு பாடலை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக தான் பாடினீங்க, இதுலேருந்து ஏதாவது ஒரு பாடலை எங்களுக்காக நீங்கள் பாடணும். இப்போ
0: அல்லாரி பூவே பாடிடலாமா?
1: கண்டிப்பாக.

0: நிச்சயமா இதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி நிறைய பாடல்களை எங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறுத்தவே கூடாது.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு. இப்போ நெல்சன் அவர்கள்ட்ட வந்துடலாம், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து பாடல் காணொலியா நிறைய செஞ்சிருக்கீங்க, பாடி இருக்கீங்க, அதுல நடிச்சிருக்கீங்க, அந்த அனுபவம் குறிப்பா புனிதா ராஜாவோட நீங்க பாடியிருக்கீங்க இல்லையா, அதை பத்தி தான் சொல்லுங்க.
2: ஓகே, அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். அதை நான் பார்க்க போனால் ஒரு ப்ரொடியூசரை தான் ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த பாட்டு இதே அவர் சொன்ன மாதிரி தான், இந்த பாட்டை இன்னும் அந்த படத்தை அந்த குறும்படத்தை வந்து இன்னும் மேலும் அழகுப்படுத்துறதுக்கு ஒரு பாடல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஐடியில் தான் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணோம் வித் கபில்ராஜ் அவர் கூட. ஸோ அந்த கதையை பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரிகள் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் பண்ணோம். நல்ல ஒரு அனுபவம் அது வந்து என்னோட ஆக்சுவலி வந்து என்னோடய செகண்ட் சிங்கிள் புனிதராஜ் அவங்க நல்ல பிரபல பாடகி. ஸோ எனக்கு கொஞ்சம் கதை டஃபாக தான் இருந்துச்சு அவங்களோட பே பண்ணி பாடுறதுக்கு.
0: சரி, இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்ச நேரத்துல கிடைச்ச ஒரு வாய்ப்பு அது என்னவா இருக்கும்? எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த வாய்ப்பு, நான் நினைச்சேன் ஆனா எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
2: நடிப்புத்துறையில
0: கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டே வரமாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்பட்ட ஒரு தருணம் ஏதாவது இருந்திருக்கா?
2: பாடுறது
0: இதுக்கு நான் சரிப்பட்டே வரமாட்டேங்க அப்படின்னு. ஆனால் அப்படி அப்படின்னு பாடிட்டீங்க.
2: ஆமாம் இது சொல்லியாகணும், என்னோட மொத சிங்கிள் தனியாக நான். ஸோ அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ரொம்ப நெக்கட்டாக இருக்கும், வாய்ஸ் தான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சங்கீத கிளாஸ் ஒரு குறுகிய காலத்தில் என்னை தயார்படுத்திக்கிட்டு போயராஜனை தான் கம்போஸ் பண்ணார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து ரொம்ப இமோஷனல்னால பாடுறப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு, கொஞ்சம் இமோஷனல் ஆயிடுவேன், அந்த வாய்ஸ்லாம் இதாயிரும். அப்போ என்ன சொல்லுவார், டைம் எடுத்துங்க அண்டர்ஸ்டாண்டிங், பிகாஸ் அது வந்து என்னை மறைந்த என்னோடய தம்பிக்காக செஞ்ச ஒரு பாட்டு. ஸோ அந்த அந்த சீன்லாம் நிறைய அந்த இடத்துல ஃப்ளாஷ்பேக் பண்ணுறதுனால ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண பாட்டு, பட் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சி அந்த அளவுக்கு இல்லைனாலும் என்னோட வட்டாரங்கள் என்னோட சொந்தம் என்னோட நண்பர்கள் வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சி.
0: ஆனால் எல்லா துறையிலுமே கால் பதிச்சிருக்கீங்க, அதனால தான் இப்போ அந்த போட்டியை செய்யணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இல்லையா?
2: கண்டிப்பாக.
0: இப்போ நிகழ்ச்சிக்கு வந்துடலாம். இந்த கிராண்ட் ஸ்டேஜ் இது உருவானதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன்.
2: நாங்கள் கோத்ரு பண்ண வலி வேதனை ஏமாற்றம் இதெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளம் இருக்கணும். இது கண்டிப்பாக இது இதில் அனுபவசாலியாக இருக்கணும் முதலாவது. ஸோ அடுத்து வரப்போகிற தலைமுறைகளுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாதோ அவங்களுக்கு சரியான வழி நடத்துன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த போட்டி தான் இந்த கிராண்ட் ஸ்டேஜ்.
0: எப்படி இந்த போட்டி வந்து மற்ற நிகழ்ச்சிகளிலிருந்து வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன வித்தியாசமாக இருக்கும் மற்ற போட்டிகளுக்கும் இந்த போட்டிக்கும்?
2: ஓகே, சினிஃபெஸ்ட் ஆரம்பிச்சிலேருந்து செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களும், சினிஃபெஸ்ட் மலேசியா 7 எடிஷன் செஞ்சோம், அப்புறம் சினிஃபெஸ்ட் ஃபிலிம் அவார்டு செஞ்சோம். ஸோ இதில் பங்கேற்றவங்களுக்கும் இதை பார்த்தவங்களுக்கும் தெரியும், எப்போதும் எங்களோட இந்த சினிஃபெஸ்டில் ஒரு விஷயம் இருக்கும், பிரம்மாண்டம். கண்டிப்பாக இந்த பிரம்மாண்டம் இதுலேயும் அதை விட அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதனால தான் வந்துட்டு த கிராண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற பேரையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த போட்டியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கேக்கண்ணா.
1: அந்த போட்டியில் வந்து நான் அந்த ஈவெண்ட் அதில் வந்து நான் ஸ்டேஜ் ஐ மீன் நான் என்னவா இருக்க நானே மறந்துட்டேன், ஷோ டைரக்டர். பிகாஸ் நான் பாடகராக இருக்கிறேன் நடிகராக இருக்கேன்னா இப்போ வந்து ஷோ டைரக்டர் எனக்கு பதவி கொடுத்துருக்காரு எனக்கு. இப்போ ஓவரால் அந்த ஷோ எப்படி இருக்கணுங்கிறத வந்து நான் வந்து விஷுவலும் காட்டணும், லைஃப் ஆடியன்ஸ் பார்க்குறதும் காட்டணும். ஸோ அதில் வந்து என்னோடய வேலை பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் என்ட்ரி எப்படி வெளி மறுபடியும் பாடித்து எப்படி வெளியே போகிறாங்க, லைட்டிங், கேமரா ஒர்க்ஸ், அப்புறம் அந்த இமோஷன்லாம் இருக்கும் பாருங்களேன், அதெல்லாம் எப்படி எப்படி காட்டணும், அது அந்த வேலைலாம் கொஞ்சம் அதிகமான இருக்குது. எனக்கு மெயினாக வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வேலை,
2: ப்ரொடக்ஷன்ஸ்
1: தான் எனக்கு வேலை.
0: சரி, மலேசிய உள்ளூர் திறமைகளுக்கு இந்த மேடை என்ன மாதிரியான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரப்போகுது இந்த போட்டிக்கு பிறகும் சரி, அதில் போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமும் சரி?
2: இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தளம் ரொம்ப நாளாச்சு. ஸோ இதுக்கு பிறகு இந்த நடக்க போகிற இந்த கிராண்ட் ஸ்டேஜ் இந்த ஃபைனலில் பார்த்துட்டு அடுத்த தலைமுறைகள் அடுத்தடுத்து இதுக்கு அங்கிட்டு அவங்களோட எப்படி சொல்லலாம், அவங்களுக்கு அந்த அந்த ஆர்வம் வரணும், அந்த ஆர்வத்தை வந்து தூண்டுதல் பண்ணும் அந்த ஒரு விஷயம்தான்.
0: இந்த போட்டியில் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, எப்படி பங்கெடுக்கலாம் அந்த விவரங்களை பகிர்ந்துக்கோ? நிறைய பேர் டிக்டாக் லைஃப்லையும் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற இளைஞர்களும் வந்து எப்படி பங்கெடுக்கிறதுன்ற மாதிரி விஷயம் இருக்கும். நீங்கள் இரண்டு பிரிவுகளை அதை பிரிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த போட்டி அதை பற்றி சொல்லுங்கள்.
2: ஒன்று வந்து நடன போட்டி, ஒன்று வந்து பாடல் போட்டி. ஓகே, பாடல் போட்டி வந்து சிங்கிளாக தான் பாடணும், நடனம் வந்து மினிமம் ரெண்டு பேர், மேக்ஸிமம் அவங்க எத்தனை பேர் குழுவில் இருக்காங்களோ ஆடலாம்.
0: எப்படி வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம், என்ன பண்ணலாம்?
2: சப்மிஷன் வந்து எங்களோட வெப்சைட் cinefestmalaysia.com அங்கே வந்து பதிவு செய்யலாம். அப்படியே அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்களோட ஹாட்லைன் நம்பர் விச் இஸ் 0162509290 0625509290 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேல் விவரங்களை அவங்க எல்லாம் அவங்க அனுப்புவாங்க.
0: இந்த போட்டியின் முக்கிய நோக்கம் வந்து இளைஞர்கள் இதில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வயதுக்குட்பட்டவர்கள் பங்கெடுக்கலாம் அப்படின்றதே சொல்லிடுங்க. யார் யார் வந்து இதற்கு
2: 18 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் குள்ள
1: ஏன்னா சிங்கர்ஸ்லாம் வயசு கொஞ்சம் கூட இருப்பாங்களே, அவங்களுக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜ் கிடைக்காம இருக்கும் பாருங்க. ஸோ இப்போ பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு.
0: இப்போ இந்த போட்டி வந்து பாடலுக்கு தனியாக ஆடலுக்கு தனியாக நடக்க போகுது.
1: ஆமாம் ஆமாம், ஆனால் ஒரே ஸ்டேஜில் நடக்கும்,
0: ஒரே மேடையில் நடக்க போகிற போட்டி.
1: ஆமாம், கொஞ்சம் நடந்தது இல்லையா?
0: ஆமாம், நடந்ததே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, எங்கேயுமே பார்த்த மாதிரியும் தோணலையே எங்களுக்கு. சரி, இப்போ ஒரு பாடல் கேட்டுடலாம். நம்ம லியோனல்சன் அவருடைய பாடல், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.
1: ஓகே.

0: கிராண்ட் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டி நம்ம கலைஞர்களுக்காக நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. முற்றிலும் இலவசமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா? இந்த நிகழ்ச்சி வந்து பங்கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, சில பேருக்கு திறமை இருக்கும் ஆனா தன்னம்பிக்கை இருக்காது, ஒரு வித தயக்கத்திலேயே இருப்பாங்க, எப்படி கலந்துக்கலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி அந்த வாய்ப்பை நழுவ விட்டுருவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? கேக்கலாம்.
1: அவங்க முக்கவசி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றோம் அதை தெரியல. அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க, கால் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து மறுபடியும் நான் அவங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டேன்னா அவங்க பேசினா அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. அதுக்கு தான் வந்து மறுபடியும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கால் பண்ணி நாங்களே பேசுகிறோம். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்.
2: ஆமாம், கண்டிப்பாக தைரியமாக வாங்க, முன் வாங்க, நீங்கள் தயக்கமே படாதீங்க, இதுதான் நேரம். அப்படி மேவிலவர்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி எங்களோட தொடர்புக்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இன்னும் குறுகிய காலம் தான் இருக்குது, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நாங்கள் அனௌன்ஸ் பண்ணபடி 1st July அப் டு 21st July, ஸோ 4 நாள் இருக்குது.
0: பதியறதுக்கு மட்டும் அந்த 4 நாள் மட்டும்தான்.
2: இது வந்து சப்மிஷன். ஸோ முன் வாங்க.
1: இப்போதைக்கு 82 பேர் இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
0: நடனத்துக்கும்
1: ரெண்டு மிக்ஸ்
2: மிக்ஸ்
0: மிக்ஸ்
1: நமக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு டார்கெட் 100 பேர், மினிமம் 100 பேர் எங்களுக்கு டார்கெட். ஓகேவா? மினிமம்.
0: சரி, வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையும் தாண்டி என்ன கிடைக்க போகுது, என்ன பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஓகே,
0: இந்த போட்டியின் மூலமா
2: இந்த வேளையில மின்னல் எஃப்எம்ல இதை நாங்கள் ஆஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்றோம். இதை நாங்கள் எங்கேயும் பேசுனது இல்லை. என்னன்னா
0: மகிழ்ச்சி சொல்லுங்க.
2: ஓகே, பரிசு தொகையை தாண்டி வின்னர் சிங்கருக்கும் சரி டான்சருக்கும் சரி, சிங்கருக்கு வந்து சினிஃபேஸ் மலேசியா அவங்களுக்கு ஒரு முழு மியூசிக் வீடியோ, ஒரு கம்போசர் பாடல்களை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண
0: போகிறோம். நல்ல ஒரு பாட்டு.
2: ஆமாம், வின்னருக்கு. அப்புறம் டான்ஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கோலிவுட் ஒரு பிரபல இயக்குனர், அவரோட வரப்போற அடுத்த படத்துல இவங்க கண்டிப்பா ஒரு லீட் டான்ஸ்ல பேக் டான்ஸ்ல ஆடுவாங்க.
0: பாடுறது வாய்ப்பு கிடைக்குமா?
2: அதுக்கான வேலைகளை நாங்க கண்டிப்பா அடுத்தடுத்து அறிவிப்பு செய்வோம்.
0: நல்ல நல்லா இருக்கேப்பா. இது கேட்கும் போதே இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நிச்சயமா பயன்படுத்திக்கணும் நம்ம கலைஞர்கள். நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க, வெளியே கேட்டுட்டு இருப்பாங்க, நடனம் பாடுறது இது ரெண்டுத்துக்குமே ஒரே மேடை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல மேடையா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்ற விவரங்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இன்ஸ்டாகிராம் பக்கமா தொடர்பு கொள்ளலாமா, அதை பத்தி சொல்லுங்க.
2: கண்டிப்பா, எங்களோட பேஜ்ல சினிஃபெஸ்ட் மலேசியா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலும் இருக்கு. நீங்கள் எங்களோட அட்மின் நம்பருக்கு நீங்கள் அந்த சொன்ன நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா அந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார், அப்பப்போ எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்.
0: சரி, இப்போ இந்த போட்டிக்கு சம்மந்தமாக இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு தொடங்குற மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கே கே கண்ணா சொல்லுங்க முதல்ல.
1: நான் சொல்றதோட இவரு தான் பெட்டராக இருக்கும். கிராண்ட் ஸ்டேஜ், தி கிராண்ட் ஸ்டேஜ்.
0: ஆமாம்,
1: அதை மட்டும் இப்போது மைண்ட்ல
0: வச்சுக்கோங்க.
1: ஆமாம்,
0: இது உங்களுக்கான பிரம்மாண்ட மேடை.
1: எஸ், அது மட்டும் மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா அது யாரும் இங்கே நான் அந்த அளவுக்கு பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இப்போது இருந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து இவர் பண்ணுறாரு.
0: சரி, வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு, அதை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லையே, என்ன பரிசு நீங்கள் கொடுக்க போறீங்க?
2: 30,000 வெள்ளி.
0: 30,000 வெள்ளி,
2: ரெண்டு பேருக்குமே,
0: பாடலுக்கும் சரி ஆடலுக்கும்.
2: முதல் பரிசு 30,000 வெள்ளி, ரெண்டாவது பரிசு 20,000, மூன்றாவது பரிசு 10,000, ரெண்டு பக்கமே.
0: நிச்சயமா இது அவங்களுடைய இந்த கலைத்துறை பயணத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு பரிசு தொகையா இருக்கு. நல்ல ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, மகிழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க இந்த நிகழ்ச்சி சார்ந்து?
2: தயக்கப்படாதீங்க, முன் வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களுக்கு தெரியும் எங்க

0: பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள இந்த சரியான மேடையை பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: ஆமா, ரீல்ஸ் மட்டும் பதிவு பண்ணிட்டு இருந்தா பத்தாதுங்க, கண்டிப்பா மேடைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி
0: லொகேஷன் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா சமீப காலமா எல்லாருமே வந்து அதுல பழக்கப்படுத்திக்கிட்டாங்க, ஒரு 30 டேக்ஸ் எடுத்து நல்லா எடிட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு அதை பழகிட்டாங்க. ஆனால் உண்மையான கலைஞன் வந்து அவன் ஒரு சரியான மேடையில் தான் பிறப்பான். நோட் என்ன வீடியோ ஆர்வம்லாம் பண்ணலாம்.
1: நீங்கள் அதையும் தாண்டி வந்தவங்கன்ற பல காலகட்டங்களை கடந்து வந்த கலைஞர்கள் இங்கே இருக்கீங்க. நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சி நல்லபடியாக வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த பாராட்டும் வாழ்த்துக்களும். நல்ல ஒரு முயற்சி, மறுபடி செஞ்சுட்டே இருங்க, இது இங்கேயே நின்றக்கூடாது, தொடர்ந்து போய்கிட்டே இருங்க. கலைஞர்களுக்கு நல்ல ஒரு கலைஞர்களை உருவாக்கிக்கிட்டே இருங்க, அதுதான் எங்களுக்கும் வேணும். இன்றைக்கு உங்கள் இருவரையும் நம்ம நிகழ்ச்சியில கொண்டாடுனதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. சீக்கிரத்துல மீண்டும் நம்ம சந்திக்கலாம் இன்னொரு வாய்ப்புல.
2: நன்றி கிஷன்.
1: நன்றி. இந்த அளவில் விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் புவனா வீரமோகன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பிரேமா கிருஷ்ணன் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. டிக்டாக் நேரலையில் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.

0: மடானி உங்களுக்காக
1: டீசல் வாகனம் வைத்திருக்கும் மலேசியர்கள் பொடி டீசல் திட்டத்தின் மூலம் கூடுதலாக 100 லிட்டர் வரையிலான டீசலை 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு பெற விண்ணப்பம் செய்யலாம். மேல் விவரங்களுக்கு bodimadani.gov.my.
0: மடானி உங்களுக்காக

0: நகரசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நாளை, வேட்பாளர் நியமனம். 2026 தேசிய அறக்கட்டளை நிதி சட்ட வரைவு நாட்டின் தலைமுறையினரின் சேமிப்பை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம். மலேசிய மடானே மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நகரசம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனம் நாளை நடைபெறவிருக்கும் வேளை 14 நாட்களுக்கு தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 9 மணி தொடங்கி 10 மணிக்குள் வேட்பாளர் நியமன ஆவணங்களை ஒப்படைக்க நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் தேர்தல் நிர்வாக அதிகாரி தேர்தலில் போட்டியிட தகுதியுள்ள வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகரசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் ஆகஸ்ட் 1 நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்கூட்டிய வாக்களிப்பு ஜூலை 28 நடத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நகரசம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனம் நாளை நடைபெறவுள்ள வேளை பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் தெளிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வுத்துறை வென் மலேசியா தெரிவித்துள்ளது. ஜெலுபு, ஜம்போல், குவலபிலா, ரொம்பாவ், தம்பேன், போட்டிக்சன், சிரம்பான் மாவட்டங்கள் அவற்றுள் அடங்கும் என்று மெட் மலேசியா இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனேப் கூறினார். இருப்பினும் மாலையில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 2026 தேசிய அறக்கட்டளை நிதி KWAN சட்ட வரைவு மக்களவையில் நேற்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மற்றும் வருங்கால தலைமுறையினருக்கு நிலையான நிதியிருப்பை உறுதி செய்வதற்கான சேமிப்பு நிதியாக தேசிய அறக்கட்டளை நிதி வலுப்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்நடவடிக்கை 1988 தேசிய அறக்கட்டளை நிதி நிறுவப்பட்டிலிருந்து மேற்கொள்ளப்படும் அதன் முதல் முழுமையான மறுசீரமைப்பு குறிக்கிறது. பொது நிதி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், தேசிய செல்வத்தை நிலையான முறையில் பாதுகாத்தல், இன்றைய தேசிய வருவாய் எதிர்கால தலைமுறையினருக்கும் பயன்படுவதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டினை இந்த சட்ட வரைவு புலப்படுத்துகிறது. கிளாந்தான் சுங்காய் டூரியான் பால மாற்ற திட்டத்தை விரைவுபடுத்துமாறு பொதுப்பணி அமைச்சு உத்தரவிட்டுள்ளது. 6 முறை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்ட பின்னரும் குவலக்கராயில் உள்ள அந்த பால மாற்று திட்டம் கால அட்டவணையை கடந்து தாமதமாக்கி வருவதை அமைச்சர் டாத்துஸ்ரீ அலெக்சாண்டனா தலிங்கி சுட்டிக்காட்டினார். அந்த பால நிர்மாணிப்பு பணியின் அண்மைய நிலவரத்தை அறிந்து கொள்ள அவர் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு திடீர் வருகையை மேற்கொண்டார். கட்டுமான தளத்தில் வளங்களை அதிகரிக்கவும் பணிகளை விரைவுபடுத்தவும் பொதுப்பணித்துறையினருடன் உள்ள அனைத்து நுட்ப சிக்கல்களையும் உடனடியாக தீர்க்கவும் அமைச்சர் குத்தகையாளர்களுக்கு நினைவூட்டினார். ஜோஹூர் புக்கிட்சரின் அரண்மனையில் இன்று நடைபெறவிருந்த மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தகவல் இன்று காலை ஊடகத்தாரிடம் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் அந்நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் குறிப்பிடப்படவில்லை. மேலும் அந்த பதவியேற்பு விழா மாநில இடைக்கால ஆட்சியாளர் துங்கு மகோத்தா இஸ்மாயில் முன்னிலையில் நடைபெறும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஜோஹூர் மந்திரி பசார் டத்தோ ஒனாவேகாசி, மாநில அரசமன்ற தலைவர் டத்தோ டாக்டர் ரஹீம் ராம்லி, மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ முகமது ரேடா அப்துல் காடிர் ஆகியோர் கலந்து கொள்வர். போதைப்பொருள் உட்கொண்டு வணிக வாகனங்களை செலுத்துவோரில் பெரும்பாலோர் அதனை உற்சாகத்திற்காக உட்கொள்வதாக காரணம் கூறியுள்ளதாக பினாங்கு சாலை போக்குவரத்துத்துறை இயக்குநர் சுல்கிப்லி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை 1 தொடங்கி பினாங்கு சாலை போக்குவரத்துத்துறையின் கீழ் வணிக வாகனங்கள் மீதான ஒருங்கிணைக்கப்பட்ட போதைப்பொருள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போதைப்பொருள்களின் தாக்கத்தால் வாகனங்களை செலுத்தும் ஓட்டுநர்கள் இன்னும் உள்ளதை இது குறிக்கிறது. தினசரி ஆயிரக்கணக்கான சாலை பயனர்களின் பாதுகாப்போடு தொடர்புடைய விவகாரம் என்பதால் இதனை எளிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம். நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: அரசியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மியான்மர் விவகாரம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க இவ்வாண்டு ஆசியான் தலைவராக தலைமையேற்றுள்ள பிலிப்பீன்ஸ் திட்டமிட்டுள்ளது. இதனை முன்னிட்டு தென்கிழக்கு ஆசிய வெளியுறவு அமைச்சர்களுடன் கூட்டத்தை நடத்த மணிலா முன்வந்துள்ளது. ஐந்து அம்ச ஒருமித்த கருத்து 5PCயை செயல்படுத்துவது குறித்த விரிவான அதிகாரப்படியற்ற கலந்தாய்வு அடுத்த வாரம் மணிலாவில் நடைபெறும் என உயர்நிலை ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினூடே நடைபெறும். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலில் இணைந்து கொள்ள கத்தார் இணங்கியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கூற்றினை டோஹா மறுத்துள்ளது. கத்தார் அரசை மோதலுக்குள் இழுத்தல், சமரச பேச்சாளர்கள் இடையிலான பங்களிப்பினை சீர்குலைத்தல், வட்டார பதற்றம் உள்ளிட்ட குழப்பத்தை அதிகரிப்பதற்காக சில தரப்பினர்களால் பகிரப்படும் குற்றச்சாட்டுகள் இதுவென பன்னாட்டு ஊடக அலுவலகம் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல் தொடங்கியதிலிருந்து தமது தரப்பு மோதலில் பங்கேற்காது ஈடுபடாது என்பதை தொடர்ந்து கூறி வருவதை டோஹா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஏற்றுமதி பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள புதிய எதிரீட்டு வரிக்கு எதிராக பிரேசில் அரசாங்கம் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இது பொருளாதார எதிர்வினைக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாகவும் உடனடியாக பன்னாட்டு வாணிக அமைப்பு WTAவுக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் அது கூறியுள்ளது. அக்டோபரில் பிரேசில் அதிபர் தேர்தலை நடத்தவுள்ள நிலையில் இப்புதிய தடை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் விரிசலை மேலும் அதிகரித்துள்ளது. பிரேசில் பொருட்களின் மீது 25 விழுக்காட்டு வரியை ட்ரம்ப் நிர்வாகம் புதன்கிழமை அறிவித்தது. இம்மாதம் 22 நாள் தொடங்கி வாஷிங்டனுக்குள் நுழையும் சில பொருட்களுக்கு அவ்வரி செயல்படுத்தப்படும். வெளிநாட்டு மாணவர்களும் ஊடகத்தினரும் நாட்டில் தங்குவதற்கான கால வரம்பினை அமெரிக்க அரசாங்கம் கடுமையாக்கி வருகிறது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட விதிகளில் அவை குறிப்பிடப்பட்டுள்ளன. மாணவர் பரிமாற்றத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உட்பட வெளிநாட்டு மாணவர்கள் 4 ஆண்டுகளுக்கும் ஊடக பிரதிநிதிகள் 240 நாள்களும் அந்நாட்டில் தங்க அனுமதிக்கப்படுவர். அவ்விரு தரப்பினரும் நாட்டிலிருந்து வெளியேறாமல் கால நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். பல ஆண்டுகளுக்கு வெளிநாட்டு மாணவர்கள் காலவரையறையின்றி அமெரிக்காவில் தங்கி வருகின்றனர். அவர்கள் படிப்புகளை நிறைவு செய்த பின் நாட்டிலிருந்து வெளியேறாமல் குடிநுழைவு விதிகளை தவறாக பின்பற்றுவதை உள்துறை அமைச்சர் மக்வானி மல்லன் சுட்டிக்காட்டினார். பெருவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் குறைந்தது 14 பேர் பலியாகினர். 5 காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. சிறுரக பேருந்து பள்ளத்தில் விழுந்ததில் இவ்விபத்து நிகழ்ந்ததாக சன்ஹுவான் மாவட்ட அதிகாரி ரிச்சார்டோ சாலன் கூறியுள்ளார். நிகழ்விடத்தில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் 6 உடல்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்துக்கான காரணம் விசாரிக்கப்படுகிறது. பெருவில் மோசமான சாலைகள், காவல்துறையினரின் முறையற்ற செயலாக்க பணிகள் உள்ளிட்ட அதிவேகமாக வாகனத்தை செலுத்துவதினால் விபத்துகள் அதிகம் நிகழ்கின்றன. விளையாட்டு கட்பந்து 2026-2027 பருவத்திற்கான சூப்பர் லீக் போட்டியை எதிர்கொள்வதில் சிறந்த தயார் நிலை பணிகள் மேற்கொள்ளப்படும் என கிளாந்தான் ரெட் வாரியர் FC உறுதியளித்துள்ளது. கடந்த பருவ ப்ரோ A1 லீக் போட்டியை விட சவால் மிக்க ஆட்டத்தை எதிர்கொள்ள போட்டி ஆற்றல் மிக்கதாக அணியை உருவாக்கும் கடப்பாட்டினை அணியின் நிர்வாகத்தினர், பயிற்றுவிப்பாளர்கள் ஆகியோர் கொண்டுள்ளதாக KRWFC தலைவர் டத்தோ முகமது ஜாக்கி அருண் குறிப்பிட்டார். நாட்டின் உயர்தரமான இப்போட்டியில் மீண்டும் களமிறங்குவதற்காக தமது அணியினருக்கு முழு ஆதரவினை வழங்கிய காட்பந்து ரசிகர்களின் பங்கு அளப்பரியது என்றார் அவர். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் நாளை வேட்புமனு தாக்கல். 2026 தேசிய அறக்கட்டளை நிதி சட்ட வரைவு நாட்டின் தலைமுறையினரின் சேமிப்பை வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

அனிருத் பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். ஆக கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறலாம். சரி, வெள்ளிக்கிழமைகளில் நாம் சுற்றுலா குறித்த தகவல்கள் எல்லாம் பேசும். ஆக இன்றைக்கான தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த சுற்றுலா செல்லும் போது பாத்தீங்கன்னா, சிலர் வந்து இயற்கை காட்சிகள், மலை, கடற்கரை, வரலாற்று இடங்களை பார்க்க விரும்புவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிரபலமான உள்ளூர் உணவுகளை சுவைக்கவே பயணம் செய்வார்கள். சிலர் பாத்தீங்கன்னா, புகைப்படம் எடுத்து புதிய அனுபவங்களை சேகரிக்கணும் அப்படின்னு போவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா, ஓய்வெடுக்க போயிருக்க, மன அழுத்தம் இதெல்லாம் குறைக்கவே பயணம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி சுற்றுலா போனால் முதலில் அங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்க்க ஆசைப்படுவீங்களா, இல்ல அந்த ஊரின் பிரபலமான உணவுகள்லாம் தேடி சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்களா, எப்படி என்பதை எங்களுக்கு அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. வாங்க, அடுத்து உங்களுக்காக மெர்சல் திரையில் இடம்பெற்ற பாடல். இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: மடானி உங்களுக்காக
1: டீசல் வாகனம் வைத்திருக்கும் மலேசியர்கள் பொடி டீசல் திட்டத்தின் மூலம் கூடுதலாக 100 லிட்டர் வரையிலான டீசலை 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு பெற விண்ணப்பம் செய்யலாம். மேல் விவரங்களுக்கு பொடி மடானி .gov.my.
0: மடானி உங்களுக்காக.
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் FM.
3: போடுற பாட்ட
2: ஓகே ப்ரோ.

0: கேரனி
1: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமைகள பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் குறித்து நம்ம பேசும். அதுவும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஒரு சுற்றுலா இடங்களுக்கு போகும்போது அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காகவே போவாங்க. அங்க போய் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் உணவுகளை சுவைக்கவே நான் வந்து பயணம் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சராசில இருந்து யோகேஸ்வரி அழைச்சிருக்காங்க, நீங்க எப்படி சொல்லுங்க?
2: ஹாய் வணக்கம். நான் வந்து நிறைய வெளிநாட்டு போயிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது வந்து நேச்சர், ரொம்ப நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த மலை பகுதியில உள்ள காட்சிகள், அப்புறம் எங்க உயரமா ஹில் அந்த டாப் அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ மோஸ்ட்லி வந்து நேச்சர், அப்புறம் அங்க உள்ள சாப்பாடு. அங்க எந்த ஊருக்கு போனாலுமே வந்துட்டு நம்ம அங்க உள்ள சாப்பாடு, அங்க உள்ளவங்கிட்ட என்ன சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கி தேடி அங்க உள்ள லோக்கல் கிட்டக்கே போய் எங்க சுவையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அங்க போய் நாங்க தேடி போய் சாப்பிட்டு பாத்துருக்கோம். அந்த மாதிரி நிறைய போயிருக்கோம். அந்த மாதிரி பண்டுங் போயிருக்கோம், அப்புறம் அங்க வந்துட்டு காஷ்மீர் போயிருக்கோம். அப்புறம் இதெல்லாமே வந்து மோர் டு நேச்சர், நேச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு இடம். நம்ம உள்ளூர் கொத்தக்கினாபாலு சபா அந்த மாதிரி வந்து உள்ள சாப்பாடு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது அதோட மீ அதெல்லோட சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. பட் வி என்ஜாய் அந்த அதெல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். அண்ட் தென் வேற எங்க தாய்லாந்து ஃபுட் அந்த மாதிரி ரொம்ப நேச்சர் சம்பந்தப்பட்ட இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்காது.
1: இயற்கையோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த உணவுகளையும் சுவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க யோகேஸ்வரி, ரொம்ப நன்றி.
2: ரெண்டுமே தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, ரெண்டுமே அது ரெண்டுமே வந்து டிராவல் பண்றவங்க எல்லாமே அது ரெண்டுமே அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன்.
1: நன்றி உங்களுடைய கருத்துக்கு.
2: தேங்க்யூ.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: இப்போ பிரியங்காவில் அதிரமைக்கும் ஆடி தள்ளுபடி, குறைந்த விலை மலிவோ மலிவு. மலிவாக வாங்கிட கல்யாண புடவைகள் காஞ்சிபுரம், பனாரஸ், பாம்பே, பாலிவுட் சாரிங்க, பஞ்சாபி ஆடைங்கன்னு அள்ளி குவிக்க வாங்க. இப்போ பிரியங்காவுக்கு வெண்கல பாத்திரங்கள், பூஜை பொழுங்க, இமிடேஷன் நகைங்கன்னு அனைத்துமே நம்ப முடியாத விலை குறைப்பு. கிளம்புங்க ஜவுளி கடலான இப்போ பிரியங்காவுக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் பாபாஸ்
2: புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிக்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடுறேன்.

0: என்னடா தங்க,
1: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலர் வந்து சுற்றுலா இடங்களுக்கு போகும்போது மன அமைதியா இருக்கணும், அங்க போய் அங்க இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கணும்னு நினைப்போம். இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா இல்ல, அங்க இருக்கக்கூடிய உணவுகளை சுவை பார்க்கவே நான் செல்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி அப்படி சொல்லி கேட்கும் போது சராசில இருந்து கிருஷ்ணகுமாரி மாணிக்கம் அழைச்சிருக்காங்க, நீங்க எப்படி சொல்லுங்க?
2: வணக்கம் பிரம்மா, நாங்க வந்து ஒரு குரூப் வச்சு டூர் செஞ்சுட்டு இருக்கோம் சொந்தமா, நாங்களே ஒரு இடம் கன்ஃபார்ம் ஆக்கிட்டோம் சொன்னா, லைக் வெளிநாட்டுக்கா உள்நாட்டுக்கா எங்க நான் கன்ஃபார்ம் ஆக்கிட்டோம்னா, என்னோட வேலை வந்து அங்க உள்ள சாப்பாடு, அங்க உள்ள ஹாலிடே ஸ்பாட்டு, அப்புறம் அங்க என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்க முடியும் இதெல்லாம் நான் தேடுவேன். தேடி எடுத்து சாப்பாடு இடமே ஒரு குறைஞ்சி ஒரு 16 இடம் போட்டு வச்சிருவேன், ட்ரெஸ்ஸோட எல்லாம் எடுத்து வச்சிருவேன். ஏன்னாக்கா நம்ம போய் 15 இடத்துல சாப்பிட முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 5-6 இடத்துல கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கலாம் அவங்கள, நம்ம கூட வரவங்களன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க.
1: அதாவது பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கே நீங்க வந்து திட்டம் போட்டுருவீங்க இங்க எல்லாம் போகணும் அப்படின்ட்டு.
2: அதுக்குன்னு புக் ஒன்னு வச்சுக்குவேன், உட்காந்து எழுதிக்கிட்டு எடுத்துக்கிட்டு நான் நோட் பண்ணி எடுத்துக்குவேன். அதே மாதிரிதான் ஹாலிடேஸ் போட்டோம், குளிக்கிற இடமா நடக்கிற இடமா. இப்ப ரீசென்ட்லி வந்து நாங்க வந்து நேபாளுக்கு போயிட்டு வந்தோம். நேபாளில வந்து அந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எல்லாம் வந்து 70 வயசுக்கு மேல உள்ளவங்களெல்லாம் நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு
1: வந்தோம். அப்படியா?
2: அடுத்து வந்து நாங்க வந்து அருணாச்சல பிரதேஷ் போட்டிருக்கிறோம், அதுவும் அப்படிதான். அருணாச்சல பிரதேஷ் வந்து மோர் டு திபெட் போர்டர்னால அவங்களோட அந்த கைத்தறியான வேலைங்க பாடு அதெல்லாம் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டோம், என்னென்ன வாங்கணும் எங்கெந்த போய் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க இந்த மோமோஸ்ன்ற சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க. அப்புறம் இந்த யாக்குன்ற ஒரு எரும மாடு இருக்குல்ல, அதோட தயிர்
1: தலங்களோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய உணவைகளும் சுவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
2: வந்து அக்டோபர்ல வந்து அலாஸ்கா டு ஜப்பான் சீ க்ரூஸ் அதுல பிளான்ல இருக்கோம்.
1: அடேங்கப்பா வா, பரவாயில்ல, பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. நிறைய இடங்களை வந்து நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க, எல்லாமே உங்களோட பயணம் சிறப்பாக அமையட்டும். நன்றி உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு.
2: நன்றி பிரேமா, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

சிறுக்கி வாசம் கொடியத்திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தும். நேரம் பிற்பகல் மணி 1:51 ஆகிவிட்டது. மதிய உணவெல்லாம் சாப்பிட்டாச்சா? இன்னும் சாப்பிடல அப்படின்னா உடனடியாக நல்ல ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட மறக்காதீங்க. சரி, இப்பொழுது பார்த்தீங்கன்னா திரை விமர்சனம், டாக் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளிவந்திருக்கின்றது. பழைய வீட்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் உரிமையாளராக இருக்கக்கூடிய கே பாக்யராஜ் மர்மமான முறையில் இறந்து கிடக்க அதே வீட்டில் இரத்த காயங்களோடு அஜய் கார்த்திக் பிணமாக கிடக்கும் சம்பவத்தில் அப்படியே கதை தொடங்குகின்றது. இந்த மர்ம கொலைகளுக்கு பின்னால் இருக்கும் சம்பவங்களையும் பல ஆண்டுகளாக மறைந்திருந்த அதிர்ச்சிகரமான உண்மைகளையும் காவல்துறை அதிகாரி நட்டி இருக்கார்ல, அவர் தான் வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றார். இதுதான் இந்த படத்தின் முக்கிய கதை களமாக இருக்கின்றது. அறிமுக நாயனாக பார்த்தீங்கன்னா அஜய் கார்த்திக் நடித்திருக்கின்றார். அப்புறம் நட்டி கே பாக்யராஜ் அவரும் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில். ஆக வாய்ப்பு கிடைத்தால் இந்த திரைப்படம் டாக் அந்த திரைப்படத்தை பார்க்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு
0: வந்து முன்னேற்பாடுல திருச்சி வேலை தானே சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சக்தி.
1: எனக்கு எல்லாரோட வந்து பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு மாசமா தூக்கம் கெட்டதுதான் மிச்சம்.
2: சரி, திங்கட்கிழமை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க? எல்லாம் முடிய ஒரு 5-6
1: செமி ஃபைனல் முடிஞ்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளனியா தூங்கி வெள்ளனியா எழுச்சிடறோம், கேம் முடிஞ்சோம் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடறோம். கண்டிப்பா போயிருவாங்க, எங்களுக்கு கொடுங்க கூட டெய்லி ரிக்வஸ்ட். இப்ப கூட காலையில ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஸ்கூல் ஒரு மாசம் பாத்துட்டோம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு.
2: எப்பதான் சொல்ல போறீங்க? சரி முடியும், விடிய காலையில எழுந்திருச்சு பாக்க விடுறோம்.
1: சண்டே ஃபைனல்ல தான்
0: சொல்லணும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
2: சரி சக்தி, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நீங்க எப்படி?
1: அவங்க போனா நம்மள போய் தானே ஆகணும், நம்ம தானே ஊட்டிட்டு அதுக்கு பிறகுதான் போனோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் சிறந்த பண்பு நலன்கள் உள்ளிட்ட மனித விழுமியங்களிலும் உறுதியாக நிலை பெற்றிருக்கும் ஆசிரியர்களை நாட்டின் கல்வி அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் டதுஸ் அன்வார் இப்ராஹிம் கூறினார். இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.8 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. அனைத்து பொருளாதார துறைகளிலும் ஏற்பட்ட வளர்ச்சி அதற்கு சான்று பகிர்வதாக டோசம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நெக்ரிச மிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான 464 வேட்புமனு படிவங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எனினும் இதுவரை 70 பேர் மட்டுமே முன்பணம் செலுத்தி தாங்கள் போட்டியிடப்போவதை உறுதி செய்துள்ளதாக SPR தலைவர் டத்துஸ்ரீ ரம்லான் ஹருன் கூறினார். இவ்வேளை வேட்புமனு தாக்கல் நடைமுறைக்காக 8 மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நடைபெறவிருக்கும் வேளை அதற்கான ஏற்பாடுகள் சீராகவும் முழுமையாகவும் நிறைவடைந்துள்ளன. வேட்புமனு தாக்கல் செயல்முறை எவ்வித தடங்கலுமின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அம்மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வேட்புமனு தாக்கல் மையங்களிலும் இன்று காலையில் முழுமையான ஒத்திகைகள் நடத்தப்பட்டதாக டத்துஸ்ரீ ரம்லான் ஹருன் கூறினார். வளைகுடாவில் அமெரிக்காவின் தளங்களை இலக்கிட்டு புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் எட்டப்பட்ட சண்டை நிறுத்த உடன்பாட்டை மீறி அமெரிக்கா ஈரானிய ராணுவ தளங்களை தாக்கியுள்ளதற்கு பதிலடியாக அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த புதிய தாக்குதலுக்கு ஜோர்டானின் வான்தளமும் இலக்கானது. விளையாட்டு உலகக்கிண்ண கட்பந்து. இப்போட்டியின் வெற்றியாளருக்கு கிண்ணமும் தங்கப்பதக்கமும் வழங்கப்படுவதோடு வெற்றியாளர் மோதிரமும் கொடுக்கப்படும் என பன்னாட்டு கட்பந்து சம்மேளனம் ஃபிஃபா அறிவித்துள்ளது. நியூஜெர்சி அரங்கில் இறுதிப் போட்டி நிறைவடைந்தவுடன் வெற்றி பெற்ற அணியின் விளையாட்டாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என 30 பேருக்கு அம்மோதிரம் வழங்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

சேயோ. இசை மீசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த பிற்பகல் 2 மணி ஆனாலே போதும், பழைய பாடல்கள் ரசிக்கக்கூடிய நேயர்களை அழைக்க தொடங்குறாங்க. இன்னும் நான் சொல்ல கூட இல்லை, இன்று வந்து அழைக்கலாமா அப்படின்னு சொல்ல சொல்ல அழைக்கிறாங்க. ஆக இன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு நெருக்கமான பாடல்கள் இருக்கும் இல்லையா, பழைய பாடலில் எந்த பாடல் பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அழைத்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லலாமா எண்களை, ஏன்னா அழைக்க தொடங்கிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லலாம். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8. இப்பொழுது வாங்க, கடவுள் ஒரு நாள் உலகைக்கான தனியே வருகின்றாராம், என்ன கதை என்றதை பாடலில் கேட்கலாம்.

இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

0: இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மனதுக்கு நெருக்கமான பாடல்கள் வேண்டும் என்றால் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தோம். ராவாங்கல இருந்து தேவேந்திரன் நாயர் அழைச்சிருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: பூஜைக்கு வந்து மலரே வா, அந்த அந்த பாடல் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். என் அன்பு மனைவிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். கே பி ஜே ரவாங்கில் தாதியராக இருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க நலமா நோய் நொடி இல்லாம நீடோடி காலம் வாழணும் வேண்டிக்கிறேன். அவங்க பேரு வந்து ஷக்கீலா நாயர்.
0: உங்களுடைய மனைவிக்காக விரும்பி கேட்ட பாடல் அடுத்து நம்ம வந்து ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: மரத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். பழம் பாடல்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா கிளானா ஜெயில இருந்து குணசீலன் அழைத்திருக்கிறாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: இந்த பாடல் வந்துட்டு நான் மலரோடு, ஏன்னா அதுல நிறைய ஒரு சில நல்ல வரிகள் ரொம்ப பிடிக்கும். லைக் பொன்வன்

0: திங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. அந்த வரிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
1: அதனால அந்த பாடல் விரும்பி கேக்குறீங்க. நீங்க பாடகரா?
0: சில நேரங்கள்ல பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
1: ஆனா பாடகர் இல்ல, மேடை பாடகர் இல்ல.
0: இல்ல, ஆலயங்கள்ல பாடுறேன்.
1: அப்படிங்களா? ரொம்ப நல்லா பாடுங்க.
0: ரொம்ப நன்றி.
1: சரி, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பு செய்கின்ற. எத்தனை முறை அந்த பாடல் வந்து ரசிச்சு கேட்டிருப்பீங்க இல்ல படத்தை பாத்திருப்பீங்க?
0: பாடல் ஒரு ஃபியூ டைம் பாத்திருப்பேன். அடிக்கடி அந்த பாடல் பாடிக்கிட்டே இருப்பேன். இந்த வரிகள் மட்டும் ரொம்ப பிடிக்கும். அந்த கடைசி வரிகள் இது ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்.
1: அப்படியா? சரி, நிச்சயமா உங்களுக்கு பிடித்த பாடல் ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை.

0: எங்கிருந்தோ ஆசைகள் சந்திரோதயம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அந்த பாடலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க நம்ம கிருஷ்ணகுமாரி. இந்த பாடல் அவர் பெண் பார்க்க வரும்போது பக்கத்து வீட்டு வானொலியில் ஒலித்ததாம். அதற்கு பிறகு திருமணம் நடந்த பிறகு இந்த பாடல் எப்பொழுது ஒலித்தாலுமே தன்னுடைய கணவர் வந்து இவங்களை பார்க்கும் அந்த பார்வை இருக்கே, அதனால மனசுக்கு நெருக்கமான பாடல். அந்த பாடல் முடிந்தால் ஒலிபரப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தவே அந்த பாடல் நாம ஒலிபரப்பு செய்திருந்தோம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா செராஸ்ல இருந்து சந்திரன் அழைச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
1: தாயின் மடியில் படத்துல இருந்து ராஜா தி காத்திருந்தா ரோஜா போலே பூத்திருந்தா.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் அடுத்து நம்ம ஒலிபரப்பு செய்கின்றோம். நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: ரோஜா போல பூத்திருந்தா ராஜாவும் ஓடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா ராகத்தோட பாடி வந்தா
1: ஜம்
0: ஜம் ஹை ஜம் ஜம் ஹை ஹை ஹை ஹை ஹை.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: கட்டை விரல் அந்த பாடல் வந்து பிசிசில குரலில் நாம் கேட்டு ரசித்தோம். இன்ஸ்டாகிராம் பக்கமாக வந்து மெசேஜ்ல நமக்கு வந்து சொல்லியிருக்கிறார், இந்த பாடலை ஒளிபரப்பு செய்ய முடியுமா தியாகராஜன், தொலைபேசி அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை பிரேமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய விருப்ப பாடலும் நம்ம ஒளிபரப்பு செய்துட்டோம். நான் தான் சொன்னல தொடக்கத்திலேயே, நாம வந்து சொல்றதுக்கு முன்னக்கே எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா அழைத்தவர்களே அழைக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஆக புதிய நேயர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா அழைப்புல ஐரை தமிழ் இருந்து மகேஸ்வரி இருக்கிறாங்க. சொல்லுங்க மகேஸ்வரி, மதிய உணவு சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா பிரேமா?
0: நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு வீட்ல என்ன சமையல்?
1: இன்னைக்கு ஆடிப்பு இருக்குல்லவா, சைவம் தான் எல்லாமே. சாப்பிடுவோம்
0: நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா. உங்க வீட்டுக்கு வந்து நாங்க நிக்கிறோம், நீங்க இன்ப அதிர்ச்சி ஆக போறீங்க.
1: இன்ப அதிர்ச்சி? ஆமா, எனக்கு மின்னல் இருந்து வந்தவங்க யாரு வந்தாலும் எனக்கு இன்ப அதிர்ச்சி தான்.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து நேத்து என் தோழியோட திருமண நாளே, அவங்களுக்காக அவங்க பேரு, அவங்க வீட்டுக்கார் பேரு, அவங்க பேரு முருகையா நிர்மலா, அவங்களுக்காக நான் மகேஸ்வரி தோழி உயிர் தோழி கேக்குறேன். ராஜாவின் பார்வையின் பக்கம் போட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்காக கேட்டு வரும்.
0: நிச்சயமா அவங்களுடைய தோழிக்கு எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. நன்றி மகேஸ்வரி.
1: நன்றி பிரேமா, வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி.

0: நீங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா. சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: மருத்துவமனைகளில் ரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் ரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.

0: என்ன பையன் இய யாரோ கேள் கேள் என்ன பொண்ணு இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே.
1: திலகம் திரையில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா காஜாங்ல இருந்து சீலன் அழைச்சிருக்கிறாரு, எப்படி இருக்கீங்க ஐயா?
2: வணக்கம் வணக்கம் பிரேமம்மா, வணக்கம், நலமா இருக்கிறேன்.
1: அப்புறம் வெள்ளிக்கிழமை பொழுது எப்படி போய்கிட்டு இருக்கு?
2: ஏதோ உங்க நீங்க போட்ட பாடல்கள் அனைத்தையும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரசிச்சு கொண்டு இருக்கேன், ரசிச்சு கொண்டு இருக்கிறேன்.
1: பாடல்கள் பழைய பாடல்கள் தான், அப்படி மனசுக்கு நெருக்கமான பாடல்கள்.
2: அது வந்து இந்த பிரேமா அம்மா போட்ட பாடல் வந்து மிஸ் பண்ணவே கூடாது.
1: அப்படியா?
2: சாய்ஸ் ஆல் எ வெரி கோல்டன்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்?
2: எனக்கு ஏதாச்சும் அம்மா ஜானகி அம்மா பாடல் போட்டீங்கன்னா, ஐயோ அம்மா நான் மூணு நாள் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சு நாளா.
1: அப்படிங்களா?
2: பாடல் ஏதாச்சும் அருமையான பாடல் போடுங்க.
1: இசைத்துறைக்கு ஒரு பேர் இழப்பு, அவங்க இறந்தது.
2: ஆமா, பெரிய இழப்பு. ராதை கேட்ட கண்ணனோ,
1: ராதை கேட்ட கண்ணனோ, அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
2: ஒளிபரப்புங்க.
1: நிச்சயமா நிச்சயமா சீலன், உங்களுக்கு பிடித்த பாடல் நம்ம ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி
2: நன்றி. வணக்கம் அம்மா. தேங்க்யூ அம்மா. ஆர்டிஎம்ஏ. தேங்க்யூ ஆர்டிஎம்.
1: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தேசிய உருமாற்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள மிகப்பெரிய சவால் தொழில்நுட்பம் அல்லது நிபுணத்துவ பற்றாக்குறையினால் ஏற்படுவதன்று, மாறாக ஊழல் கலாச்சாரம் தொடர சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர்கள் உட்பட சில தரப்பினர் மாற்றத்தை எதிர்கொள்ள தயங்குவதே இதற்கு காரணம் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், கழகத்தின் நட்பெயரை காக்கும் நோக்கத்திற்காக பகடிவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் பள்ளி தரப்புக்கு நினைவூட்டியுள்ளார். மாறாக பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும் இவ்விவகாரத்தை திறம்பட கையாளவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். 16வது நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தல் காலம் முழுவதும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அவதூறான, சினமூட்டும், அவமதிக்கும் உணர்வுகளை தூண்டும் உள்ளடக்கங்களையும் போலீஸ் செய்திகளையும் பரப்பாமல் இருப்பது அவசியம் என மாநில போலீஸ் தலைவர் டாத்தோ அசஃபெனி அஹமத் தெரிவித்தார். உகாண்டாவில் பள்ளி மாணவர்களை ஏற்றியிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் பலியானார்கள். தலைநகர் கம்பாலாவில் உள்ள கிங் டேவிட் ஜூனியர் பள்ளியிலிருந்து கம்சோவஹ் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பாறையை மோதியது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் அந்த விபத்து நடந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை கூறியது. ஜூன் 22 முதல் ஈரான் மீது அமெரிக்க படைகள் மேற்கொண்ட தாக்குதல்களில் 38 பேர் கொல்லப்பட்டனர். 400க்கும் அதிகமானோர் காயமடைந்ததாக ஈரான் சுகாதார அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 22 பேர் பெண்கள். இவ்வேளை தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் வேளை பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அமைச்சின் பேச்சாளர் உசின் கிரம்போ அச்சம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா டெக்சஸ் கேர்வெல் நகரில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் வாகனங்கள் சில அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாது பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 2 பலியானதாக டெக்சஸ் ஆளுநர் கிரேக் அபர்ட் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனி தொடர்ந்து வாழ்த்து நேரம் இடம்பெற இருக்கின்றது. இன்றைய தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன். இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்து சொல்லலாம். எப்படி சொல்ல போறீங்க? மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க வந்து உங்களுடைய வாழ்த்தை எல்லாம் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்காக ஹரிஹரன் ஹரிணி கொண்டு வரும் பாடல்.

0: கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
1: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
0: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
1: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
0: அப்ப அதை பார்த்து செஞ்சிடலாம்.
1: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
4: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
5: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
4: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
5: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
4: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். பாபாஸ்

வி இளங்கோ பாடிய பாடலை கேட்டோம். உள்ளூர் கலைஞர் வி இளங்கோ பாடிய இனிமையான பாடல் அது. சரி, நேரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் மணி 3:18 ஆகிவிட்டது. இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தல்ல, ஆக நீங்களும் வந்து மின்னலஃபம் டிக்டாக் பக்கமாக வந்து வாழ்த்து சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கலப்படம் நிகழ்ச்சி இடம்பெற போகின்றது. நீங்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தது தான் கலப்படம் இப்பொழுது வரும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஆக காலை 10:15 கலப்படம் நிகழ்ச்சி இடம்பெறும். வாராந்திர நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இரவு 7:30 ஞாயிற்றுக்கிழமையில் நாடகம் உங்களுக்காகவே காத்திருக்கும். அப்புறம் சிறுகதை இருக்கின்றது, ஒரு நேயரின் குரல். இப்படி வாராந்திர நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கேட்க மறக்க வேண்டாம். இப்பொழுது நீங்க வாங்க மின்னல் FM டிக்டாக் பக்கமாக வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: கே கே பாடிய விறுவிறுப்பட பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆக நீங்கள் மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்கு வந்து உங்களுடைய வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சாந்தி ஜோஹர்பாரிலிருந்து தன்னுடைய தோழி கவிதாவுக்காக வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராஜ செங்குட்டுவன், இப்பொழுது நாங்கள் வந்து உங்களுடைய டிக்டாக் லைவ் பார்த்துட்டு இருக்கோம் பிரேமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சிங்கப்பூர் நேயர். நன்றி உங்களுக்கும். சுந்தரி வணக்கம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறம் இன்று யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறீங்களோ இங்கே வாங்க, மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமாக வந்து வாழ்த்தை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ஹேமா, லோகி, சிவா, இப்படி எல்லோரும் வந்து வாழ்த்துகள்லாம் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்து. இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து.
1: Your mama, you know how many rickies in the dance floor, baby.

விஜயந்தினி எம்சிஜேஎஸ் ஜானகி ஐயர் பாடிய விறுவிறுப்பான பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்த பாடல் வந்து தமன் எஸ் குரலில் தான் ஒலிக்க போகின்றது. அதற்கு முன்பு மின்னலம் டிக்டாக் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேயர்கள்லாம் வந்து வாழ்த்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். லோகி சிவா தன்னுடைய மகள் திவ்யஸ்ரீ அவங்களுக்கு வந்து இன்று பிறந்த நாளாம். அங்கு வாழ்த்துகின்றார்கள் பெற்றோர் சிவமணி லோகீஷ், அண்ணன்கள் ஷர்வின் திவ்யன் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. நாகலிங்கம் தன்னுடைய தோழிய சரளா வந்து இப்போல இருக்காங்க, அவங்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. பிரான்சிஸ் செல்வன் வந்து தன்னுடைய மனைவி மரினா மரியா அவங்களுக்காக வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆக இது போன்ற வாழ்த்தை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் பக்கமா வாங்க, அங்க உங்களோட பேச நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இப்ப வாங்க உங்களுக்கான பாடல்.

நகரதே நகரதே தமன் எஸ் குரலில் பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் பிற்பகல் மணி 3:33 ஆகிவிட்டது. ஆக அடுத்த நேயர் யார்? உமாதேவி முனியாண்டி அவருடைய அண்ணன் மகள் வாணிக்கு வந்து இன்று பிறந்தநாளம். ஆக வாழ்த்து வந்து அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆக இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடியவருக்கு அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. எல்லா வளமும் எல்லா செல்வமும் பெற்று அவர்கள் வந்து வாழ வேண்டும் என்பதே. இங்க வந்து யார் நம்ம உமாதேவி முனியாண்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து பாத்தீங்கன்னா டாம் டோம் திரையில் இடம்பெற்ற பாடலுடைய கிரீஷ் பாம்பே ஜெயஸ்ரீ.

0: என் உயிர் வலியே.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு
1: முன் ஏற்பாடுல திருப்தி வேலை தானே. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சக்தி.
2: எனக்கு எல்லாரோட வந்து பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு மாசமா தூக்கம் கெட்டதுதான் மிச்சம்.
3: சரி, திங்கட்கிழமை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க? எல்லாம் முடிய ஒரு 5-6
2: செமி ஃபைனல் முடிஞ்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளனியா தூங்கி வெள்ளனியா எழுச்சிடறோம், கேம் முடிச்சோம்னா அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடறோம். கண்டிப்பா போயிருவாங்க. எங்களுக்கு கொடுங்க கூட டெய்லி ரிக்வஸ்ட், இப்ப கூட காலையில ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க.
1: என்னமா இப்படி பண்றீங்களேமா?
3: சரி சக்தி, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நீங்க எப்படி?
2: அவங்க போனா நம்மள போய் தானே ஆகணும், ஊட்டிட்டு அதுக்கு பிறகுதான் போனோம்.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள். முதல்

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப் எங்களுக்கு தான். பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப் கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னு தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டு ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM
5: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
7: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான நேயர்களே, மனிதர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சுயமாக தனித்து வாழ்வதற்காக வேண்டி விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ்கிறான். ஒரு குடும்பமாக, ஒரு மஹல்லாவாக, ஒரு ஊராக, ஒரு நாடாக தன்னுடைய தேவைகளை மற்றவர்களை கொண்டு பூர்த்தி செய்து கொள்கின்றான். மற்றவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது இவன் உதவுகின்றான். இப்படியாக ஒரு சமூகமாக வாழ்வதைத்தான் அல்லாஹு தஆலா கட்டமைத்து இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். எனவே ஒரு மனிதன் தனக்கு மட்டும் என்று வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பது நமக்கு இதிலிருந்து புரிகிறது. எனவே ஒரு சமூகமாக வாழக்கூடிய மனிதனுக்கு மற்றவர்களுக்கும் உதவியாக அவன் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது மற்றவர்களுக்காக ஆற்றுகின்ற தொண்டு, உதவிகரங்கள், இதுவெல்லாம் சமூக சேவைகள் என்று சொல்லப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், ஒரு மனிதன் நடைபாதையில் கிடந்த மரக்கிளை ஒன்றை கடந்து சென்றான். அப்போது அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பாதையில் செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக இதை நான் அப்புறப்படுத்துகிறேன் என்று கூறி அந்த மரக்கிளையை அப்புறப்படுத்தினார். இதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு தொல்லை தரும் சாதாரண பொருட்களை அகற்றியதற்கே ஒருவருக்கு சொர்க்கம் கிடைக்குமாயின், ஒருவர் தன்னுடைய பொருளாதாரம், ஓய்வு, குடும்பத்தினர்களுடன் சந்தோஷமாக இருக்கின்ற நேரம் போன்றவற்றையெல்லாம் தியாகம் செய்து மக்களின் நலனுக்காக பாடுபடுவது என்பது சாதாரணமான காரியமல்ல, அதற்குரிய வெகுமதியும் அதிகமாக இருக்கிறது. வார்த்தைகளிலே நாம் சர்வசாதாரணமாக சமூக சேவகர் என்பதை கூறிவிடலாம். ஆனால் அதை செய்வதற்கு களத்தில் இறங்கி நிற்கின்ற போதுதான் அதை செய்வதில் ஏற்படக்கூடிய சிரமங்களும், அதை செய்வதனால் ஏற்படுகின்ற வழிகளும், ஏளன ஏச்சு பேச்சுக்களும் புரிய வரும். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொது நலன் ஒன்றையே நோக்கமாக கருதி செயல்படக்கூடிய சமூக சேவைகள் செய்யும் நல்ல உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப சிறந்த கூலியை வழங்குவானாக. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக சமூக சேவைகள் செய்பவர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்பவர்களாக இருந்தாலும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த செயல்களை இறைவனின் திருப்பொருத்தத்திற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அமல் செய்பவரும் தமது எண்ணங்களுக்கேற்பவே கூலி கொடுக்கப்படுவார்கள் என்ற நபிமொழியை அனைவரும் அறிந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடியே என்ற எண்ணம் இல்லாமல் செய்யப்படும் எந்த அமலும் முகத்தில் தூக்கி எறியப்படும் என்பதை 3 நபர்களை பற்றிய பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துவதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1, மக்கள் தம்மை வீரன் என போற்றி புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வுலகில் இஸ்லாமிய எதிரிகளுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த ஒருவர். 2, இந்த உலகத்தில் மக்கள் தம்மை கல்விமான், சிறந்த அறிஞர் என போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக கல்வி கற்று மற்றவர்களுக்கும் கல்வியை போதித்து வந்த மார்க்க அறிஞர். 3, இந்த உலகத்தில் மக்கள் தம்மை மிகப்பெரிய கொடைவள்ளல், வாரி வாரி வழங்கக்கூடிய நன்கொடையாளர் என்றெல்லாம் போற்றி புகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாம் சிரமப்பட்டு உழைத்த அந்த செல்வங்களை மக்களுக்கு வாரி வாரி கொடையாக கொடுத்தவர். மறுமையிலே இந்த மூவரையும் விசாரிக்கும் இறைவன், இவர்கள் அல்லாஹுக்காக என்ற தூய மனதோடு நற்செயல்களை செய்யாமல் இம்மையில் மக்கள் தம்மை புகழ வேண்டும் என்ற அற்ப ஆசையும் அவர்கள் கூடவே சேர்ந்திருந்த காரணத்தினால் அவர்களின் நற்செயல்கள் எல்லாம் அவர்களின் முகத்திலேயே தூக்கி எறியப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார்கள் என்பதை நபிமொழி நமக்கு விளக்குகிறது. எனவே ஒருவர் தம்மை மக்கள் சிறந்த சமூக சேவகர்கள், மக்களுக்காக பாடுபடுகிறவர் என்றெல்லாம் புகழ வேண்டும் எனவும், பொது ஸ்தாபனங்களும் பொது நிறுவனங்களும் தம் சேவைகளுக்காக தம்மை பாராட்டி கௌரவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் செயல்படுவார்கள் என்றால், அவர் தம் எண்ணங்களை அல்லாஹுக்காகவே இத்தகைய நற்பணிகளை நான் செய்கிறேன் என்ற எண்ணமாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு இம்மையில் அந்த புகழ் கிடைத்துவிடும் என்றாலும் கூட மறுமையில் அவர் கைசேதப்படக்கூடிய நிலை ஏற்படும்.

அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக அக்கறையாளர்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாத்தை பாருங்கள். உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மனித குலத்திற்கு சீரான வழியை காட்டக்கூடியதாகவும் மாபெரும் ஒரு அருட்குடையாகவும் இறைவன் தனது தூதர்கள் தன்னுடைய நபிமார்கள் மூலமாக தந்ததுதான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் குறித்து இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாகவும் இரத்தின சுருக்கமாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியது என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் யாருக்கு என்று கேட்டோம், சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது என்று சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை குறித்து பிறர் நலம் நாடக்கூடியது என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போது நபிகளாரின் தோழர்கள் சிலர் யாருக்கு நலம் நாட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பட்டியலிலே பொதுமக்களையும் இணைத்து சொன்னார்கள். இந்த பொன்னான நபிமொழியிலிருந்து பொதுமக்களுக்கு நலம் நாடக்கூடிய சமூக அக்கறையாளர்களைத்தான் இஸ்லாம் உருவாக்குகிறது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமது உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய அந்த நபி அவர்களிடத்தில் சமூக அக்கறை அளவு கடந்து இருந்ததை நாம் எல்லாம் அறிவோம். அதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலும் வர்ணித்து கூறுகின்றான். உங்களிடம் உங்களை சார்ந்த தூதர் வந்துவிட்டார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. உங்கள் மீது அதிகமான அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். நம்பிக்கை கொண்டோரிடத்தில் பேரன்பும் இரக்கமும் உடையவர் இந்த நபி என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சூரா தௌபாவிலே நபியை புகழ்ந்து அவருடைய குணாதிசயங்களை பொதுமக்களுக்காக, உம்மத்துக்காக, மற்றவர்களுக்காக அவர்கள் வாழக்கூடியவர் என்பதை மிகச் சிறப்பாக அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். கூறப்பட்ட இந்த வசனத்தை பிரதிபலிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் பல சம்பவங்கள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் குறிப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன். அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது அகபா தாயிஃப் உடைய நாளில் சந்தித்த துன்பம்தான். ஏனென்றால் அன்று நான் இறைவனை ஏற்றுக்கொள்ளும்படி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தாயிஃப் நகர தலைவர்களிடத்திலே எடுத்துரைத்தேன். அப்பொழுது எனக்கு நான் விரும்பியபடி பதிலளிக்கப்படவில்லை. எனவே நான் கவலையுடன் திரும்பி நடந்தேன். அங்கு சொல்லனா துன்பங்கள் என் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டன. கல்லால் சில பேர் அடித்தார்கள், சொல்லால் பல பேர் வதைத்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் வரையிலே நான் சுய உணர்வுக்கே வரவில்லை. அப்படி ஒரு கவலையில் ஆழ்ந்துவிட்டேன். அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை நான் உயர்த்தினேன். அப்போது வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டுக் கொண்டிருந்தது. நான் கூர்ந்து கவனித்த போது அதிலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, உங்கள் சமுதாயத்தாரிடம் நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான். அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக மலைகளுக்கு உண்டான வானவரை அல்லாஹு தஆலா உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து என் மீது சலாம் சொல்லி, பிறகு நபியே, நீங்கள் விரும்ப

0: விரும்பியபடி கட்டளையிடலாம். இந்த நகரத்தின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள இந்த இரண்டு மலைகளையும் அவர்களின் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி, உங்கள் கட்டளைகளை நான் அப்படியே செயல்படுத்த காத்திருக்கிறேன் என்று கூறினார். உடனே அன்பே உருவான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், இருந்தாலும் இந்த நகரத்து மக்களுடைய சந்ததிகளில் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள் ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவத்தில் தனது சுயநினைவை இழக்கும் அளவிற்கு கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளான போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக இறைவன் தன்னுடைய மலக்குமார்களை அனுப்பி ஒரு நிவாரணம் அளிப்பதற்காக அந்த கூட்டத்தாரின் முடிவை நபியின் கைவசம் ஒப்படைத்து மலைகளை நிர்வகிக்கும் மாணவர்களை அனுப்பி அவர்களை தண்டிப்பதற்கு இறைவன் முடிவெடுத்த போது கூட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மீது, சமூகம் மீது அக்கறை கொண்டவர்களாக ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பார்வையோடு அவர்களின் சந்ததிகள் ஏகத்துவ காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நல சிந்தனையோடு யோசித்தார்கள். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூக அக்கறையினுடைய வெளிப்பாடுதான் இன்று தாயிஃப் நகர மக்கள் தௌஹீத் நகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, இதே சமூக அக்கறை இன்றைய காலத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஊர்களிலும், ஒவ்வொருவருடைய நாடுகளிலும், ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் வெளிப்பட்டால் இந்த உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் ஏகத்துவ முழக்கம், இன்பகரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். எனவே உங்களுக்கும் எனக்கும், நம்மோடு வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கும், அடுத்தவர்களை பற்றிய அக்கறையும் சிந்தனையும், சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையும் இருக்க வேண்டும். அதனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.

0: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களை தீரா இசையில் சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். அன்பை வெளிப்படுத்த யோசிக்க வேண்டாம், கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிட வேண்டாம். ஆக அன்பை தருவோம், எப்பொழுதும் நாம் இன்பம் பெறலாம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல் FM.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் குலரட்சகே குணசேகரன். மலேசிய பொருளாதாரம் அனைத்து துறைகளின் வளர்ச்சியினால் நிலையாக உள்ளது. பொருளாதார அமைச்சர் அக்மால் நசுல்லா முகமது நசீர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2026 காலாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5.8 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் வெளியிட்டுள்ள தரவுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலாம் காலாண்டில் பதிவான 5.4 விழுக்காட்டை காட்டிலும் இது உயர்வாகும். பயன்படுத்தப்பட்ட சமையல் எண்ணெய் சேகரிப்பு விழிப்புணர்வு திட்டம் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. தோட்டத்தொழில் மூலப்பொருள் அமைச்சின் வேளாண் மூலப்பொருள் மறுசுழற்சி பொருளாதார முனைப்பின் கீழான அந்த திட்டத்தில் நாடு முழுவதும் 100 பெட்ரோநாஸ் நிலையங்கள் இணைந்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் நொராயினி அகமட் கூறினார். அமைச்சும் பெட்ரோநாஸ் டகாங்கன் நிறுவனமும் இந்த விவகாரத்தில் வியூக ஒத்துழைப்பை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவும் ஈரானும் மோதல்களை நிறுத்தும்படியும் மீண்டும் பேச்சுக்கு இணங்கும்படியும் சீனாவும் பாகிஸ்தானும் வலியுறுத்தியுள்ளன. ஷாங்காயில் அவ்விரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் ஹைட்ரோஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். வட மாநிலம் ஹரியானாவில் ஜின் சோனிபாத் ரயில் நிலையங்களுக்கு இடையே சுமார் 89 கிலோமீட்டர் வரை இந்த ஹைட்ரோஜன் ரயில் இயக்கப்படுகிறது. ஈராக்கின் குர்திஸ்தான் வட்டாரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குர்திய ஆயுதமீதிய உறுப்பினர்கள் 8 கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கு ஈரானே காரணம் என்று குர்திஸ்தானில் தலைமையகத்தை கொண்ட கொமாலா கட்சி குற்றம் சாட்டியது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து. மெட்லைஃப் அரங்கில் நடைபெறும் உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தின் நடுவராக ஸ்லோவேனியாவின் ஸ்லக்கோ வின்கேக் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஃபிஃபா இந்த அறிவிப்பை செய்தது. 46 வின்கேக் 2010 ஃபிஃபா சின்னத்தை பெற்றதிலிருந்து பன்னாட்டு அளவில் முக்கிய போட்டிகளுக்கு தொடர்ந்து நடுவராக பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. அர்ஜென்டினா 3 ஸ்பெயின் 1 கிண்ணத்தை வென்றுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

மின்னலின் தீராய் செயல் சந்திக்கின்றோம். இனிய மாலை வணக்கம் நீர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுது எல்லாத்துக்கும் ரொம்ப அழகா சுறுசுறுப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தீரா இசையில் சந்திப்பதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஆக உங்களுடைய இந்த பயணம், அதாவது நிறைய பேர் பயணத்துல இருக்கலாம், இல்ல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு புறப்பட தயாரா இருக்கலாம், இந்த வீட்டுக்கு போய் சேரக்கூடிய அந்த பயணம் இருக்குதுல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெரிசல்ல மன உளைச்சல் அது தானாவே வரும். ஆனாலும் அதெல்லாம் நீக்கி பாடல் பக்கமா உங்க மனசை இங்க திருப்புறதுக்காக தீரா இசை பல இனிய பாடல்களோடு தயாராயிருச்சு. சரி, வாங்க எல்லாரும் சேர்ந்தே பயணிக்க போறோம். வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்களோடு எஸ் ஜானகி பாடுறாங்க.

உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கண்டிப்பா எப்போதும் வழங்கிக்கிட்டே இருக்குங்க. பொதுவா பாடல்களை நாங்க தேர்ந்தெடுக்கும் போது முன்கூட்டியே தேர்ந்தெடுத்துருவோம். ஆனாலும் அன்றைய நாள் அறிவிப்பறைக்கு போறதுக்கு முன்பாக வானிலை வெளியில எப்படி இருக்கு, இன்னைக்கு தேர்ந்தெடுத்த பாடல்களுக்கும் வானிலைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் எட்டியும் பாத்துக்குவோம். நிச்சயமா அது இருக்குங்க, இல்லைன்னு இல்ல. ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் எட்டி பார்க்கும் போது தலைநகர்ல பல இடங்கள்ல கடுமையான மழை, அங்கசப்புரி பக்கமும் கடுமையான மழையா இருந்தது. ஆக இப்பவும் அப்படியே அந்த மழையின் சாரலோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இருக்கிற இடத்துல கூட மழையா இருக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரியான பாடல்களை ரொம்ப அழகா நாங்க அடுக்கி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இதற்கிடையில போட்டி அங்கம் இருக்குங்க. பொதுவா இந்த நிகழ்ச்சியில வந்து பாடல் ஒரு பகுதி ஒளியேறும், அந்த அடுத்த வரி என்ன அப்படின்றத நீங்க பாடி காட்டலாம், சொல்லி காட்டலாம், இல்ல கவிதையாவே சொல்லி காட்டலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா அடுத்த வரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்பொழுதே நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகி பாடி இருக்கிறாங்க. அவங்களுடைய பாடல்கள் நிறையவே இருக்கு, சொல்லவே வேண்டாம். அந்த பாடல்கள்ல இந்த பாடல் நிச்சயமா அவங்க பெயர் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு
0: வந்து முன்னேற்பாடுல திருட்டு வேலை தானே சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சக்தி.
1: எனக்கு எல்லாரோட வந்து பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு மாசமா தூக்கம் கெட்டதுதான் மிச்சம்.
2: சரி, திங்கட்கிழமை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க? எல்லாம் முடிய ஒரு 5-6
1: செமி ஃபைனல் முடிஞ்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளனியா தூங்கி வெள்ளனியா எழுச்சிடறோம், கேம் முடிச்சோட அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடறோம். கண்டிப்பா போயிருவாங்க, எங்களுக்கு கொடுங்க கூட டெய்லி ரிக்வஸ்ட். இப்ப கூட காலையில ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்க, ஸ்கூல் ஒரு மாசம் பாத்துட்டோம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு.
2: எப்பதான் சொல்ல போறீங்க? சரி முடியும், விடிய காலையில எழுந்திரிச்சு பாக்க விடுறோம்னு.
1: சண்டே ஃபைனல்ல தான்
0: சொல்லணும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
2: சரி சக்தி, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நீங்க எப்படி?
1: அவங்க போனா நம்மள போய் தானே ஆகணும், நம்ம தானே ஊட்டிட்டு அதுக்கு பிறகுதான் போனோம்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: சரி போட்டியங்கம்மன் வந்துட்டா நாங்களாம் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேர் உமா.
0: உமா எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
1: சிராஸ்.
0: சிராஸ்ல இருந்து. சரி உமா, உங்களுக்கான பாடலுக்கு போலாமா?
1: போலாம்.

0: ஹலோ, இருக்கீங்களா?
1: கேட்டுச்சா?
0: அந்த பாடல்ல ரொம்ப சுலபமான ஒரு வரி, சரி திரும்பவும் கேட்கலாமா?

0: சாய்ந்தால் போதும் கால்கள் தாளம் போடும் அடுத்தது அப்படியே வரும்
1: அப்படித்தான்
0: நினைக்கிறீங்க. சரி பதில் என்ன அப்படின்னு கேக்கலாம்?
1: கேக்கலாம்.

0: சரி, எப்படி?
1: நான் வந்து படிக்கிறேன்.
0: சரி, பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேலையம்மா, வேலையில இருக்கீங்களா?
1: இல்லக்கா, வீட்டுலதான் இருக்கோம்.
0: சரி, ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த போட்டி. இருந்தாலும் முதல் போட்டி முடிஞ்சாச்சுங்க, ஓரளவு வெற்றிகரமா. அடுத்த போட்டியும் இருக்கு. எந்த பாடல் கொடுத்தாலும் நான் இருக்கேன், எனக்கு தெரியும், நான் பாடிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 9 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்

0: தீராயி செய்து 4:36 ஆயிருச்சு. போட்டி அங்கத்துக்கு அடுத்து வருவோம். அடுத்த போட்டி அங்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு பாடல்ல ஒரு பகுதி ஒளிபரப்பும், அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டலாம், அது கவிதையா படிச்சு கூட காட்டலாம், அது உங்க திறமையை பொறுத்து இருக்கு. அடுத்த நேர அழைப்புல இருக்காங்க.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: சாய் நிர்மலா ரெட்டி பேசுகிறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: பேசுறேம்மா.
0: சரி சொல்லுங்க, வேலையா?
1: எனக்கு வேலை இல்ல, வேலை முடிஞ்சு.
0: ஓ, என்ன அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிச்சு? ஒரு பாடல் ஒளிபரப்புவோம், குட்டியா தான் இருக்கும் அந்த பாட்டு. அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க பாடி காட்டணும், சரிங்களா? முயற்சி பண்றீங்க, முடியும். அடுத்த வரி தெரியலையா? சரி, திரும்புவா. 1, 2, 3.
1: சரி, பதில்
0: என்ன அப்படின்னு பார்க்கலாம்.

இதெல்லாம் நீங்க சொல்லி இருந்திருக்கணும். முயற்சி பண்ணீங்க, அதே பெரிய விஷயம், ரொம்ப நன்றிங்க. சரியா, வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனாப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கர். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடி சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இட்யூஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் க்வெஸ்சன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எடுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எடுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
0: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 3109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.

0: டரமுகா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஃபெமினைன் வழங்கும் சிங்கப்பெண்ணே விருது 2026 August 30 நடைபெறவுள்ளது. இது குறித்த விவரங்களை இன்று வெள்ளிக்கிழமை மாலை 5:45 மின்னலஃபமில் கேட்கலாம். பெண்களின் நம்பிக்கை ஃபெமினைன். இன்றே ஃபெமினைன் விற்பனை முகவராக இணைந்து வியாபாரத்துறையில் நீங்களும் மிளிருங்கள். விவரங்களுக்கு 0169-63-799-0.
1: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசையை விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலஃபம்.
0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: எங்களே சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
2: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
3: லிங்கம்ஸ்
4: பகடைவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம். பள்ளிகளுக்கு பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து நிலையாக உள்ளது. வணக்கம், சல மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தேசிய உருமாற்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள மிகப்பெரிய சவால் தொழில்நுட்பம் அல்லது நிபுணத்துவ பற்றாக்குறையினால் ஏற்படுவதன்று, மாறாக ஊழல் கலாச்சாரம் தொடர சமூகத்தில் உயர்நிலையில் இருப்பவர்கள் உட்பட சில தரப்பினர் மாற்றத்தை எதிர்கொள்ள தயங்குவதே இதற்கு காரணம் என பிரதமர் டதோஸ் அன்பார் இப்ராஹிம் கூறினார். நாட்டின் நிர்வாக முறையை சீரமைப்பது, ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகள் பழைய நடைமுறைகளில் திருப்தி அடைந்தவர்களிடமிருந்து பெரும்பாலும் எதிர்ப்பை சந்திக்கின்றன என்பதை தனது 3 ஆண்டுகளுக்கும் மேலான அரசாங்க நிர்வாகம் அனுபவம் நிரூபித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஊழலை ஒடுக்க அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் மக்களிடையே வரவேற்பை பெறாமல் இருக்கலாம், ஆனால் நாட்டின் நிர்வாக முறை மேலும் வெளிப்படைத்தன்மையாகவும் உயர்நெறி செயல்திறன் மிக்கதாக மாறுவதை உறுதி செய்ய அவை தொடரப்பட வேண்டும் என டதோஸ்ரீ அன்பார் வலியுறுத்தினார். இதனிடையே கழகத்தின் நட்பெயரை காக்கும் நோக்கத்திற்காக பகடைவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம் என்று பிரதமர் பள்ளிகளுக்கு நினைவூட்டியுள்ளார். மாறாக பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும் இவ்விவகாரத்தை திறம்பட கையாளவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பகடைவதையை சில தரப்பினர் சிறிய விவகாரமாக கருதலாம், ஆனால் பாதிக்கப்பட்டவர் மீது அதன் தாக்கம் மிகப்பெரியது என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் எந்த ஒரு கல்விக் கழகத்திலும் நடைபெறலாம் என்றும் பிரதமர் கூறினார். இவ்வேளை அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் சிறந்த பண்பு நலன்கள் உள்ளிட்ட மனித விழுமியங்களிலும் உறுதியாக நிலை பெற்றிருக்கும் ஆசிரியர்களை நாட்டின் கல்வி அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று டதோஸ்ரீ அன்பார் கூறினார். வேகமாக மாறிவரும் உலகப்போக்கை எதிர்கொள்ளும் போது கல்வி தற்போதுள்ள பாடத்திட்டங்களையும் கற்பித்தல் முறைகளையும் மட்டும் உள்ளடக்கவில்லை, மாறாக புதிய தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெறுவதில் நாடு பின்தங்கிவிடாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் அது ஆற்றல் மிக்கதாக இருக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். மலேசிய பொருளாதாரம் அனைத்து துறைகளின் வளர்ச்சியினால் தொடர்ந்து நிலையாக உள்ளது. பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நாசிர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2026 காலாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் வெளியிட்டுள்ள தரவுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலாம் காலாண்டில் பதிவான 5.4% காட்டிலும் அது உயர்வாகும். புவி அரசியல் அழுத்தத்தின் சவால்கள் மத்தியிலும் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் சுமூகமாக இருப்பதை இது காட்டுவதாக அக்மல் நஸ்ருல்லா குறிப்பிட்டார். நாட்டின் இளையோர் தங்கள் உயர்நெறியை வலுப்படுத்திக் கொள்ளவும் தன்னார்வ பணிகளில் ஈடுபடும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளவும் இணைய மோசடிகள், செயற்கை நுண்ணறிவு, AIயின் தவறான பயன்பாடு போன்ற அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட இலக்கவியல் யுகத்தின் சவால்களை விவேகத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமரின் துணைவியார் டதோஸ்ரீ டாக்டர் வான் அசிசவான் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளம் தலைமுறையினர் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 16வது நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் காலம் முழுவதும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ளும்படி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. அவதூறான, சினமூட்டும், அவமதிக்கும் உணர்வுகளை தூண்டும் உள்ளடக்கங்களையும் போலிச் செய்திகளையும் பரப்பாமல் இருப்பது அவசியம் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்பான்பி அஹ்மத் தெரிவித்தார். குற்றம் இழைப்பவர்கள் மீது எவ்வித பாகுபாடும் காட்டப்படாது, அவர்கள் மீது சட்ட முறைப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் சமூக ஊடக உள்ளடக்கங்கள் மீதான கண்காணிப்பு அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
5: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
6: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
7: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
3: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
7: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
6: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
4: அமெரிக்காவும் ஈரானும் மோதல்களை நிறுத்தும்படியும் மீண்டும் கலந்தாய்வுக்கு இணங்கும்படியும் சீனாவும் பாகிஸ்தானும் வலியுறுத்தியுள்ளன. ஷாங்காயில் அவ்விரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையிலான சந்திப்புக்கு பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய சூழல் மோசமடைந்து வருவது குறித்து கவலையை வெளிப்படுத்திய சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயும் அவரது பாகிஸ்தான் சகா இஷார் டாரும் கூட்டாக அவ்வறிக்கையை வெளியிட்டுள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட தொடக்கக்கட்ட ஒப்பந்தம் கையெழுத்தான ஒரு மாதத்திற்கு பிறகு ஹார்மோஸ் நீரிணையில் மீண்டும் பிடித்த மோதல்களால் தீவிரமடைந்துள்ள மேற்காசிய மோதலை நிறுத்த கோரி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்தியாவின் முதல் ஹைட்ரோஜன் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். வடமாநிலம் ஹரியானாவில் ஜின் சோனிபாத் ரயில் நிலையங்களுக்கு இடையே சுமார் 89 கிலோமீட்டர் வரை அந்த ஹைட்ரோஜன் ரயில் இயக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய ரயில் கட்டமைப்புகளில் ஒன்றை நவீனமயமாக்குவதுடன் கரிம வெளியேற்றத்தையும் குறைக்கும் பரந்த முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அந்த திட்டம் அமைந்துள்ளது. உலகளவில் சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடனுக்கு அடுத்து ஹைட்ரோஜன் ரயிலை இயக்கும் 5வது நாடாக இந்தியா உள்ளது. இபோலா தொற்று கண்ட கொங்கோவைச் சேர்ந்த நபர் உகாண்டாவில் சிகிச்சையை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறியுள்ளார். அந்த நபர் தாயகம் திரும்பலாம் என உகாண்டா சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உகாண்டாவில் புதிய நேர்வுகள் பதிவு செய்யப்படாத நிலையில் அந்த தொற்றுக்கு எதிரான பொது உத்தரவு முடிவுக்கு வந்துள்ளது. எனினும் காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தொற்றுக்கான அறிகுறிகள் குறித்து விழிப்புடன் இருக்க பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதனிடையே உகாண்டாவில் பள்ளி மாணவர்களை ஏற்றியிருந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் பலியாகினர். தலைநகர் கம்பாலாவில் உள்ள கிங் ஜவேத் ஜூனியர் பள்ளியிலிருந்து கக்சோவா மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பாறையை மோதியது. ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் அந்த விபத்து நடந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை கூறியது. உகாண்டாவில் மோசமான சாலைகள் காரணமாக அடிக்கடி விபத்துகள் பதிவாவது வழக்கமாகும். கடந்த ஆண்டு சாலை விபத்துகளில் 5,144 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா டெக்சஸ் கேர்வில் நகரில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் வாகனங்கள் சில அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைவிடாது பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் இருவர் பலியானதாக டெக்சஸ் ஆளுநர் கிரேக் அபட் கூறினார். அடிப்படை வசதிகள் சில சேதமுற்றதாகவும் மீட்புப் பணிகளில் பலர் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இவ்வேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து வரும் திங்கட்கிழமை அதிகாலை மெட்லைஃப் அரங்கில் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் நடைபெறும் உலகக்கிண்ண இறுதியாட்டத்தின் நடுவராக ஸ்லோவேனியாவின் ஸ்லெவ்கோ வின்கேக் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பன்னாட்டு காட்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா இந்த அறிவிப்பை செய்தது. 46 வயது வின்கேக் 2010 தனது ஃபிஃபா சின்னத்தை பெற்றதிலிருந்து ஐரோப்பாவிலும் பன்னாட்டு அளவிலும் முக்கிய போட்டிகளுக்கு தொடர்ந்து நடுவராக பணியாற்றுவது குறிப்பிடத்தக்கது. கிளப் அளவில் ஆண்ட்ரெக்ட் ஃபிராங்க்ஃபர்ட் ரெஞ்சர்ஸ் அணிகளுக்கு இடையிலான 2022 ஐரோப்பிய இறுதியாட்டத்திற்கும் ரியால் மெட்ரிட்டுக்கும் புரோசியா டோட்மனுக்கும் இடையிலான 2024 வெற்றியாளர் லீக் இறுதியாட்டத்திற்கும் நடுவராக பணியாற்றியது வின்கேக்கின் சாதனைகளில் அடங்கும். பகடிவதை சம்பவங்களை மறைக்க வேண்டாம், பள்ளிகளுக்கு பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து நிலையாக உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இசையில் நாம் இணைந்திருக்கின்ற மாலைமணி 5:15 ஆயிருச்சு. அப்புறம் இந்த நாள் இந்த நேரம் எப்படி போய்கிட்டு இருக்குங்க? பல நேர்களை அழைச்சி சொல்லியிருந்தாங்க, எங்கள் ஊரில் ஒரே மழையா இருக்குங்க, வேலையை விட்டு வீட்டுக்கு போகிற நேரம் இது. சில நேரம் வந்து ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியூர்களுக்கு போகிறவங்க வேலை முடிந்து உடனடியாக வெளியூர் பயணத்தை அப்படியே தொடர்ந்து போகிறதுனால சில இடங்களில் நெரிசலை நாங்கள் மாட்டிக்கிறோம். பயணம் முழுக்க மின்னல் எஃப்எம் தீரா இசை எங்களோடு இருப்பதற்கு மகிழ்ச்சின்னு சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிச்சயமாக இந்த வெள்ளிக்கிழமை 20:00 வரைக்கும் தீரா இசை உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பாடல். பொதுவாக வெள்ளிக்கிழமையில இந்த நேரத்தில் நம்ம வந்து விளையாட்டு சம்பந்தமா பேசுவோம். அங்க இன்றைக்கு கண்டிப்பா பேச போறோங்க, ஏன்னா ஸ்பெயின் அர்ஜென்டினாவுடைய இறுதி ஆட்டத்தை பற்றி நம்ம பேச போறோம். ஒரு பயிற்றுனர் காத்துட்டு இருக்கிறாரு, ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம அவரை சந்திப்போம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகக்கிண்ண காற்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சரி, காற்பந்து பயிற்றுனர் சக்தி நம்மோடு இருக்கிறாரு. இவர் ஷாலாம் காற்பந்து குழுவோடைய பயிற்றுனராகவும் இருந்திருக்கிறாரு. வணக்கம் சக்தி.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: சரி, இறுதி போட்டிக்கு தயாராயிருச்சு. உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி ஆக ரொம்ப பெருவிழாவா இருந்தது. முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் கவலையா இருக்கு. ஆனாலும் அர்ஜென்டினா ஸ்பெயின் அப்படின்ற இந்த இரண்டு மாபெரும் அணிகள் மோத போறாங்க இல்லையா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுடைய உங்களுக்கு பிடித்தமான அணி எது?
1: ஆக்சுவலி என்னோட பிடிச்ச டீம் என்ன சொன்னா பிரேசில். பிரேசில் இஸ் a டான்சிங் கிளப் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட் இன் ஃபுட்பால். சோ தட்ஸ் வை தே ஆர் பெஸ்ட் ஆர் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் தி டீம் சொல்லுவோம்.
0: ஆமா, இருந்தாலும் நம்மளுடைய பிடித்தமான அணி இதுல இல்லாத பட்சத்துல இருக்கிற அணிக்கு நம்ம ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் அர்ஜென்டினா ஸ்பெயின் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பயிற்றுனரா நீங்க இந்த ஆட்டத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கணிப்பு என்ன?
1: ஆக்சுவலி என்னோட வியூம் பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி எ டஃப் கேம். ரெண்டு டீமும் ஒரு டஃப் ஆன டீம் தான். ஸ்பெயின் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா தே ஆர் அ வெரி ஸ்ட்ராங் டீம். ஏன்னா தே ஹேவ் தட் கண்ட்ரோலிங் பொசிஷன். அவங்களோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி குயிக். பாசிங் அண்ட் எவ்ரிதிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குயிக். ஆன் தி அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா அவங்களோட மென்டாலிட்டி ஆஃப் வின்னிங் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்ப உள்ள கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா தி கவுண்டர் அட்டாக்ஸ் வாஸ் லைக் சூப்பர்பா இருந்துச்சு.
0: சரி, இதுல ஒண்ணு கேக்கணும், ஏன் அர்ஜென்டினா ஒரு பதட்டமாவே நம்மள வச்சிருக்காங்க? எப்போதுமே அந்த 70-80 வந்தா தான் கோலுக்கே போறாங்க. என்ன அது, அது தெரிஞ்சு வச்சு பண்றாங்களா? அது வந்து அவங்களோட யுக்தியா இல்ல அது அப்படி நடக்குதா, எப்படி?
1: இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. ஏன்னா உள்ள டைம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல இருந்து மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அதெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது பாருங்களேன்.
1: கரெக்ட் கரெக்ட்.
0: நினைக்கிறீங்க
1: எதிர்பார்க்கிறாங்க?
0: பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி இன்றைக்கு உங்களுடைய சந்திப்புக்கு.
1: தேங்க்யூ.

தீரா இசை இடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, சற்று முன்பு காட்ச் சொல்லிட்டாரு, ஸ்பெயின், அவரோட பார்வையில ஸ்பெயின் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இதற்கிடையில நிறைய ஆருடங்கள் நிறைய நேர்கள் அழிச்சு அது எப்படி முடியும், அர்ஜென்டினா வெற்றி பெறும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பொறுத்திருந்து பார்ப்போம். திங்கட்கிழமை நிறைய பேர் விடுமுறை எடுத்திருந்திருக்கலாம், ஏன்னா விடிய காலையில தான் இந்த போட்டி நடைபெறவிருக்கின்றது. ஆக இப்போ பரபரப்பான சூழ்நிலையில இருக்கிற பட்சத்துல நிறைய பேருக்கு வந்து இந்த ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இணையம் வழியாகவே ஷாப்பிங் முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. இன்னும் சிலர் பேர் வந்து இணையம் வழியா இல்லங்க, பழைய பாரம்பரியத்துக்கு நாங்க திரும்பி போறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருந்து பாக்குறது தாங்க இப்ப சரிபட்டு வரும். ஏன்னா நிறைய தடவை இணையம் மூலமா வாங்கி நான் வந்து ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் சில நேரங்கள் அவசர அவசரமா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து அதை கிளிக் பண்றதுனால ஏமாந்து போலங்க, நம்ம அவருடைய அவசரம் தான். நம்ம சரியா பார்க்காம கூட நம்ம வந்து சில பொருட்களை ஆர்டர் பண்ணியிருப்போம். சரி, இப்ப அடுத்து வந்து ஒருத்தவங்களை சந்திக்க போறோம். இவங்க யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ணம் பூத்தி இதை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நீதா பிரவீன் ரெட்டி இவங்க வந்து அவங்களுடைய ஆடைகளை பத்தியும் புது டிசைன்களை பத்தியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஆக தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நிறைய பேர் கூப்பிட்டு இருந்தாங்க, இங்க நீங்க சொன்ன மாதிரிதான் இத்தனை நாளா கடுமையான வெயிலா இருந்துச்சுங்க எங்க ஊர்ல, ஆனா இன்னைக்கு ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் அப்படியாப்பட்ட மழை, இறைவன் நருளால அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, இந்த சூழல்ல மழையை ரசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ரசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு.

எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வர்ணம் புட்டிக், யோ அல்டிமேட் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் சூப்பர் ஸ்டைலிஷ் ஆன ரொம்ப அஃபோர்டபுளான வுமன்ஸ் ஃபேஷன். நம்ம ஷாப் எங்க இருக்கு? வி ஆர் லொக்கேட்டட் அட் ஜலன் கசிப்பிலி, ஆப்போசிட் ஆஃப் பிவா ரெசிடென்ஸ், ஜலனிப்போ. ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. என்னென்ன கலெக்ஷன் இருக்கு வர்ணம் புட்டிக்ல? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான ஃபேஷன் எசென்ஷியல் ரெடியா இருக்கு ஃபார் எவ்ரி ஒகேஷன். அழகான பஞ்சாபி ஷூட்ஸ், ட்ரெண்டியான குர்த்திஸ் அண்ட் டாப்ஸ், அண்ட் ஆல்சோ கம்ஃபர்டபுளான பேண்ட்ஸ் அண்ட் லெகிங்ஸ், அண்ட் நிறைய ஃபேஷன் ஐட்டம்ஸ் இருக்குது. ரொம்ப மலிவான விலையில கிடைக்கும் ஃபேஷன் ஐட்டம்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 10 ரிங்கிட். நம்ம பியூட்டிஃபுல்லான 3 பீசஸ் பஞ்சாபி ஷூட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 35 ரிங்கிட். புது புது அரைவல்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான ஹேண்ட் பிக் கலெக்ஷன்ஸ் ரெகுலர்லி ஸ்டாக் அப் பண்றோம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசையா இருக்கா? பிளானிங் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் ஃபேஷன் பிசினஸ்? கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம். வி ப்ரொவைட் வெரி அட்ராக்டிவ் ஹோல்சேல் பேக்கேஜஸ் அண்ட் ஆல்சோ வி ஆர் ஹாப்பி டு கைட் யூ அண்ட் சப்போர்ட் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ் ஆன் யுவர் ஜெர்னி. நம்ம சேர்ந்து வளருவோம். இன்னைக்கே வந்து பாருங்க அண்ட் கிராப் அமேசிங் ஸ்டைல்ஸ் அட் அன்பீட்டபிள் பிரைசஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க.

விபத்து ஏற்பட்டிருக்குதா? பல இடங்கள்ல நெரிசலா இருக்கு. எப்படி இருந்தாலும் பாதுகாப்பா பத்திரமா தாமதமானாலும் சரி பரவாயில்ல, பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க.

0: நேரம் மாலை மணி 5:45 ஆகிவிட்டது. அடுத்து வரும் விளம்பர தகவலை உங்களுக்கு கொண்டு வருவது டாராமக்கர் என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் ஃபெமினைன் மலேசியா. அங்கிருந்து நமக்காக சுரேஷ் தனசேகரன் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சிறப்பா இருக்க.
0: சார், வர வழியில நெரிசல இருந்துச்சு
1: என்ன? நமக்கு அதெல்லாம் பாதையை தாண்டி வந்துருவோம்.
0: நம்ம கடல்ல நீந்தி வரும்.
1: வழங்கிருச்சு
0: இல்ல? சரி சரி, நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு நிச்சயமா. ஆக இன்று பெண்களின் சாதனைகளை கௌரவிக்கும் சிங்கப்பண்ணே அவார்ட் 2026 மற்றும் பெண்களின் ஆரோக்கியத்தை மையமாக கொண்ட ஃபெமினைன் மலேசியா குறித்து பேசுவதற்காக இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஆக உங்களை வருக வருக அப்படின்னு வரவேற்கின்றோம். ஆக முதல்ல ஒரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னா, முதல் முறையாக பிரம்மாண்டமாக ஃபெமினைன் மலேசியா ஆதரவில் சிங்கப்பெண்ணே அவார்ட் 2026 நடத்துறீங்க இல்லையா? கேக்குறவங்களுக்கு புதுசாவும் இருக்கலாம். ஃபெமினைன் பத்தி நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
1: கண்டிப்பா. சிங்கப்பெண்ணே, ஃபெமினைன் சிங்கப்பெண்ணே அவார்டுன்றது இந்தியாவில் வந்து பிரபலமா ஒவ்வொரு வருஷமும் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.
0: சரி.
1: ஆனா ஃபெமினைன் இப்ப இந்த நாட்டில் பிரபலமா போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது. முதல் முறையாக இந்த சிங்கப்பெண்ணே அவார்டை வந்து மலேசியால நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண்ணின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. நிறைய பெண்கள் சாதனையாளர்கள் இந்த நாட்டில் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மேடை அமைச்சு கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இந்த ஃபெமினைன் சிங்கப்பெண்ணே அவார்ட் 2026 ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம சிங்கப்பெண்ணே ஃபெமினைன் சிங்கப்பெண்ணெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வியாபாரத்தை பிரபலமா சிறப்பா செஞ்சுட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களுமே மேடையில ஏத்தி அவங்களுக்கு பெரிய ஒரு ஊண்டுகோல் கொடுத்து, ஆதரவு கொடுத்து, உற்சாகம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியில அவங்களை அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில கொண்டுட்டு போகணுன்றதுக்காக இந்த ஃபெமினைன் சிங்கப்பெண்ணே 2026 நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம்.
0: ஆமா, கண்டிப்பா. எந்த ஒரு துறையா இருந்தாலும் கொஞ்சம் தட்டி கொடுக்கணும் இல்லையா?
1: ஃபெமினைன்
0: சிங்கப்பெண்ணே இந்த விருது விழா நடக்குது, ரொம்ப சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சரி, எங்க எப்ப இத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார்.
1: கண்டிப்பா. வரக்கூடிய 30ஆம் தேதி நிறைய பிரமுகர்கள், நிறைய பேச்சாளர்களையும் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறோம். முக்கியமா நீங்க யாரு வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபெமினைனோட ஃபவுண்டர், அவங்களோட கோ ஃபவுண்டர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃபெமினைன் வந்து இன்னைக்கு 15 நாடுகள்ல போயிட்டு இருக்குங்க. இந்தியாவில இந்த கோ ஃபவுண்டர் இணைஞ்ச பிறகு, நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இணைஞ்ச பிறகு, இன்னைக்கு ஃபெமினைன் வந்து 15 நாடுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களோட கணவருமே இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கிய பிரமுகராக வந்து கலந்துக்க போறாங்க. அண்ட் இதோட ஃபவுண்டர் டாக்டர் கோமதியுமே வந்து கலந்துக்க போறாங்க. எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 30ஆம் தேதி ஜியோ ஸ்பேஸ் பத்தாலிங் ஜெயா. ஜியோ ஸ்பேஸ் நீங்க தேடினாலே வெளியில வந்துடும், கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருக்குன்னு. அதை பத்தி நீங்க விவரங்கள் தெரியனா கண்டிப்பா என்ன தொடர்பு கொள்ளுங்க, இன்னும் நிறைய விவரங்கள் நான் கொடுப்பேன்.
0: நீங்க சொன்ன மாதிரி நயன்தாரா அவங்களுடைய கணவர் விக்னேஸ்வரன் இவங்க இருவருமே இந்த விருது விழாவில் வந்து கலந்துக்க போறாங்க. கண்டிப்பா நிறைய பேருக்கு நானும் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இதை பற்றின விவரங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த நிகழ்வினுடைய காரணம் வந்து பெண்களை வந்து அங்கீகரிக்கணும், ஏதாவது முக்கியமான நோக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா சார்?
1: ஆமா, இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, விலைவாசி ஏறி போயிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் வீட்டுல இருந்து கணவருக்கு ஒரு உதவியா இருந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கணும், ஏதாவது வியாபாரம் கிடைச்சா வாழ்க்கை தரத்தை மாத்திக்க முடியும், குடும்பத்துக்கு ஒரு ஒரு கணவருக்கு ஒரு உறுதுணையா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வியாபார வாய்ப்பை இந்த ஃபெமினைன் நாடு தலைவர் நாங்க அவங்களுக்கு கொடுக்க போறோம். சோ இத வியாபாரமா எடுத்து, ஏன்னா நயன்தாரா வந்து இதுல ஒரு இணைஞ்சிருக்காங்கன்னா ஒரு சாதாரண போடாக்கு இல்ல, பெண்களின் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு போடாக்கு. இன்னைக்கு 15 நாடுகள்ல கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிராண்டு இன்னைக்கு நம்ம நாடுல பிரபலமா போயிட்டு இருக்கு. இதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளை டாராமக்கா என்டர்பிரைஸ் இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் கொடுக்க போறோம். அதுதான் அது முக்கியமான நோக்கம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட், இந்த ஃபெமினைன் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 5G இப்ப 9G அறிமுகமாக போகுது. ஸோ அந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்மளோட 9G
0: பாதுகாக்கக்கூடிய
1: ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு ப்ராடக்ட். ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட். இது அவங்களுக்கு தேவையாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலுமே அவங்க உடம்பை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட், அவங்க வம்சத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் தேவையில்லாத நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் மாறிடுச்சு, தப்பான உணவுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு பெண்கள் வந்து உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை எதுவும் நோக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஃபெமினைன் வந்து ஒரு ஒரு உறுதுணையான ஒரு ப்ராடக்டாக இருக்கும், இருக்குது, பல நாடுகளில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மலேசியாவில் வாங்கி பயன்படுத்துறவங்களும் ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
0: பல நாடுகளில் இது விற்பனை ஆகிட்டு இருக்கு பிரபலமா. ஆக இது நிறைய பெண்களும் எடுத்து நீங்க விற்பனை செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததும் கூட இந்த சிங்கப்பெண்ணை விருது விழாவும் கடந்து. சரி, ஆக நீங்களும் முகவர்கள் ஆகணும், நானும் இந்த ஃபெமினைனை எடுத்து விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். சுழியம் 1 9 6 3 0 7 9 9 0. ஒரு பாடலுக்கு பிறகு சார், இன்னும் நிறைய விவரங்கள் நேர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. பாடலுக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம்.

0: டெராமேக்கர் என்டர்பிரைஸ் ஃபெமினைன் மலேசியாவை பற்றி பேசுவதற்காக திரு சுரேஷ் தனசேகரன் நம்மோடு இருக்கிறாரு. இவரை கோச் சுரேஷ் வேற சொல்லுவாங்களாம். நீங்க பிசினஸ் கோச் எல்லாம் கொடுத்துருக்கீங்க தானே சார்?
1: ஆமா, பிசினஸ் கோச், டிக்டாக் மார்க்கெட்டிங், டிக்டாக் அஃபிலியேட்ஸ், டிக்டாக் செல்லர், நிறைய இந்த மாதிரி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஐம் எக்ஸ்பர்ட் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். 25 வருஷமா
0: ஏவிஷன் மீடியா அப்படின்ற டிக்டாக் பக்கம் போனா கூட இந்த ஃபெமினைன் பற்றி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்க அவர்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மினால் எஃப்எம் டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா அவர் லைஃப் போய்கிட்டு இருக்கும். அங்க கூட நீங்க அவர்கிட்ட கேள்விகளை கேட்கலாம். சரிங்க சார், பெண்கள் நலத்துக்காக இயற்கை மூலப்பொருட்களை தயாரிக்கப்படும் புதிய ஃபெமினைன் தயாரிப்பும் இங்கு அறிமுகமாகிறது அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ஆமா, ஃபெமினைன் பாத்தீங்கன்னா 5G 5G டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த ப்ராடக்ட் வந்து வெளியாக்கி இருக்காங்க. அதுவே ஒரு பெரிய பலனை பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஃபெமினைன் வந்து 9G போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா 9 டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வெளியாக்கி இருக்காங்க. பிரமாணமான ஒரு ஒரு பலனை பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை இந்த நாட்டில் மலேசியாவில் டாராமகா என்டர்பிரைஸ் August 30 ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டரோட அவங்களோட மூலமாக இந்த இன்னைக்கு வந்து 30 அறிமுகமாக போகுது.
0: சரி, சில பெண்களுக்கு வந்து சொந்தமாக வியாபாரம் செய்யணும், நானும் வந்து ஒரு பெரிய வியாபாரத்துறையில் வணிகர் ஆகணும், ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் பெரிய விஷயம் இல்லையா? சரி, ஆக இந்த விற்பனை முகவராக அல்லது ஸ்டாக்கிஸ்தா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
1: ரொம்ப முக்கியமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கை தரத்தை மாற்றணும், வாழ்வாதாரத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு எண்ணம் இருந்தால் போதும், உங்களுக்கு கை கொடுத்து கற்றுக் கொடுத்து வழிகாட்ட நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். சார், பெரிய அளவுக்கு முதலீடு போடணுமா? அவசியமே இல்லை. இது எல்லா பெண்களுமே கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட், யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய முகவர்கள் நாடு தலைவர் நமக்கு தேவைப்படுது. அந்த விளக்கங்களை கத்துக் கொடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எப்படி பேசணும், எப்படி இதை பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எங்கெல்லாம் நீங்க கொண்டுட்டு போகலாம், என்ன வகையான உங்களுக்கு பல திட்டங்களை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அந்த திட்டங்களை வழிகாட்டி வழிநடத்த நானும் என் குழுவும் சக நண்பர்களும் உங்க கூட இருக்கிறாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க.
0: கண்டிப்பாக வானொலி கேட்டுக்கொண்டிருக்கும் பெண்களுக்கு ஒரு அழைப்பு இதன் மூலமாகவே அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபெமினைன் தயாரிப்புகளை விற்பனை முகவர்களாக இருந்து நீங்க தொழில் முனைவராக வரலாம். ஆக தொடர்புக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0119-63-799. டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டாராமேக்கா என்டர்பிரைஸ் நீங்க வந்து வலம் வரலாம், மேல் விவரங்களை கேட்டுக்கலாம். அடுத்து சார், இந்த அவார்ட் சிங்கப்பெண்ணை அவார்ட் 2026 இருக்கு இல்லையா, வேற என்னென்ன அம்சங்கள்லாம் அதுல இருக்கு சார்?
1: ஓகே, கண்டிப்பா நம்மளோட ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர் அதுல அவங்களோட உரைகள் இருக்கும். ஆமா, அவங்களோட உரையை கேட்கறதுக்காகவே பல மக்கள் அன்னைக்கு திரள போறாங்க. சோ நீங்களுமே அந்த அரங்கத்துல அவங்கள பாக்கணும், அவங்களோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு நடிகையா பாத்திருப்பீங்க. ஆனா அவங்களோட பேச்சை கேட்கணும்ன்ற ஒரு ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும். இருக்கிறவங்க கட்டாயமே இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்குங்க. கலந்துக்கணும்னா இன்னும் தொடர்பு கொள்ளுங்க, அதுக்கு வேண்டிய வழிகளை நாங்க உங்களுக்கு சொல்லுவோம், அது எப்படி அந்த டிக்கெட் வாங்குறது அப்படின்றது. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா சில தொழிலதிபர்கள், இங்க நம் நாட்டில் இருக்கக்கூடிய சில தொழிலதிபர்கள், பெண் தொழிலதிபர்கள், பெண் சாதனையாளர்களுமே உள்ள மேல கூப்பிட்டு வந்து அரங்கத்துல அவங்க சில அறிவுரைகள், ஆலோசனைகள், அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்றதுக்கு ஒரு தளத்தை நாங்க உருவாக்கியிருக்கோம், அங்கீகாரமும் கொடுக்க போறோம்.
0: சரியாக, வியாபாரத்துல ஆர்வம் உள்ளவங்க ஒரு பக்கம், அதே நேரத்துல நயன்தாரா வராங்க, விக்னேஷிவன் இந்த விருது விழால கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு கோ ஃபவுண்டர் அப்படின்ற முறையில் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமா எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். நான் வந்து கலந்துக்க போறேங்க, பொது மக்களா இருக்கும், நாங்க எப்படி வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு சார் கலந்துக்கலாம்?
1: முதல்ல இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட இந்த நம்பர் 019-63-7990 இந்த நம்பருக்கு அழைங்க. உங்களுக்கு வியாபார வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அல்லது நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு இருந்தாலும் கூட சரி, இந்த நம்பருக்கு நீங்கள் புலனும் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய தகவலை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். புலனு பண்ணுங்க.
0: முதல்ல நீங்க வந்து அழைப்பின் பேர்ல தான் வர முடியும், பை இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அங்க எல்லாரும் போக முடியாது, அதுதான் உண்மை. சரிங்க சார், அடுத்ததாக வந்து டாராமேக்கா என்டர்பிரைஸ் நிறுவனத்தின் மூலம் ஃபெமினைன் மலேசியாவின் எதிர்கால திட்டங்கள் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க சார்?
1: ஓ, நிறைய இருக்குது. ஏன்னா இந்த இந்த வியாபாரம் வந்து இந்த நாடு தலைவில எடுத்து செய்யறதுக்கு சோல் டிஸ்ட்ரிபியூட்டரா எங்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்டது.
0: சரி,
1: இந்த 3 காலகட்டத்திலேயே ஒரு 6,000 பேருக்கு மேல இதை கொண்டு போய் சேர்த்துட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்பவர்கள் மட்டும் இல்ல, மற்ற இனத்தை

0: பெண்களுமே இந்த வியாபாரத்தில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா அது பயன்படுத்தி அவங்க அடைஞ்ச பலன் இருக்குல்ல, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அது பயன்படுத்தினா தான் அதோட அனுபவம் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபெமினான்ன்றது நான் வார்த்தையாலும் சொல்ல முடியாது. கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க ஃபெமினானை பற்றி. கேள்விப்படலைன்னா கட்டாயம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, அதோட அனுபவங்கள் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடு தலைவில் ஸ்டாக்கீஸ், மாஸ்டர் ஸ்டாக்கீஸ் அண்ட் ஏஜெண்ட்டை நம்ம அறிமுகப்படுத்தி இது ஒரு வியாபார தளத்தை பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போகணுன்றதுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் உங்களுக்கு எண்களை கொடுக்குறோங்க. 019-7993-799 அது நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க சார். அது நிறைவுக்கும் ஏறக்குறைய வந்துட்டோம். இப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களுக்கு ஒரு ஒரு விஷயம், ஆரம்பத்திலே நம்ம சொன்ன மாதிரி இந்த விருது விழா, இதை பற்றி ஒரு சின்ன விஷயங்களை சொல்லி முடிச்சிடலாம். நம்ம
0: ஓகே, நம்மளோட ஃபெமினைன் சிங்கப்பெண்ணி அவ்வா 2026 வரக்கூடிய 30ஆம் தேதி ஆகஸ்ட் 9 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒரு லாங் செஷன் நம்ம நடக்குது. இதில் அதோட ஃபவுண்டர் டாக்டர் கோமதி, கோ ஃபவுண்டர் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அவங்க கணவர் விக்னேஷ் அவங்களுமே கலந்துக்க போகிறாங்க. கூடவே நிறைய பிரமுகர்களும் வந்து கலந்துக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் ஃபெமினைனை எடுத்து ரொம்ப பெரிய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு சாதனைப்படுத்த நம்ம பெண்களை அங்கீகாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த ஃபெமினன் வியாபாரத்தை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய 20 பெண்களையுமே இங்கே அங்கீகாரம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் பெண்கள் சாதிச்சவர்களை மேடையில் ஏற்றி அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து அங்கீகாரம் பண்ணணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ வரக்கூடிய 30ஆம் தேதி ஜியோ ஸ்பேஸ், 30 ஆகஸ்ட் ஜியோ ஸ்பேஸில் இந்த நிகழ்ச்சி நடக்குது, வந்து கலந்துக்குங்க. மேல் விவரத்துக்கு என்னை கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க, 0193-7990.
1: ஆக எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகா சுருக்கமா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறவும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நிறைய தொழில் முனைவர்கள் இதனால் உருவாங்க எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திக்கலாம் சார்.
0: நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 இரண்டாம் காலாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5.8 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மனநிறைவு தெரிவித்துள்ளார். இது இவ்வாண்டின் முதலாம் காலாண்டில் 5.4 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து பொருளாதார துறைகளிலும் ஏற்பட்ட வளர்ச்சி அதற்கு பெரும் பங்களித்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டாசம் தெரிவித்துள்ளது. பொது பல்கலைக்கழகங்களில் பன்னாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது SPM, STPM, மெட்ரிகுலேஷன் அல்லது பட்டய கல்வி டிப்ளமா மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பாதிக்காது என்று உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு December 31 நிலவரப்படி 634,706 மாணவர்களில் 8.9 விழுக்காடு அல்லது 56,565 பேர் மட்டுமே அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இணைந்துள்ளதாக மலேசிய உயர்கல்வி தரவு அமைப்பு மைமோஹெஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. இம்மாதம் முதலாம் நாள் தொடங்கி நடைமுறைக்கு வந்த புதிய நீர்க்கட்டண முறையை பினாங்கு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அந்நடவடிக்கையை செயல்படுத்துவதை ஒத்திவைக்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் இதை மாநில அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக மாநில முதல்வர் சௌகன்யூ தெரிவித்தார். கத்தார் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை இடைமறித்ததாகவும் சிதறி விழுந்த பாகங்களால் சிறார் ஒருவர் காயமடைந்ததாகவும் அறிவித்துள்ளது. அந்நாட்டை இலக்கிட்டு ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தற்காப்பு அமைச்சர் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. அமெரிக்காவுடனான மோதல் July 7 மீண்டும் தொடங்கியதிலிருந்து வாஷிங்டனின் ராணுவ தளங்களையும் சில வளைகுடா நாடுகளையும் குறிவைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்கிறது. தென்மேற்கு சீனாவின் சாங்ஷிங் நகரில் கனமழை பெய்ததை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரை 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இச்சம்பவத்தில் 3 மின்கம்பங்கள் புதையுண்டதால் பாதிக்கப்பட்ட பகுதியில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. விளையாட்டு. வரும் திங்கட்கிழமை அதிகாலை மெட்லைஃப் அரங்கில் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் நடைபெறும் உலகக்கிண்ண இறுதியாட்டத்தை காண ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் செல்வார் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின் நத்தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை இந்த நேரம் மாலை மணி 6 தொடங்கி 7 வரைக்கும் நீங்க மட்டும்தான் பேச போறீங்க. நீங்க பேசுறத நாங்க கேட்க இங்க காத்துட்டு இருக்கோம். மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் நீங்க தனியா சுமந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மனசில் இருப்பதை நம்பிக்கையான ஒருவர்கிட்ட நீங்க திறந்து சொல்லி ஆகணும். சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்தும் போது சில பேர் நம்மளை தவறா நினைச்சுக்குவாங்களோ, ஒரு ஜட்மெண்டலுக்கு போயிருவாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இங்க நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவும் உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளவும் தேவையில்லை. உங்க மனசை விட்டு பேசும்போது மனம் பாரம் குறையும். அதோடு இதுவரை தெரியாமல் இருந்த ஒரு தீர்வு இல்லைங்க, ஒரு வழிப்பு இருக்கும். ஓ, மனசை விட்டு பேசினோடனே ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு பிறக்கும் இல்லையா? ஆக இங்க உங்களுக்கு நல்ல நண்பனா நண்பர்களா நாங்க இருக்கோம். நீங்கள் அழைக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் பெயரை சொல்லணும், நீங்க எங்கிருந்து அழைக்கிறீங்க அப்படின்றது தேவையே இல்லைங்க. நீங்க மனசை விட்டு பேசிட்டு தொலைபேசி வைக்கும் போது ஒரு நிம்மதி கிடைக்குது பாருங்க, அதுதான் வேணும். இப்ப கூட வாகனம் ஓட்டிட்டு போய்கிட்டு இருப்பீங்க, நடந்து போய்கிட்டு இருப்பீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இருப்பீங்க, ஆனா மனசு மட்டும் பாரமா இருக்கும். அது இங்க வந்து இறக்கி வைங்க அப்படின்னு சொல்றோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன் நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம். ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே.
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம் தீராயிசையில அழைத்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உங்க மனசுல உள்ளத இங்க கொட்டி தீத்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க.
5: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
5: எனக்்கு இந்த உலகத்துல ஒரு லெவலுக்கு எடுத்து வந்து விட்டுறணும். அது வரைக்கும் எனக்கு என்னோட ஹெல்த் நான் பாத்துக்கணும், பிகாஸ் ஐ ஹேவ் சம் ஹெல்த் இஷ்யூ. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மனசுல வந்து பாரமா இருக்கு பூனா.
1: சரி, இப்போ
5: உடல்நல
1: பிரச்சனைக்கு அதுக்கேத்த சிகிச்சை பெற்ற சரியாகி இருந்தானே இல்லையா?
5: அது வந்து ஆன்கோயிங் ப்ரோசஸா இருக்குது. பட் எனக்கு என்ன ஒண்ணுன்னா,
1: உங்களுக்கே தெரியுது தானே ரொம்ப யோசிக்கிறீங்க
5: அப்படின்னு. பிகாஸ் யூ சி வென் ஒன்னொன்னு வந்து நான் வந்து ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறேன். அந்த ஆபீஸ் பொலிட்டிக்ஸ் வேற எனக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, டிப்ரெஷன் மூட்டுக்கு எடுத்துட்டு போயிருது அப்பப்ப. பட் நான் ஒன்னு சொல்லணும் போது நான் ஐம் அ பிட் ஸ்ட்ராங், ஐ ஓவர் கம் திங்ஸ் ஃப்ரம் எது நடந்தாலும். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள என்னன்னா, இதையும் கடந்து போயிடலாம். எனக்கு தெரியும் சம்டைம்ஸ் வென் ஐ டாக் டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும் போது போனா, தி சிப்லிங்ஸ் பேசும்போது இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது, இதான் நடக்குறது நடக்கும், தானே நடந்துட்டே போயிட்டே இருக்கும், அது அப்படியே ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்ட்டு. பட் சர்டன் திங்ஸ் வந்து அது ஓவர் கம் பண்ண முடியல போனா.
1: உங்க குடும்பத்தையோ உங்க பிள்ளைகளையோ உங்களையோ நீங்க பாத்துக்கணும்னா முதல்ல உங்க உடலை பாத்துக்கணும். உடலை பாத்துக்கணும்னா நீங்க மனசு அளவுல சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும்.
5: போனா ஒன்னே ஒண்ணு நான் சொல்லலாமா?
1: சொல்லுங்க. சொல்ல
5: மின்னல் எஃப்எம் ஹஸ் பிகம் என்னோட ஒன் ஆஃப் த என்னோட லோன்லினஸ் வந்து ரொம்ப அழகா என் பையன் எடுத்துட்டு போகுது. பிகாஸ் எவ்ரி டே வேலைக்கு போகும்போதும் சரி, 6 o'clock நான் வீட்டை ஓடும் போதும் சரி, 6 o'clock நான் வீட்டுக்கு வரும் போதும் சரி, நீங்களும் உங்க குரூவும் வந்து ஆல்வேஸ் கீப் மீ இன்டேக்கா இருக்கு.
1: இதை விட எங்களுக்கு என்னங்க வேணும்? மன முடிஞ்சு ஒருத்தவங்க பேசிட்டு இப்படி ஒரு விஷயத்த எங்க கிட்ட சொல்லும் பொழுது இதை விட எங்களுக்கு என்ன வேணும்?
5: இதெல்லாம் காட் பிளெஸ் பண்ணனும். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, ஐ ஹோப் அம்மன் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும், ப்ராஸ்பரஸ் ஆகணும். இந்த டீம் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் போன.
1: நீங்க என்ன எந்த அளவுக்கு இந்த ஆசீர்வாதங்களை மத்தவங்களுக்கு குடுக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கும் வரும். சந்தோஷமா இருங்க, பிரச்சனைகள் எல்லாமே
5: தூரம் போயிடும். லைஃப் போனா, ஐ ஹேவ் டு டெல் யூ திஸ், இது நேர்களுக்கும் நான் சொல்றேன். தி டைம் யூ ஸ்டார்ட் கிவிங் திங்ஸ் ஃப்ரம் யூ, அதாவது லவ் ஃபார் எனிதிங் அண்ட் தி லா ஆஃப் அட்ராக்ஷன், இட் கம் பேக் டு யூ இன் அதே ஃபார்ம்ல உங்களுக்கு திருப்பி வருது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இவ்வளவு தெளிவா இருக்கீங்க, எல்லாம் நல்லதா நடக்கணும். நீங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க. நாளைக்கு என்ன சமைச்சு சாப்பிட போறீங்க, குடும்பத்தோட இருக்க போறீங்க, அதை மட்டும் யோசிக்கணும் இப்ப. சரியா? நிம்மதியா வீட்டுக்கு போகணும். ஆமா, எதையும் யோசிக்க கூடாது. நன்றி, வணக்கம்.
5: சில
1: நேரங்கள்ல சில பேரை பாப்போம், உற்சாகமா இருக்காங்க, தைரியமா இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கடந்து போற விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப துணிச்சலானவங்க எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க ஏதோ சொல்லுங்க, அழைத்து சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக சரி சொல்லிட்டு போகுமே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா எவ்வளவோ பாரங்கள் இருக்கலாம், இப்ப கூட உங்க மனசு பாரமா இருக்கணும், ஆனா பக்கத்துல திரும்பி பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்பிக்கையா சொல்லலாமா அவங்க கிட்ட அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளார இருக்கும். ஏன்னா சில பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய வேதனைகள் வலிகள் வந்து அவங்களுக்கும் அது வேதனை கொடுக்கும். சில பேருக்கு ஓ அப்படியா நல்லா இருக்க கதை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால எப்போ உங்க மனசு திறந்து யாருக்கிட்ட சொல்றதா இருந்தாலும் நல்லவங்களா இல்ல உங்களுக்கானவங்களா அவங்க இல்ல உங்களுக்கான விஷயங்களுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப கவனமா இருப்போம். அங்க இப்பொழுதும் நீங்கள் எங்களுக்கு அழைக்கலாம். உங்க பெயரை சொல்லணும், உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்லாம் இல்லை. இங்க வந்து பேசிட்டு போயிட்டு தொலைபேசியை வைக்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க எனக்கு இப்பதான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்துட்டு இருக்குது. அழைக்கலாம்.

0: comes.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
2: உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பேக்ட்ஸ்.

0: லிங்கம்மா.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைன்ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைன்ஆப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. திராயி செய்து அகை திராயி சில. ஒவ்வொரு முறையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கும் போது பலருக்கு நினைவு ஊட்டக்கூடிய ஒரே விஷயம் தான், மற்றவர்களை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை தாங்க அப்படின்ற ஒவ்வொரு நேரம் மணி நேரமும் நமக்கு அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்க அடுத்த அழைப்புல இருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டாச்சு.
1: சரி, இரவு என்ன சமைச்சிருக்கீங்க, என்ன சாப்பிடலாம்னு நினைக்கிறீங்க?
2: நான் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் புவனா. இல்ல போய் தான் யோசிக்கணும், என்ன சமைக்கலாம், என்ன
1: இதுக்கப்புறம் தான் சமைக்கணுமா?
2: இதுக்கப்புறம் தான் சமைக்கணும் புவனா.
1: ஐயோ, அப்படியே வசதி ஆயிருமே.
2: ரொம்ப வசதி ஆயிரும், பட் பரவாயில்ல, பச்சா சமைச்சு சாப்பிடுவேன், இல்லன்னா பிரெட் சாப்பிட்டுக்குவேன், அவ்வளவுதான்.
1: சரி சொல்லுங்க, என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க?
2: போனா அப்ப நான் வந்து இப்ப எப்பயுமே வந்து நம்ம மின்னல் வந்து சொல்லுவாங்க, உறவுகள் உங்ககிட்ட பேசலையா, நீங்க அழைச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையை வந்து நான் எப்பயுமே கேட்டுட்டே இருப்பேன். பட் அந்த உறவுவே வந்து நம்மள சில நேரத்துல வந்து உதாசீனப்படுத்தும் போதே நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசுறது? இப்ப நான் வந்து எனக்கு குழந்தைகள் இல்ல, என்னோட குழந்தை வந்து பிறந்தன்னு இறந்துட்டாங்க. அப்ப நான் என் கணவர் மட்டும்தான் தெரியுங்களா, நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து எனக்கு எல்லாமே உறவுகள், அண்ணன் இருக்காங்க, தங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்துல நான் வந்து இருந்தேன், தைரியத்துல நான் வந்து இருந்தேன். பட் நாளாக நாளாவாக நம்மள வந்து நிறைய பேர் ஊதாசத்தனை படுத்தும் போதையே, அந்த உறவால நம்ம வந்து அவமானம் வேதனைப்படும் போதையே எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தனிமையில இப்படி இருந்துட்டு போயிடலாம். நான் ஒண்ணு நினைக்கிறேன் போன என்ன தெரியுங்களா, நான் வந்து இறந்துட்டேன்னா நான் வந்து அநாத ஆசிரமத்துல அப்ப இறக்கணும், ஏன்னா நானே கணவர் மட்டும்தான், எனக்கு முன்னுக்கே கணவர் போயிடணும், ஏன்னா என் கணவர் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க குடும்பத்திலே அவரை ஒதுக்கிட்டாங்க, என் குடும்பத்திலே என்ன வந்து ரொம்ப ரொம்ப ஒதுக்கிட்டாங்க பூமனா, ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. சோ என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து யாருக்கும் பாரமா இருக்க கூடாது, நான் எனக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நான் போய் ஆசிரமத்துல இருந்து அங்க உள்ள சில நல்ல மனிதர்கள் என்னை எடுத்து போட்டுறணும், எனக்காக இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாங்கியங்கள் யாருமே எனக்காக எதுவுமே செய்ய வேணாம், நான் அப்படியே இறந்து அப்படியே போயிடணும் போவனா.
1: இந்த மாதிரி நேயர்கள் அழைச்சு சொல்லும் போது ரொம்பவே பயமா இருக்குதுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியா யோசிக்கலாமே. இருக்கிற இந்த வாழும் காலத்துல அந்த மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா இருக்கிற காலம் நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க, நடக்கும் போது அதெல்லாம் நடந்து முடிஞ்சிரும்,
2: கண்டிப்பா நடக்கும். ஆனா எனக்கு என்னைய வந்து பாரமா நினைக்கிற இப்ப இருக்கிற உறவுகள் திடீர்னு வச்சுக்கோங்க போனா, நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சொல்லுவாங்க, வாழும் போதே ரொம்ப இப்படி இருந்துச்சு, இப்ப இதுக்காக பாரு யாருமே இல்லாம போயிட்டாங்க, அந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு என்னால என்னோட ஆத்மா கூட அதை கேட்க கூடாது.
1: மற்றவர்களுக்காகத்தான் நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க, உங்களுக்காக நீங்க எப்போ வாழ போறீங்க, நாளைக்கு எப்படி, நாளைக்கு என்ன சந்தோஷமா இருக்க போறோம், அடுத்த வாரம் என்ன சந்தோஷமா இருக்கும், அடுத்த மாசம் வெளியே போயிட்டு வரலாமா, அந்த மாதிரி யோசிக்கலாமே. ஏன் வாழும் காலத்துல நான் இறந்த பிறகு நான் அங்க போகணும், ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அதுதானே வேண்டாமே.
2: அந்த மாதிரி யோசனை நம்ம கூட உருவாக்கிட்டாங்களே போனா,
1: அவங்களுக்கு அவங்க உங்க வாழ்க்கைய அவங்க கையில குடுக்கறீங்கன்ற, அவங்க ஏன் உருவாக்கணும் அந்த யோசனை உங்களுக்கு, நீங்க அதுக்கு இடம் கொடுத்தீங்க.
2: சில நேரத்துல நம்ம எதிர்பார்கள் தெரியுங்களா, ஏன்னா நமக்கு ஐயோ நம்ம குழந்தைகள்லயே எல்லாம் நம்ம சுற்றி உறவுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு துணை ஒரு குழந்தை
1: கண்டிப்பாங்க. ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உங்க கணவர் இருக்காங்க, இருக்காரு, இத கூட இல்லாம சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா. நினைத்து மத்தவங்களோடய யோசிச்சு பார்த்தா நமக்கான வாழ்க்கை ஒன்று இருக்குது, இந்த வாழ்க்கையில இன்னும் எவ்வளோ அழகா நீங்க சந்தோஷமா உங்க கணவரோட நாளைக்கு எங்க போக போறீங்க, அடுத்த வாரம் எங்க போக போறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பை மற்றவங்க கையில என்னைக்குமே கொடுக்காதீங்க. சந்தோஷமா இருக்க போறோம், அடுத்த வாசம் இங்க போக போறோம், வெளியே போக போறோம், சுத்தி பார்க்க போறோம், வாழ்க்கை இறுதி எங்க வேணாலும் முடியட்டும், இருக்கிற வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும் சரிங்களா. ஆடி மாசம்
2: இன்னைக்கு
1: நல்ல கோயிலுக்கு நிம்மதியா சாமி கும்பிடுங்க. யாரு கையிலையும் உங்க வாழ்க்கையை கொடுக்காதீங்க, நீங்க யோசிக்காதீங்க மற்றவர்கள் பத்தி, அவங்க நினைக்கிறத நினைச்சிட்டு போட்டோம், சந்தோஷமா இருப்போம்.
0: சரியா? அறிவுரை சொல்லலங்க, உங்களுடைய கூட பிறந்த ஒரு சகோதரியா இருந்தா என்ன சொல்லுவாங்களோ.
2: ஏன்னா
0: இந்த மாதிரி நேயர்கள் எனக்கு பயமா இருக்கு, நீங்களா அந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, வேண்டாம். இதெல்லாம் நல்லதை மட்டும் யோசிப்போம், நல்லது மட்டுமே நமக்கு அது பெரியவங்க சும்மா சொல்லிட்டு போலங்க. நல்லதை யோசிங்க, நல்லது நடக்கணும்னு சும்மா சொல்லல, உண்மையதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால ஐயோ இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு கஷ்டமான சூழலையும் வேண்டாங்க. நல்லதை மட்டும் யோசிங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? நீங்க
2: ஒண்ணு சொல்லிக்கலாமா?
0: சொல்லுங்க.
2: உங்க நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப அருமை போகணும். அதாவது நீங்க முத முத பாட்டு போட்டீங்க தெரியுங்களா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நறுமுகி நறுமுகி. அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங். அதை நீங்க போட்டோனியே புவனா அப்படின்னு உங்களை கட்டி பிடிச்சிருக்க போல இருந்துச்சு. மிக்க நன்றி புவனா. எனக்கு இந்த மின்னல் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, உற்று தோழன் தோழி எல்லாமே, என்னோட எல்லாமே அதுதான்.
0: சரி, ரொம்ப அதிகமா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்க, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதுதான் வேணும். சரிங்களா? எந்த ஒரு யாரு கையிலயும் உங்க வாழ்க்கையை கொடுக்காதீங்க. யாருக்காகவும் நான் இப்படி இருக்க போறேன்னு நினைக்க கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும், சரியா?
2: சரி புவனா, மிக்க நன்றி.
0: நன்றி.

0: வாழ்க்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: இணைந்திருக்கின்றோம் மாலைமணிய 6:45 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேரம் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் சசிகலா ஜெயிலிருந்து பேசுறேன்.
1: சாப்பிட்டீங்களா சசிகலா?
2: மனசுல ஒரு சில வருத்தம்.
1: என்னது, இன்னைக்கு முழுக்கவா?
2: இன்னைக்கு முழுக்கல்ல, எத்தனையோ வருஷமா.
1: சரி, அதனால உங்க உடல தண்டிச்சிட்டீங்க?
2: தண்டிச்சிட்டேன் இல்ல, இன்னைக்கு ஆடி முத வெளியில.
1: அதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்களா என்ன? விரதமா இருக்கீங்க?
2: குடும்பத்துல பாத்தீங்கன்னா நான் இப்ப தனியா வந்துட்டேன். தனியா வந்து ஒரு 9 வருஷமா தனியா தான் இருக்கேன்.
1: நீங்க மட்டும்
2: செய்யாத தப்பு? ஆமா, நான் மட்டும்.
1: சரி,
2: செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப இல்ல. அந்த செய்யாத தப்புன்னு சொன்னால அதுக்கு யாரு அதுக்கு காரணமோ அவங்களையும் என்னைய வச்சு எங்க ஃபேமிலியில பேசியிருந்தேன். எங்க அம்மாவே எங்க கிட்ட பேசியிருந்தாரு, எந்த இஷ்யூவும் இல்ல. ஆனா ஒரு கட்டத்துல வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணிட்டு என்னைய வந்து அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி விட்டுட்டாங்க. சோ இன்ன வரைக்கும் நான் தனியா இருக்கப்போ 9 வருஷம் ஆச்சு வீட்டுல இருந்து வெளியாகி. இன்னையில இருந்து நைட்டு ஒவ்வொரு நைட்டும் நான் அழுவாத நாளே இல்ல.
1: புரியுது, புரியுது.
2: ஏன்னா இதை இது வெளியாளு செஞ்சிருந்தக்கா வெளியாளு அப்படின்ட்டு விட்டுருவோம் அவங்க திடீர்னு வந்தவங்க அப்படின்னு. பட் என் குடும்பத்துள்ளவங்க அப்படி செஞ்சுட்டு ஆக்சுவலி நானும் ஒருத்தர் விரும்பினேன். ஃபேமிலி தான் அப்படி செய்யறாங்கனாக்கா இவரும் அந்த மாதிரி செஞ்சு நீ நிறைய கடன்காரியா ஆக்கி என்னால முடிஞ்சிருக்க. ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. நானே சொந்தமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எது எதுல நம்ம இது பண்ண முடியும், கடனை எப்படி கழிக்க முடியும் அப்படின்ட்டு அப்படி பண்ணு கொஞ்சம் கொஞ்சம் கடனை கழிச்சுட்டு வரேன். பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கல, கல்யாணம் பண்ணி நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு பிள்ளை, நமக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் அப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. இப்ப எனக்கு வந்து வயசு வந்து 39 ஆகுது. இன்ன வரைக்கும் அது எதுவுமே லைஃப்ல நடக்கல.
1: சரி, திருமணம் பண்றதுக்கு நீங்க எதுவும் முயற்சி பண்ணலையா? நீங்க
2: எனக்கு நான் ஏற்கனவே ஒருத்தர விரும்பினது சொன்னால அவரை ஒண்டிதான் இது வரைக்கும் நான் விரும்பியிருக்கேன். வேற யாரும் விரும்பினது இல்ல. யாரும் தெரியல, எனக்கு இன்னொரு லைஃப்ல போக பயமா இருக்கு, ஆசை இருக்கு, அதே சமயம் பயமாவும் இருக்கு.
1: சில பேருக்கு வாழ்க்கையில சில பாடங்களை கத்து கொடுத்துட்டு போயிருவாங்க இல்லையா?
2: ஆமா. ஆனா நான் விரும்பினது வந்து என்ன மாதிரி அவர் யாரையும் பாத்து பாக்கான்னு தெரியாது. நான் அவ்வளவுதான் பாத்துக்கிட்டேன், பாத்துக்கிட்டோம், பாத்துக்கிட்டு இருந்தோம். அவரு மட்டும் இல்ல, அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்களையும் சேர்ந்து எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணாங்க.
1: சரி, இதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது முடிந்த கதை. சரியா, இப்ப அதை நினைச்சு நினைச்சு நீங்க வருத்தமே படக்கூடாது. முடிஞ்சு போயிருச்சு, அந்த புத்தகத்தை மூடி ஓரத்துல வச்சிருங்க இப்போ. சரியா, இப்போ அடுத்த அடுத்து அடுத்து என்ன செய்ய போறீங்க நீங்க?
2: எனக்கு இப்ப வந்து என் பேர்லயும் நான் விரும்பணும்னு சொன்னேன், அவர் பேர்ல சேர்ந்துதான் ஒரு வீடு வாங்கணும்.
1: சரி,
2: இப்போ அந்த வீடோட பேரு மாத்துறதுக்கான ப்ரோசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு.
1: சரி,
2: இப்போ அத மாத்திட்ட பிறகு நான் இந்த வீடு வாங்கினப்போ எங்க ஃபேமிலி உள்ளவங்க சொன்னாங்க, நீ வந்ததுக்காக தான் வாங்கின, அதுக்காக தான் இது வாங்கின, என்னென்னமோ சொன்னாங்க. பட் என் வீடு வந்து இன்னும் ரெனோவேஷன் பண்ணல. ஆனா எனக்கு இப்ப நான் எடுத்துருக்கிறது முடிவு என்னன்னாக்கா, நான் விரும்பினரை பத்தி யோசிக்காம என்னோட வீட்டை நான் எனக்கு விரும்பணும், நான் விரும்பின மாதிரி என்னோட சொந்த காசுல எந்த ஒரு கடனும் இல்லாம கட்டி அவங்க மின்னுக்கு கிரகபுரை செஞ்சு அவங்க மின்னுக்கு தலைநிமிந்து நிக்கணும்.
1: உங்களுக்கு ஷோமஸ் தேவையில்லைங்க இன்னைக்கு, ஏன்னா நீங்களே இவ்வளவு தைரியமா தெளிவா இருக்கிறீங்களே. அப்புறம் என்ன வேணும், இப்படியே இருங்க, ரொம்ப பெருமையா இருக்கும் நினைச்சா. சரியா,
2: இன்னைக்குல இருந்து நான் அந்த ஒரு டிசிஷன் எடுத்து,
1: கண்டிப்பா கண்டிப்பா அந்த மூடன புத்தகத்தை எடுத்து கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு இப்ப நீங்க சொன்னீங்க தரமா இப்படி இருக்க போறேன்ட்டு. இதுதாங்க வாழ்க்கை, ரொம்ப அழகான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எதிர்காலம் திடீர் திடீர்னு சில அதிசயங்கள் கடவுள் நடத்துவார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆடி வெள்ளி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். சரியா, சந்தோஷமா இருக்கும். நீங்க மனசுல கவலையா இருக்க அப்படிலாம் வேணாம். சரியா, இப்படியே இருக்கணும் நீங்க. நன்றி, நன்றி. அங்க எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூரம் போட்டுட்டு அடுத்தது என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறோம் அப்படின்றத சிந்தனை அங்க திருப்பும் போது இந்த கவலைகளுக்கு இடமளிக்காம நம்ம முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அங்க நிச்சயமா இன்றைக்கு ஆடி மாதம் முதல் நாள், அதே நேரத்துல ஆடி வெள்ளியும். இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு விரதம் இருக்கலாம், சைவம் இருக்கலாம், இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகலாம், எத்தனையோ பிரார்த்தனைகள் இருக்கலாம். நிச்சயமா நடக்கும், தாமதமாகும், ஆனா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கும். ஒரு நாள் நிச்சயமா அது நிறைவேறும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஷோமச சந்திக்க போறோம். அடுத்து வரும் பாடல் மின்மினி குரல்ல வருது. இந்த நாளுக்கு ஏற்ற ஒரு பாடல் கேட்டு பாருங்க.

0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, அடுத்து ஷோமஸ் அவரை நம்ம வந்து சந்திக்க போறோம். மன நல ஆலோசகர் உங்களுக்காக பேச காத்துட்டு இருக்கிறாரு. வணக்கம் ஷோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ஷோமஸ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா ஆரோக்கியமா இருக்கும் போவனா.
0: சொல்லுங்க ஷோமஸ், சந்தோஷம். அங்க மூன்று நேர்கள் பேசினாங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க அவங்களுக்கு?
1: நான் வந்து பொதுவாகவே சில விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். அந்த முதல் நேரு மற்றவங்க பேசினவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன்.

0: சமயத்துல நம்மளோட மென்டல் ஹெல்த்துமே வந்துட்டு ரொம்ப ஃபிட்டா இருக்கணும். அதாவது மனசு அளவுலயும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். அது ஆரோக்கியமா இருக்கிறமா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் நீங்க உங்ககிட்டயே வந்துட்டு நீங்க கேட்கலாம். ஒண்ணு வந்து டெய்லி ஃபங்க்ஷன் உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு, நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க சந்தோஷமா வேலைக்கு போயிட்டு வரீங்க இதெல்லாம் இருக்கா அப்படின்னு. ரெண்டது வந்து நீங்க வந்து ஓவர் திங்க் பண்றீங்களா அப்படின்னு. ஏன்னா சில சமயம் வந்துட்டு இந்த அழைப்பு எல்லாம் கேட்கும் போது வந்து மக்கள் வந்து ரொம்ப சில விஷயம் வந்து நடக்காத ஒரு விஷயத்த வந்து ரொம்ப யோசிச்சு அவங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மன ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னாக்கா அந்த ஓவர் திங்கிங் வந்து முதல் உடனும் போகணும். சில விஷயத்துல வந்துட்டு நம்ம ரொம்ப என்ன செய்யறோம்னு பாத்துக்கிட்டோமா ரொம்ப யோசிக்கிறோம். அதே சமயத்துல வந்து நம்ம செல்ஃப் பிட்டின்னு ஒண்ணு சொல்லணும், நம்ம நம்மளே வந்துட்டு நம்ம அனுதாபம் பட்டுக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப பாவப்பட்டவங்க, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுல குறிப்பா அந்த ரெண்டாவது நபர் வந்து சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிள்ளைங்க இல்ல, அவங்களும் ஒரு கணவரம் மட்டும்தான், காலகட்டத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஏதாவது மத்தவங்களும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு நடக்காத ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்க வந்து இப்ப யோசிக்கிறாங்க. ஆனா இப்போ இருக்கிற அவங்களோட லைஃப வந்துட்டு அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பிள்ளைங்க இருக்கு, ஆனா எவ்வளவு பேர் பிள்ளைங்க கிட்ட பேசாம இருக்காங்க, பிள்ளைங்க இருந்தும் ஆனா அது ஆசிரமத்துல இருக்காங்க. அப்ப நிகழ்ச்சி தொடக்கத்துல நீங்க சொன்ன விஷயம் தான், சில விஷயம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு ரொம்ப போட்டு யோசிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை வந்துட்டு நம்ம வந்து அதை நேசிக்க மறந்துடும் ரொம்ப வேணா. இப்ப முக்கியமா இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா இந்த பிறப்பு இறப்பு இதை பார்த்து இதெல்லாம் நம்ம கையில இல்ல, இருக்குது ஒரே ஒரு வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கை. அதை வந்துட்டு எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனோம், ஒவ்வொரு நாளும் நீங்க எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன நம்ம நல்லதா செய்யலாம், இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நமக்கு நம்ம செஞ்சுக்கலாம், மத்தவங்களுக்கு செய்யலாம், இத பத்தி நீங்க யோசிச்சீங்கனாவே வந்துட்டு உங்களோட பாதி பிரச்சனை வந்துட்டு பிரச்சனையாவே இருக்காது. அது வந்து நீங்க பாசிட்டிவா பாக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்துக்குமே உலகத்துல பிரச்சனை இருக்கு போனா இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் அதை எப்படி நம்ம கையாழ்ந்து வரோம், அதை எப்படி நம்ம பார்க்கணும், அந்த பிரச்சனையை வந்துட்டு ஒரு பிரச்சனையாவே பார்த்தோமா அது இருக்கு இருக்க அது பெரிய பிரச்சனையா போக நீங்க யோசிப்பீங்க எல்லாமே இருக்கும். பட் நம்ம லைஃப்ல வந்து அந்த பிரச்சனை வர்றதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். சோ அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம வந்துட்டு அதுக்கான முறையில நம்ம செயல்பட்டுமாக்க அது ஒரு பிரச்சனையாவே இருக்காது, அது ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே நம்மளுக்கு ஆயிரும் நம்ம வாழ்க்கையில பெட்டரா இருக்கிறதுக்கு.
1: இதுல இன்னொரு விஷயம், ஒரு நேயர் பேசினாங்க ரொம்ப தைரியமா பேசினாங்க, நான் வேற அவசரப்பட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஷோமஸ் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா நீங்க அவங்களுடைய சந்திப்பேன்
0: கேட்டும் போனா அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இன்னில இருந்து வந்துட்டு அவங்க இந்த ஒரு லைஃப் மோட்டோட போறேன்னு சொன்னாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சில சமயம் வந்துட்டு நீங்க போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு வந்துட்டு அது ரொம்ப ஒரு பூ போன்றது, நீங்க வந்துட்டு அதை நோண்டிட்டீங்கனாக்கா அது ரொம்ப சீக்கிரமா வாடிடும். அப்ப நீங்க என்ன செய்யலாம், அதுக்கு எப்படி நீங்க தண்ணி ஊத்தலன்னா நீங்க பேசணும். நீங்க வந்து ஒரு ஆள் கிட்ட பேசினா அது யாரா வேணா இருக்கலாம், நீங்க நம்பி பேசுற ஒரு ஆளா இருந்தா சில சமயம் வந்துட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கூட வேணாம். உங்க மைண்ட்ல உள்ள விஷயங்களை வந்துட்டு நீங்க வெளியாக்கிட்டீங்கன்னா உங்க மைண்டுக்கு வந்து தன்னால ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் வந்துட்டு அந்த மூன்றாவது நபருக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு
1: கண்டிப்பா. சரி, வேற யாருக்காவது சொல்ல விரும்புறீங்களா ஷமஸ்? நீங்க
0: இப்போதைக்கே அவ்வளவுதான் போனா, கேக்குற மக்களுக்கும் நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நம்ம பாக்குற பேஷண்ட் அதான் சொல்லுவாங்க நாளைக்கு நான் இறந்துட்டேனாக்கா இந்த மாதிரி ஆயிரும், நான் வந்து இப்படி ஆக போறேன் அப்படி ஆக போறேன். நீங்க வந்துட்டு அது நடக்குமான்னு எப்ப நடக்கும்னு தெரியாது, நடக்கும் போது நடக்கட்டும். இப்ப வந்து உங்ககிட்ட உயிர் இருக்கு, உங்ககிட்ட வந்துட்டு நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட வந்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறாங்க எல்லாம். சோ நீங்க அந்த சமயத்துல வந்துட்டு நீங்க எப்படி வந்துட்டு அந்த வாழ்க்கைய வந்துட்டு இன்னும் அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும்னா சிறந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும்னு மட்டும் யோசிக்கணுமே தவிர இப்படி போயிட்டா என்ன ஆகும் அப்படி போயிட்டா என்ன ஆகும் வந்து ஒரு காலமும் யோசிக்காது.
1: கண்டிப்பா ஷோமஸ், நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க மற்றவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப உண்மையா ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தை திருத்துவதற்கான பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது. கூடுதல் தண்டனையாக சாலை விபத்துகள் தொடர்புடைய குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவருக்கோ அல்லது அவரது நெருங்கிய உறவினர்களுக்கோ இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட இது வழிவகுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்சியூஃபுக் தெரிவித்தார். நாடு முழுவதும் மடானி ராஹ்மா விற்பனை திட்டம் PJRMA செயல்படுத்த இவ்வாண்டு ஜனவரி 1st தொடங்கி ஜூலை 13 வரை அரசாங்கம் 238.64 மில்லியன் ரிங்கேட்டை செலவிட்டுள்ளது. அக்காலகட்டத்தில் 21 மில்லியன் ரிங்கேட்டுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டதாக உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின துணையமைச்சர் தத்தோ டாக்டர் ஃபுசியா சாலி தெரிவித்தார். கடா குளிம் அருகில் சுங்காய் செடிம் ஈகோ ரிம்பா பூங்காவில் ஏற்பட்ட நீர்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட உயிரிழந்த மூவர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 3 வயது முகமத் ஆரிஸ் டானியால் முகமத் ராட்சி, 12 வயது முகமத் உசைர் அஹ்மாடி ஹுசேன், 28 வயது நோர் அத்திகா அப்துல்லா அம்மூவர் என குலேம் ஹைடெக் தீயணைப்பு நிலைய மூத்த துணை இயக்குநர் முகமத் ஹைகால் இஸ்வான் நாசிர் தெரிவித்தார். பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி பர்னாம் வரும் திங்களன்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் கட்சி தலைவராக உறுதி செய்யப்பட்ட பின் அவர் அப்பதவியில் நியமிக்கப்படுவார் என சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் நிலவிய அரசியல் நெருக்கடியை அடுத்து கடந்த மாதம் கஸ்தாம பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். ஸ்பெயினில் இவ்வாண்டு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காட்டுத்தீயில் அதன் வடகிழக்கு மாநிலமான ஜரகோசாவில் சுமார் 12,000 ஹெக்டேர் நிலம் எரிந்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்க போராடி வரும் நிலையில் 1,100 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். குவைத்தில் உள்ள எரிசக்தி நீர் ஆலைகளை ஈரான் தாக்கியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து அவற்றில் தீ ஏற்பட்டதாகவும் கடும் சேதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் குவைத் ஆற்றல் அமைச்சு கூறியது. ஈரானுக்கு எதிராக கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ள நாடு மக்களுக்கான மின் விநியோகம் சீராக இருப்பதை உறுதிப்படுத்த தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம். அடுத்து இடம்பெறுகிறது செய்தி விளக்கம்.

மூடி பன்னாட்டு தரநிலை பட்டியலில் A3 மதிப்பீட்டை தக்க வைத்துக் கொண்டுள்ளது மலேசியா. நிலையான கண்ணோட்டத்துடன் கூடிய இந்த மதிப்பீடு மக்களுக்கு வேண்டுமானால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத பன்னாட்டு பொருளாதார அறிக்கையாக காணப்படலாம். பெரும்பாலான மலேசியர்களுக்கு அன்றாட வாழ்க்கை சுமூகமாக இருப்பதால் அவர்கள் இதனை ஒரு பொருட்டாக கருத வாய்ப்பில்லை. அவர்களுக்கு நாளை நிச்சயம் வேலைக்கு சென்றாக வேண்டும், அத்தியாவசிய கட்டணங்களை செலுத்தியாக வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்ற கடமைகளோடு ஒரு பன்னாட்டு தரநிலை மதிப்பீட்டால் பேரங்காடிகளில் பொருள்களின் விலையில் மாற்றம் வரப்போவதில்லை என்ற எண்ணமும் காரணமாக இருக்கலாம். எனினும் மூடி தரநிலை மதிப்பீட்டால் மக்களுக்கு என்ன நன்மை என்ற பரவலான கேள்வியும் எழாமல் இல்லை. ஆம், இந்த மதிப்பீட்டிற்கு அப்பால் உலக நாடுகளின் நம்பிக்கையும் முதலீடுகளும் வேலை வாய்ப்புகளும் வர்த்தக வளர்ச்சியும் இறுதியாக மக்களின் நல்வாழ்வும் மறைந்திருக்கிறது. மீண்டும் அதே கேள்விக்கு வருவோம். மூடி தரநிலை மதிப்பீடு என்றால் என்ன? மூடிஸ் என்பது ஸ்டாண்டர்ட் அண்ட் பூர்ஸ், S&P, ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் போன்ற உலகின் மிகப்பெரிய நிதி மதிப்பீட்டு நிறுவனங்களில் ஒன்றாகும். பொதுவாக நிதிக்கழகம், ஓய்வூதிய நிறுவனம், காப்புறுதி நிறுவனம், முதலீட்டு வங்கி, பன்னாட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டில் முதலீடு செய்வதற்கான முதன்மை வழிகாட்டியாக இம்மூன்று நிறுவனங்களும் விளங்குவது வழக்கம். அத்தகையதொரு நிறுவனம் பொருளாதாரம் வளர்ச்சியடைகிறதா இல்லையா என்பதை மட்டும் நிர்ணயிப்பதில்லை, மாறாக காலமுறை ஆய்வு அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறது. இந்நிலையில் மூடிஸ் மலேசியாவுக்கு A3 அங்கீகாரம் வழங்க முடிவு செய்வதற்கு முன்பாக உலகளவில் பல்வேறு சவால்கள் சூழ்ந்துள்ள போதிலும் இந்நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் நம்பிக்கைக்குரியதாக விளங்குவதை உணர்த்தியுள்ளது. இந்த A3 தரநிலை மதிப்பீடு முதலீட்டு தரவரிசையில் உள்ளது. அது இந்நாடு அதன் நிதி கடப்பாட்டை நிறைவேற்றும் பலத்தை கொண்டிருக்கும் அதேவேளை முதலீட்டாளர்களுக்கு மிக குறைந்த அளவிலான இடரை மட்டுமே அளிக்க வல்லது என்ற நம்பிக்கைக்கான சான்றாகவும் இருக்கலாம். ஒரு பன்னாட்டு மதிப்பீடு எவ்வாறு தொழிலாளரின், பட்டதாரியின், சிறு தொழில் முனைவோரின் அல்லது சாதாரண மலேசிய குடும்பத்தின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதே இவ்விவாதத்தின் முக்கிய கேள்வியாக உள்ளது. ஆம், இந்த A3 மதிப்பீடானது நாட்டிற்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்பது திண்ணம். அதேவேளை இது பொருளாதார வளர்ச்சியை பன்மடங்காக்கும் ஆற்றலை உருவாக்கும் என நம்பப்படுகிறது. ஒரு பன்னாட்டு நிறுவனம் மலேசியாவில் ஒரு தரவு மையத்தை நிறுவ 10 பில்லியன் ரிங்கீட்டுக்கு முதலீடு செய்யுமானால் அது பல்வேறு பொருளாதார விநியோகத் தொடரை கடந்து செல்லும் வாய்ப்புள்ளது. உணவு விற்பனையாளர், மின் அகவூர்தி ஓட்டுநர், கடைநிலை பணியாளர் என தொடங்கி சிறு நடுத்தர தொழில்துறை நிறுவனம், கட்டுமான குத்தகை நிறுவனம், உள்நாட்டு பொறியியல் நிறுவனம் என அது விரிவடையும். இந்த சுழற்சி தொடர்ந்து நீடித்து வளர்ந்து ஒட்டுமொத்த பொருளாதார சூழலையும் உயிர்ப்பிக்கும். இதற்கு ஒரு தொழில்துறை பகுதி எவ்வாறு வளர்கிறது என்பதை உற்று நோக்கினாலே போதுமானது. தொடக்கத்தில் ஒரு தொழிற்சாலை மட்டுமே அமைந்திருக்கும். பின்பு அதனை சுற்றி வீடமைப்புகளும் பொது வசதிகளும் வணிக மனைகளும் உருவாகுவதை காணலாம். மலேசிய சூழலில் இத்தாக்கம் குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும். SME காப்பின் படி நாட்டில் உள்ள வணிக அமைப்புகளில் 97% குறு சிறு நடுத்தர தொழில்துறைகளாக உள்ளன. இந்நிலையில் பன்னாட்டு நிறுவனம் மலேசியாவில் முதலீடு செய்வதன் மூலம் உள்நாட்டு குறு சிறு நடுத்தர தொழில்துறை மேலும் வளரும் வாய்ப்பை பெறும். இஃது அங்கேயே நின்றுவிடாது. முதலீடுகள் சம பங்குடன் பகிர்ந்தளிக்கப்படும் போது அனைத்து மாநிலங்களும் மேம்பாட்டின் நன்மைகளை அனுபவிக்க இயலும். இறுதியில் இது பொருளாதாரத்தில் முக்கிய பகுதியாக விளங்கும் குடும்பங்களை சென்றடையும். மூடிஸின் A3 மதிப்பீடானது நிதி செயல்பாட்டுக்கான இடம் எனும் பரிமாணத்தையும் கொண்டுள்ளது. தேசிய நிதியை நிர்வகிக்கும் மலேசியாவின் ஆற்றலானது மேம்பாட்டை எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை நிர்ணயிக்கும். மேலும் மக்களுக்கான நிலையான பொருளாதார வசதியையும் சேவையையும் எந்த அளவுக்கு உயர்த்தலாம் என்பதை முடிவு செய்யும். எனினும் நாமும் யதார்த்த மனநிலைக்கு வருவது அவசியம். A3 தரநிலை மதிப்பீட்டை தக்க வைக்க முடிந்தது குறித்து மலேசியா மனநிறைவு கொள்ளலாம். ஆனால் இந்த அங்கீகாரம் மிகப்பெரிய பொறுப்பை அளித்துள்ளது என்பதையும் மறுக்கவியலாது. ஆம், இந்த நம்பிக்கை தொடர்ந்து பேணப்பட வேண்டும்.
அதற்கு நாடு தொடர்ந்து பொருளாதார உருமாற்றத்தை மேற்கொள்வது அவசியம். குறிப்பாக நாட்டில் செய்யப்படும் முதலீடுகள் உண்மையிலேயே தரமானதாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதேவேளை இது ஒரு நம்பிக்கை மட்டுமே, உறுதிப்பாடு அல்ல. அது ஒரு வாய்ப்பாக கருதப்பட வேண்டும். ஒரு தரநிலை மதிப்பீடு மட்டுமே வளங்கள் பெருகுவதை உறுதி செய்து விடாது என்கிறது வரலாறு. எனினும் ஒரு தரநிலை மதிப்பீட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கான அனைத்து முனைப்புகளும் இறுதியில் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது என்ற உண்மையை உரக்கச் சொல்லி நிறைவடைகிறது இன்றைய செய்தி விளக்கம். ஆக்கம் மோகனா அருட்ஜோதி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: பாட்டு கடைக்கு உண்மையிலே காசு எதுவும் வேணாங்க. நிறைய பேர் பாசம் கொடுத்துதான் வாங்கிட்டு போறீங்க, அந்த பாசத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக பாட்டு கடைக்கு நீங்கள் எங்களுக்கு அழைக்க தொடங்கலாம். சரி, ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னும் நிறைய நேயர்கள் பாட்டு கடை வாசல் வரைக்கும் கூட வராம இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய எண்கள் பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் அடிக்கடி வர்ற எண்கள் தான் நமக்கு பாட்டு கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செய்து புதிய நேயர்களுக்கு நீங்க வழிவிடுங்க. என்றைக்குமே பாட்டு கடை கதவு உங்களுக்காக திறந்திருக்கும், அதுவும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இல்லை, 7-8 மணி வரைக்கும், திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும். ஆக திரையை திறந்தாச்சு, ஆக புதிய நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க அப்படின்னு ஒரு அன்பாக கேட்டுக்கிறோம். இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் வந்துட்டு போகலாம், உங்களுக்காக நாங்க இங்க பாட்டு கடையோடு காத்துக்கிட்டு இருப்போம். ஆக அடுத்த ஒரு பாடலுக்கு பிறகு முதல் நேயரை நாம சந்திப்போம்.

0: சரி, பாட்டு கடைக்கு இப்ப யார் முதல் நேயர் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: கோகுலன் பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க கோகுலன்?
1: வாகன சராயில இருந்து.
0: புது குரலா இருக்கு எனக்கு, இது புது குரலா இருக்கு. இப்பதான் முதல் தடவை பேசுறோமா?
1: பாட்டு
0: கடையில
1: ஏ ரஹமான் பாட்டு எதா இருந்தாலும் ஓகே
0: சொல்லுங்க. நிறைய இருக்குங்க எங்க கிட்ட, ஒண்ணு சொல்லுங்க.
1: நல்ல பாடலா போடு. அஞ்சலி அஞ்சலி போடுங்க.
0: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலியா?
1: அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பாட்டு கடையில எனக்காக கொடுங்க.
0: கண்டிப்பா. யாருக்காக நீங்க விரும்பி கேக்குறீங்க இந்த பாடல?
1: உறவினர்களுக்கு, மனைவிக்கு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். உங்க மனைவி கிட்டயும் சொல்லிருங்க, உங்களுக்காக அவங்களுக்காக ஒரு அழகான பாடல கேக்குறீங்கன்னு.
1: சரி சரி.
0: ஒரு சந்தேகத்திலே பேசுறீங்களே, என்ன பிரச்சனை?
1: இப்ப கிரேப் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நானு.
0: ஓ அப்படியா, கேக்குறீங்களா வானொலிய?
1: வானொலி இந்த கிரேப் இப்படி போய்கிட்டு, அந்த அசதியே தெரியாது, இப்படியே போய்கிட்டு இருக்கோம். பாட்டு கடை, சீரா இசை, பாட்டு கடை அப்படின்னு தொடர்ச்சியாக காலையில தொடர்ந்தா இரவு வரைக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப வேலையில இருக்குன்னு சொன்னீங்க, பாத்து போகணும், பயன் பண்ணணும்.
1: சரி சரி,
0: நன்றி.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 29 19.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.
3: ஹலோ, வணக்கம் மின்னல்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பாஸ்கரன் பேசுறேங்க.
0: பாஸ்கரன், நீங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் கோலகன் சார்ல இருந்து பேசுறேன். இதுதான் முதல் முறையா உங்களோட பேசுறேன்.
0: அப்படியா, சரி. பாட்டு கடைக்கு வருக வருக அப்படின்னு உங்களை வரவேற்கிறோம்.
3: கண்டிப்பா.
0: சரி, வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு முதல்வன் படத்துல இருந்து முதல்வனே அந்த பாட்டு.
0: ஏன் அந்த பாட்டு கேக்குறீங்க?
3: அது வந்து ஜானகி அம்மாவும் ஏஆர் ரமணும் சேர்ந்து அந்த ஒரு இணைப்புல ஒளி அந்த பாடல்,
0: அந்த கூட்டணி
3: கூட்டணி அவங்களுடைய
0: கூட்டணி. ரொம்ப நன்றி. கேக்கலாம் அடுத்த பாடல.
3: கண்டிப்பா, ரொம்ப நன்றி.

0: இயக்க மந்திரம் ஆறு தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களும் ஒண்ணா இணைக்குதா அம்மாவ போல் அணைக்குதா ஆமான பாபாஸ் தான்
1: பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள் இப்போது படிப்பு சுமையல்ல சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் தொடர்புக்கு 01 09 07 29 19 வணக்கம்
2: ஹலோ
1: வணக்கம் யார் பேசுறீங்க
2: வணக்கம் நான் கிறிஸ்டினா பேசுறேன்
1: கிறிஸ்டினா எங்க இருந்து கூப்பிடுறீங்க
2: நெரிசலா
1: இருக்குமோ ரொம்ப
2: இல்ல இல்ல நான் போற பகுதியில வந்து டிராபிக் லைட் ரொம்ப குறைவு
1: அப்படியே பாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே போனா அப்படி நேரம் போறது தெரியாது இல்ல இந்த மாதிரி
2: போயிட்டாங்க அவங்களுக்காக நான் பாடல விரும்பி கேக்குறேன் இந்த தருவாயில அம்மா எனக்கு வந்து அம்மா பாடல எந்த பாடல் போட்டாலும் எனக்கு பரவாயில்ல சிஸ்டர் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்
1: கண்டிப்பா இந்த பயணத்து போது அவங்களதான் நினைச்சு போய்கிட்டு இருப்பீங்கன்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நிச்சயமா மனசுல எங்கேயுமே இருக்காது
2: ஆமா வேற முடிஞ்சு சப்போஸ் அவங்களுக்காக தான் நான் என்னோட சிங்கப்பூர் ஒர்க் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு அவங்க கூட வந்த உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால என்ன செய்யறது சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருச்சு
1: சரி இதுக்கப்புறம் அவங்க வழி இல்லாம இருப்பாங்க அது மட்டும் நினைச்சாருதல சரிங்களா என்ன பாட்டா இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்
2: ஓகே எனக்கு வந்து அம்மா அம்மா அம்மானா சும்மா இல்ல அப்படின்னு ஒரு பாடல இருக்கு
1: ஏன் இப்ப அழுதுகிட்டே வீட்டுக்கு போக போறீங்களா என்ன
2: நன்றி
1: பாத்து போங்க சீக்கிரம் கடந்து போயிடணும் நன்றி

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9721-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் அஃபர்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கேன் சிஸ்டர். அஞ்சலி பேசுறேன்.
0: அஞ்சலி, இப்பதான் அஞ்சலி அஞ்சலி பாட்டு முடிஞ்சிச்சு.
2: ஆமா,
0: சரி,
2: நான் கேட்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள இன்னொருத்தவங்க அவரு கேட்டாரு.
0: சரி, அந்த பாடலும் நீங்களே எடுத்துக்கோங்க. இப்ப என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ஒன்னே நினைத்த படத்துல இருந்து இன்னை தாளாட்டும் சங்கீதம்.
0: ஏன் அந்த பாட்டு?
2: இந்த பாடல் வந்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நேரத்துல மின்னலேசம் கேக்குற உங்களுக்கு இந்த பாடல் கேட்டா மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் நினைக்கிறேன்.
0: சரி, இதமாலாம் இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஏன் இந்த பாடல் பின்னணியில என்ன இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இந்த பாடத்தோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: நான் பயங்கர வசனம் இருக்காது, அதுல
2: வசனம் இருக்காது, ஆனா வெள காதல் நல்லா இருக்கும்
0: அப்படின்றீங்க.
2: ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப.
0: சூர்யா தானே சொல்றீங்க நீங்க?
2: ஆமா, சூர்யா, லைலா, ஸ்னேகா இருப்பாங்க அந்த படத்துல.
0: ஆஹா, வசனம் ரொம்ப நீண்ட நீண்ட வசனத்தோட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு சூர்யா, பாத்தீங்களா இல்லையா நீங்க?
2: ஆமா,
0: சரியா தானே சொல்றேன்.
2: ஆமா, அதுல தான் விரும்பின ஒரு கேள் வந்து இன்னொருத்தருக்கிட்ட போயிட்டாலும் அவரு நேசிச்சு அந்த காதல் வந்து அவருக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவ்வளவு மதிக்கிறாரு.
0: சரி சரி, அந்த பாடல கேட்கலாம். அடுத்தது
2: புரியுது,
0: நன்றி.

0: சரி, தீரா இசை பாட்டுக்கடை மூடக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இறுதி நேயரை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஐயோ, கிடைச்சிருச்சு. நான் பூபாலன் பேசுறேன்.
0: சொல்லுங்க பூபாலன், கடைசி நேயர் தருமா நீங்க இன்னைக்கு பாட்டுக்கடைக்கு?
1: ஓ, வெரி குட். ஓகே, இன்றைக்கு வந்து நான் பாட்டுக்கடையில வாங்க போற பாட்டு வந்து ஈரமான ரோஜாவை படத்துல வரும் அந்த அதுவும்

இன்றைய தீரா இசை ஒரு நிறைவுக்கு வருகின்றது. ஆக இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்ற எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இந்த அளவோடு உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் புவனா வீரமோகன். அடுத்து காற்றின் மொழியில உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்கிறாங்க. மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 28 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவுத்துறையின் 10 கிளை அலுவலகங்கள் பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக வரும் ஞாயிறு வரை மூடப்பட உள்ளன. பர்லேஸ் நகர் உருமாற்ற மையம் UTC, கடா அலோஸ்தார், பேரா லுமுட் தலோ இந்தான், ஸ்லாங்கூர் குவலலங்கார் குவலகுபுபாரு, நகரி சம்பிலான் பாட்டிக்சன், பஹாங் தமர்லோ, ரவுப், ஜொஹூர் மர்சிங் ஆகியவை அந்த கிளைகள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நடவடிக்கை குழு PGA இவ்வாண்டு 6 மாதங்களில் நாடு முழுவதும் 1.13 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருள்களை பறிமுதல் செய்துள்ளது. அத்துடன் 4007 பேரை தடுத்து வைத்துள்ளதாக புகிடாமான் பொது அமைதி உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பாஸ்ரி கூறினார். நாட்டின் வருமான கசிவு தொடர்பான நடவடிக்கைகளை முறியடிப்பது இதன் நோக்கம் என்றார் அவர். நகரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பர்சாத்து கட்சி 24 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்துள்ளது. பர்சாத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிடின் யாசின் இன்று மாலை டேவான் அமினா ஹமித் மண்டபத்தில் அதனை அறிவித்தார். அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களால் ஈரானின் தென்பகுதியில் உள்ள மின் ஆலைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே மின்சார பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுமாறு ஈரான் ஆற்றல் அமைச்சு நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நிலையான மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய குளிரூட்டி சாதனம் போன்றவற்றின் பயன்பாட்டை குறைக்கும்படி அது கேட்டுக் கொண்டுள்ளது. பிரான்சும் ஜெர்மனியும் தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வேளை அந்நாட்டு பிரதமர் ஃபிரெட்ரிக் மர்சுடன் இவ்விவகாரம் குறித்து விரிவாக பேசினார். கொலோனில் உள்ள நார்வெனிச் வான்தளத்தில் மேக்ரோனை வரவேற்ற மர்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சிகள் குறித்தும் கலந்தாலோசித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோத உள்ளன. அவ்வாட்டத்தை காண ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் அமெரிக்கா நியூஜெர்சிக்கு செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவுடன் நீண்ட காலமாக சுமூக உறவினை தாம் கொண்டிருக்கவில்லை. எனவே இப்பயணம் எக்காரணத்தினாலும் தடைப்படாது என நம்புவதாக சான்சேஸ் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

நாட்டின் மொழி அங்கத்தில் இன்றைக்கு உங்களோடு உற்சாகத்தோடு பேச வந்து விட்டேன். நான் உங்கள் அஸ்வினி ராட்சசேகரன். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் தகவல்கள் எப்பொழுதும் போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் போல தேடலும் தெளிவும் நிகழ்ச்சின்னு நிறைய அங்கங்களை உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்ததா இந்த வாரம்? சரி, நல்லா இருந்ததோ இல்லையோ நாங்க இங்க நல்லா ஆக்குறதுக்காக இருந்துட்டே இருப்போங்க. இப்போ வாங்க அனுராக் குல்கர்னி மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.

அவ்வளவு இனிமையான பாடல் யாது கிருஷ்ணன் வந்து பாடியிருந்தாங்க. தமிழ்ல வந்து 4 நிமிஷம் ஒன்ன காணாம அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வந்து ஜெயபிரகாஷ் அவர்களுடைய குரல்ல இருக்கும். நிச்சயமா வாய்ப்பு இருந்தா யூடியூப்லயோ இல்ல எங்கேயாவது கேட்டு பாருங்க, அது மனசை உருக்கி எடுத்துரும். அப்படி ஒரு பாடலாக இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் எடுத்ததாக பாத்தீங்கன்னா ரகு கொஞ்சை கொண்டு வரும் பாடல், இன்னும் நிறைய கதைகள் உங்களுக்காக கைவசம் வைத்திருக்கும். அதற்கு முன்னதாக பாடல்களை கேட்டு வரலாமாங்க.

நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். சரி, அனு ராகவ் பரி இயக்கத்துல பிரபாஸ் நடிக்கும் பாவ்ஜி அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி உலகம் முழுவதுமே திரையரங்குகள்ல வெளியாகுது. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் சார்பில் நவீன், ஓ ரவிசங்கர் மற்றும் டி சீரீஸ் நிறுவனத்தின் புஷன்குமார் ஆகியோர் எல்லாம் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்துடைய ரிலீஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பிரபாஸ்க்கு ஜோடியாக பார்த்தீங்க. பாருங்க, தமிழ்ல தமிழுடைய அழகே ஒரு எழுத்து மாறினால் கூட அர்த்தமே மாறிடுது. இப்படிதான் மழை போக வேண்டியதா இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரபாஸ்க்கு ஜோடியா இமான் மீ அறிமுகமாக இருக்காங்க. இவங்களுடன் மிதுன் சக்கரவர்த்தி, அனுபம், ஜெயபிரதா இப்படி பலரும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. நடிகர் பிரபாஸ்க்குன்னு சில விசிறிகள் இருப்பாங்க, இவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுல் கொண்டு வரும் பாடலை கேட்க போறோம். வாங்க, பாடலை நிகழ்ச்சியில் கேட்டு வரலாம்.

ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடல் இதான். அவர் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். பொதுவா பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சத்தமான சூழல்ல இருக்கும் போது நாம பேசுறதே யாருக்குமே கேட்காது, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். இப்போ iOS, அதாவது இந்த ஆப்பிள் பயன்படுத்துறாங்க இல்லையா, இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு புதிய மேம்பாடு வருது. இது என்ன மேம்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற மேம்பாடு. அதாவது நீங்க அதிக சத்தமான இடத்துல இருக்கீங்க, நீங்க ஒரு அழைப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அந்த இடத்திலேயே நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு வழிமுறையை வந்து அங்க அழுத்தலாம். அங்க ஒரு பட்டன் இருக்கும், அதை நீங்க அழுத்தலாம். அழுத்திய பிறகு உங்களுடைய அழைப்புல எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மேம்பாடு கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. iOS மட்டும் இல்லாம எல்லா வகையான கைபேசியிலும் இது இருந்தா ரொம்ப சுலபமா இருக்குங்க. ஏன்னா சத்தமான இடத்துல என்னதே கேட்கல அப்படின்ற மாதிரி சத்தமா பேசுறது கொஞ்சம் சவாலதான் இருக்கும் இல்லையா.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: நாட்டின் பொருளாதாரம் 5.8 விழுக்காடு வளர்ச்சி. பிரதமர் மணிநிறைவு. மடானி ரஹ்மா விற்பனை திட்டம். அரசாங்கம் 200 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேல் செலவிட்டுள்ளது. வணக்கம். சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் 9:00 முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈராயிரத்து 2026 காலாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தி 5.8 விழுக்காடாக பதிவு செய்யப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது குறித்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மனநிறைவு தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் முதலாம் காலாண்டில் 5.4 விழுக்காடாக அது பதிவு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து பொருளாதார துறைகளிலும் ஏற்பட்ட வளர்ச்சி அதற்கு பெரும் பங்களித்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டாசம் தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த மாதம் நாட்டின் பணவீக்கம் 1.9 விழுக்காடாக அதிகரித்துள்ளது தொடர்பிலும் நிதியமைச்சருமான டாக்டர் அன்வார் கருத்துரைத்தார். 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தை திருத்துவதற்கான பரிந்துரைக்கு அமைச்சரவை ஒப்புதல் தெரிவித்துள்ளது. கூடுதல் தண்டனையாக சாலை விபத்துகளில் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவருக்கோ அல்லது அவரது நெருங்கிய உறவினர்களுக்கோ இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட இது வழிவகுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்சியோஃபுக் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த பரிந்துரையில் சாலை குற்றங்களுக்கான தகுதி குறைப்பு புள்ளிமுறை கஜராவை வலுப்படுத்துவதற்கான முயற்சியும் அடங்கும் என்றார் அவர். இழப்பீட்டுத் தொகை இயல்பாக நிர்ணயிக்கப்படாது. மாறாக ஒவ்வொரு சம்பவத்தின் தகுதி மற்றும் குற்றவாளியின் ஆற்றலை பொறுத்து நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் அமைச்சர் விளக்கினார். நாடு முழுவதும் மடானி ரஹ்மா விற்பனை திட்டம் PJRM செயல்படுத்த இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி July 13 வரை அரசாங்கம் 238.64 மில்லியன் ரிங்கேட்டை செலவிட்டுள்ளது. அக்காலகட்டத்தில் 21 மில்லியன் ரிங்கேட்டுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டன. 17,000 அதிகமான PJRM திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணையமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபுசியா சாலை தெரிவித்தார். இவ்வேளை PJRM வியூக பங்காளியாக நாடு முழுவதும் 606 மளிகை கடைகள் நியமிக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொது பல்கலைக்கழகங்களில் பன்னாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது SPM, STPM, மெட்ரிகுலேஷன் அல்லது பட்டய கல்வி டிப்ளமா மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பாதிக்காது என்று உயர்கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு December 31 நிலவரப்படி 634,706 மாணவர்களில் 8.9 விழுக்காடு அல்லது 56,565 பேர் மட்டுமே அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இணைந்துள்ளதாக மலேசிய உயர்கல்வி அமைச்சின் தரவு முறை மை மோஹஸ் மூலம் தெரியவந்துள்ளது. இவ்வேளை பன்னாட்டு மாணவர்களின் சேர்க்கை கூடுதல் ஒதுக்கீடு அதாவது ஏற்கனவே உள்ள இடஒதுக்கீட்டுக்கு அப்பாற்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இம்மாதம் 1 தொடங்கி நடைமுறைக்கு வந்துள்ள நீர் புதிய கட்டண முறையை பினாங்கு அரசாங்கம் தொடரும். அதன் செயலாக்கத்தை ஒத்திவைக்க கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் மாநில அரசாங்கம் இதனை மேற்கொண்டுள்ளதாக முதல்வர் சாக்கன்யு தெரிவித்தார். தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் மூலம் கூட்டரசு அரசாங்கம் புதிய கட்டண முறையை செயல்படுத்தவிருந்த போதிலும் சுமார் 1 அதனை ஒத்திவைப்பது உட்பட அந்த முடிவு முழுமையாக பரிசீலிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நகரி சம்மிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பர்சாத்து கட்சி 24 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்துள்ளது. பர்சாத்து தலைவர் தான்ஸ்ரீ மொஹிடின் யாசின் இன்று மாலை தேவான் அமீனா ஹமித் மண்டபத்தில் அதனை அறிவித்தார். August 1 தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நடைபெறும். நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவுத்துறையின் 10 கிளை அலுவலகங்கள் பராமரிப்பு பணிகளுக்காக தற்காலிகமாக வரும் ஞாயிறு வரை மூடப்பட்டிருக்கும். பர்லிஸ் நகர உருமாற்ற மையம் UTC, கடா அலோஸ்தார், பேரா லுமுட், தலு இந்தான், சிலாங்கூர் கொலலங்காட் கொலகுபுபாரு, நகரி சம்பிலான் பாட்டிக்சன், பஹாங் தமர்லோ ராவ், ஜொஹூர் மர்சிங் கிளைகள் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சமூக ஊடகப் பதிவின் வாயிலாக அது தெரிவித்துள்ளது. எனவே குறிப்பிட்ட அலுவலக முகப்புகளில் பொதுமக்கள் கடப்பிதழ் விண்ணப்பம் தொடர்பான எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள இயலாது என்பதால் முன்கூட்டியே திட்டமிடும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். பொது செயலாக்க குழு பிஜிஏ இவ்வாண்டு 6 மாதங்களில் நாடு முழுவதும் 4,007 பேரை தடுத்து வைத்துள்ளதுடன் 1.13 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருள்களை பறிமுதல் செய்துள்ளது. ஆக அண்மைய நடவடிக்கையாக July 14-15 நாள்களில் ஸ்லாங்கூர் பத்தலிஞ்சையாவில் ஓப் இன்ட்ரா இன்டர் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக புக்கிடாமான் பொது அமைதி உள்நாட்டு பாதுகாப்புத்துறை இயக்குநர் டத்து ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி கூறினார். கிரிப்டோ நாணயம் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகள் நாட்டின் வருமான கசிவு தொடர்பான நடவடிக்கைகளை முறியடிப்பது இதன் நோக்கம் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி பர்னம் வரும் திங்களன்று பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிலாளர் கட்சி தலைவராக உறுதி செய்யப்பட்ட பின் அவர் அப்பதவியில் நியமிக்கப்படுவார் என சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் நிலவிய அரசியல் நெருக்கடியை அடுத்து கடந்த மாதம் கர்ஸ்தாம பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். கிங் ஆஃப் நார்த் என அறியப்படும் மான்செஸ்டர் முன்னாள் ஆளுநரான பர்னம் அக்கட்சி உறுப்பினர் பெரும்பான்மையினரின் ஆதரவை பெற்றுள்ளார். பிரான்சும் ஜெர்மனியும் தற்காப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இணங்கியுள்ளன. பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் ஜெர்மனிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வேளை அந்நாட்டு பிரதமர் ஃபிரெட்ரிக் மர்சுடன் இவ்விவகாரம் குறித்து விரிவாக பேசினார். கொலோனில் உள்ள நோர்வெஞ்ச் வான்தளத்தில் மேக்ரோனை வரவேற்ற மர்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சிகள் குறித்தும் கலந்தாலோசித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான தற்காப்பு ஒத்துழைப்பு வட்டார பாதுகாப்புக்கும் நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என மேக்ரோன் நம்பிக்கை தெரிவித்தார். குவைத்தில் உள்ள எரிசக்தி நீர் ஆலைகளை ஈரான் தாக்கியுள்ளது. தாக்குதலை தொடர்ந்து அவற்றில் தீ ஏற்பட்டதாகவும் கடும் சேதங்கள் பதிவாகியுள்ளதாகவும் குவைத் ஆற்றல் அமைச்சு கூறியது. ஈரானுக்கு எதிராக கடும் எச்சரிக்கையை விடுத்துள்ள அந்நாடு மக்களுக்கான மின் விநியோகம் சீராக இருப்பதை உறுதிப்படுத்த தகுந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தது. இவ்வேளை பஹ்ரைன் மற்றும் கத்தாரின் சில பகுதிகளிலும் ஈரான் படைகள் தாக்குதல்களை மேற்கொண்டன. ஈரானின் ட்ரோன்கள் பல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பஹ்ரைன் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்பெயினில் இவ்வாண்டில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காட்டுத்தீயில் அதன் வடகிழக்கு மாநிலமான ஜரகோசாவில் சுமார் 12,000 ஹெக்டேர் நிலம் அழிந்தது. தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்க போராடி வரும் நிலையில் 1,100க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 60 கிலோமீட்டர் சுற்றளவில் தீ பரவியுள்ளது. இதனால் பல சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட நகரங்களில் மின் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியுள்ளது. தீயை அணைக்க நேற்று சுமார் 400 உறுப்பினர்களும் 19 விமானங்களும் களமிறக்கப்பட்டன. இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் அன்காஸ்டிலோவில் உள்ள வீடுகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தினர். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண காற்பந்து இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் மோதவுள்ளன. அவ்வாட்டத்தை காண ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் அமெரிக்கா நியூஜெர்சிக்கு செல்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்பெயின் மன்னர் பிலிப்பே, ராணி லட்டிசியா அவர்களின் இரு மகள்களும் ஆட்டத்தை நேரில் காணவுள்ளதாக அரண்மனை தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவுடனான நீண்ட காலமாக சுமூக உறவினை தாம் கொண்டிருக்கவில்லை, எனவே இப்பயணம் எக்காரணத்தினாலும் தடைப்படாது என நம்புவதாக சான்சேஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் 5.8 விழுக்காடு வளர்ச்சி. பிரதமர் மனை நிறைவு. மடானி ராஹ்மா விற்பனை திட்டம். அரசாங்கம் 200 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேல் செலவிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 2014 இன்றைய நாளில் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய துயரம் நிகழ்ந்தது. மலேசிய விமான நிறுவனம் MAS இன் போயிங் ரக MH17 பயணிகள் விமானம் ரஷ்ய எல்லைக்கு அருகில் உள்ள யுக்ரைனின் டொனெஸ்கில் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஆம்ஸ்டர்டமில் இருந்து கொலலும்பூரை நோக்கி புறப்பட்ட அந்த விமானத்தில் 15 பணியாளர் உள்ளிட்ட 298 பேர் இருந்தனர். அவர்களுள் 2 குழந்தைகள் உட்பட 43 பேர் மலேசியர்கள். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட BUK வகை தரை வான்வழி ஏவுகணையை பயன்படுத்தி பிரிவினைவாத கும்பல் இந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக விசாரணைகளில் தெரியவந்தது. யுக்ரைனின் தமாக் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்ட தகவலின்படி 7:30 MH17 உடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 6 ஆண்டுகளுக்கு பின்னர் 2020 மார்ச் 9 MH17 வழக்கு நெதர்லாந்து ஸ்கைபோல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2021 ஜூன் 7 நாள் முழுமையான விசாரணை தொடங்கியது. 2025 மே 13 பன்னாட்டு பொது விமான போக்குவரத்து அமைப்பு ICAO MH17 மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு ரஷ்யாவே பொறுப்பு என்று முடிவு செய்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான நேயர்களே, மனிதர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சுயமாக தனித்து வாழ்வதற்காக வேண்டி விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை சார்ந்துதான் வாழ்கிறான். ஒரு குடும்பமாக, ஒரு மஹல்லாவாக, ஒரு ஊராக, ஒரு நாடாக தன்னுடைய தேவைகளை மற்றவர்களை கொண்டு பூர்த்தி செய்து கொள்கின்றான். மற்றவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது இவன் உதவுகின்றான். இப்படியாக ஒரு சமூகமாக வாழ்வதைத்தான் அல்லாஹு தஆலா கட்டமைத்து இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். எனவே ஒரு மனிதன் தனக்கு மட்டும் என்று வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பது நமக்கு இதிலிருந்து புரிகிறது. எனவே ஒரு சமூகமாக வாழக்கூடிய மனிதனுக்கு மற்றவர்களுக்கும் உதவியாக அவன் வாழ வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது மற்றவர்களுக்காக ஆற்றுகின்ற தொண்டு, உதவிகரங்கள், இதுவெல்லாம் சமூக சேவைகள் என்று சொல்லப்படுகின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், ஒரு மனிதன் நடைபாதையில் கிடந்த மரக்கிளை ஒன்றை கடந்து சென்றான். அப்போது அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பாதையில் செல்லக்கூடிய முஸ்லிம்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக இதை நான் அப்புறப்படுத்துகிறேன் என்று கூறி அந்த மரக்கிளையை அப்புறப்படுத்தினார். இதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு தொல்லை தரும் சாதாரண பொருட்களை அகற்றியதற்கே ஒருவருக்கு சொர்க்கம் கிடைக்குமாயின், ஒருவர் தன்னுடைய பொருளாதாரம், ஓய்வு, குடும்பத்தினர்களுடன் சந்தோஷமாக இருக்கின்ற நேரம் போன்றவற்றையெல்லாம் தியாகம் செய்து மக்களின் நலனுக்காக பாடுபடுவது என்பது சாதாரணமான காரியமல்ல. அதற்குரிய வெகுமதியும் அதிகமாக இருக்கிறது. வார்த்தைகளிலே நாம் சர்வசாதாரணமாக சமூக சேவகர் என்பதை கூறிவிடலாம். ஆனால் அதை செய்வதற்கு களத்தில் இறங்கி நிற்கின்ற போதுதான் அதை செய்வதில் ஏற்படக்கூடிய சிரமங்களும், அதை செய்வதனால் ஏற்படுகின்ற வழிகளும், ஏளன ஏச்சு பேச்சுக்களும் புரிய வரும். இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொது நலன் ஒன்றையே நோக்கமாக கருதி செயல்படக்கூடிய சமூக சேவைகள் செய்யும் நல்ல உள்ளங்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப சிறந்த கூலியை வழங்குவானாக. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக சமூக சேவைகள் செய்பவர்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு நல்ல காரியங்களை செய்பவர்களாக இருந்தாலும் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த செயல்களை இறைவனின் திருப்பொருத்தத்திற்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு அமல் செய்பவரும் தமது எண்ணங்களுக்கேற்பவே கூலி கொடுக்கப்படுவார்கள் என்ற நபிமொழியை அனைவரும் அறிந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன, ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கிறது என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடியே என்ற எண்ணமில்லாமல் செய்யப்படும் எந்த அமலும் முகத்தில் தூக்கி எறியப்படும் என்பதை மூன்று நபர்களை பற்றிய பிரபல்யமான ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துவதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, மக்கள் தம்மை வீரன் என போற்றி புகழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இவ்வுலகில் இஸ்லாமிய எதிரிகளுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த ஒருவர். இரண்டாவது, இந்த உலகத்தில் மக்கள் தம்மை கல்விமான், சிறந்த அறிஞர் என போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக கல்வி கற்று மற்றவர்களுக்கும் கல்வியை போதித்து வந்த மார்க்க அறிஞர். மூன்றாவது, இந்த உலகத்தில் மக்கள் தம்மை மிகப்பெரிய கொடைவள்ளல், வாரி வாரி வழங்கக்கூடிய நன்கொடையாளர் என்றெல்லாம் போற்றி புகழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தாம் சிரமப்பட்டு உழைத்த அந்த செல்வங்களை மக்களுக்கு வாரி வாரி கொடையாக கொடுத்தவர். மறுமையிலே இந்த மூவரையும் விசாரிக்கும் இறைவன், இவர்கள் அல்லாஹுக்காக என்ற தூய மனதோடு நற்செயல்களை செய்யாமல் இம்மையில் மக்கள் தம்மை புகழ வேண்டும் என்ற அற்ப ஆசையும் அவர்கள் கூடவே சேர்ந்திருந்த காரணத்தினால் அவர்களின் நற்செயல்கள் எல்லாம் அவர்களின் முகத்திலேயே தூக்கி எறியப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார்கள் என்பதை நபிமொழி நமக்கு விளக்குகிறது. எனவே ஒருவர் தம்மை மக்கள் சிறந்த சமூக சேவகர்கள், மக்களுக்காக பாடுபடுகிறவர் என்றெல்லாம் புகழ வேண்டும் எனவும், பொது ஸ்தாபனங்களும் பொது நிறுவனங்களும் தம் சேவைகளுக்காக தம்மை பாராட்டி கௌரவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் செயல்படுவார்கள் என்றால், அவர் தம் எண்ணங்களை அல்லாஹுக்காகவே இத்தகைய நற்பணிகளை நான் செய்கிறேன் என்ற எண்ணமாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவருக்கு இம்மையில் அந்த புகழ் கிடைத்துவிடும் என்றாலும் கூட மறுமையில் அவர் கை சேதப்படக்கூடிய நிலை ஏற்படும்.

0: அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக அக்கறையாளர்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாத்தை பாருங்கள். உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் மனித குலத்திற்கு சீரான வழியை காட்டக்கூடியதாகவும் மாபெரும் ஒரு அருட்குடையாகவும் இறைவன் தனது தூதர்கள் தன்னுடைய நபிமார்கள் மூலமாக தந்ததுதான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கம் குறித்து இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாகவும் இரத்தின சுருக்கமாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியது என்று சொன்னார்கள். அப்போது நாங்கள் யாருக்கு என்று கேட்டோம், சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள், இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது என்று சொன்னார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை குறித்து பிறர் நலம் நாடக்கூடியது என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போது நபிகளாரின் தோழர்கள் சிலர் யாருக்கு நலம் நாட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பட்டியலிலே பொதுமக்களையும் இணைத்து சொன்னார்கள். இந்த பொன்னான நபிமொழியிலிருந்து பொதுமக்களுக்கு நலம் நாடக்கூடிய சமூக அக்கறையாளர்களைத்தான் இஸ்லாம் உருவாக்குகிறது என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமது உயிரை விட மேலாக நாம் மதிக்கக்கூடிய அந்த நபி அவர்களிடத்தில் சமூக அக்கறை அளவு கடந்து இருந்ததை நாம் எல்லாம் அறிவோம். அதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலும் வர்ணித்து கூறுகின்றான். உங்களிடம் உங்களை சார்ந்த தூதர் வந்துவிட்டார், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு பாரமாக இருக்கிறது. உங்கள் மீது அதிகமான அக்கறை உள்ளவராக அவர் இருக்கிறார். நம்பிக்கை கொண்டோரிடத்தில் பேரன்பும் இரக்கமும் உடையவர் இந்த நபி என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சூரா தௌபாவிலே நபியை புகழ்ந்து அவருடைய குணாதிசயங்களை பொதுமக்களுக்காக உம்மத்துக்காக மற்றவர்களுக்காக அவர்கள் வாழக்கூடியவர் என்பதை மிகச் சிறப்பாக அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். கூறப்பட்ட இந்த வசனத்தை பிரதிபலிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் பல சம்பவங்கள் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை மட்டும் நாம் குறிப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன். அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிக கடுமையானது அகபா தாயிஃப் உடைய நாளில் சந்தித்த துன்பம்தான். ஏனென்றால் அன்று நான் இறைவனை ஏற்றுக்கொள்ளும்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தாயிஃப் நகர தலைவர்களிடத்திலே எடுத்துரைத்தேன். அப்பொழுது எனக்கு நான் விரும்பியபடி பதிலளிக்கப்படவில்லை. எனவே நான் கவலையுடன் திரும்பி நடந்தேன். அங்கு சொல்லனா துன்பங்கள் என் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டன. கல்லால் சில பேர் அடித்தார்கள், சொல்லால் பல பேர் வதைத்தார்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடம் வரும் வரையிலே நான் சுய உணர்வுக்கே வரவில்லை. அப்படி ஒரு கவலையில் ஆழ்ந்துவிட்டேன். அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை நான் உயர்த்தினேன். அப்போது வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டுக் கொண்டிருந்தது. நான் கூர்ந்து கவனித்த போது அதிலே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, உங்கள் சமுதாயத்தாரிடம் நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான். அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக மலைகளுக்கு உண்டான வானவரை அல்லாஹு தஆலா உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து என் மீது சலாம் சொல்லி, பிறகு, நபியே, நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம். இந்த நகரத்தின் இரண்டு பக்கங்களிலும் உள்ள இந்த இரண்டு மலைகளையும் அவர்களின் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினாலும் சரி, உங்கள் கட்டளைகளை நான் அப்படியே செயல்படுத்த காத்திருக்கிறேன் என்று கூறினார். உடனே அன்பே உருவான அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேண்டாம், இருந்தாலும் இந்த நகரத்து மக்களுடைய சந்ததிகளில் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சம்பவத்தில் தனது சுயநினைவை இழக்கும் அளவிற்கு கடுமையாக பாதிப்பிற்கு உள்ளான போதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக இறைவன் தன்னுடைய மலக்குமார்களை அனுப்பி ஒரு நிவாரணம் அளிப்பதற்காக அந்த கூட்டத்தாரின் முடிவை நபியின் கைவசம் ஒப்படைத்து மலைகளை நிர்வகிக்கும் மாணவர்களை அனுப்பி அவர்களை தண்டிப்பதற்கு இறைவன் முடிவெடுத்த போது கூட அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மீது, சமூகம் மீது அக்கறை கொண்டவர்களாக ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு பார்வையோடு அவர்களின் சந்ததிகள் ஏகத்துவ காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக நல சிந்தனையோடு யோசித்தார்கள். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூக அக்கறையினுடைய வெளிப்பாடுதான் இன்று தாயிஃப் நகர மக்கள் தௌஹீத் நகரமாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதே சமூக அக்கறை இன்றைய காலத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய ஊர்களிலும் ஒவ்வொருவருடைய நாடுகளிலும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் வெளிப்பட்டால் இந்த உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் ஏகத்துவ முழக்கம், இன்பகரமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். எனவே உங்களுக்கும் எனக்கும் நம்மோடு வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் அடுத்தவர்களை பற்றிய அக்கறையும் சிந்தனையும் சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற மனப்பான்மையும் இருக்க வேண்டும். அதனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

ரஞ்சித் ரோஷினி மற்றும் குழுவினர் கொண்டு வந்த பாடலை தான் கேட்டிருந்தோம். விறுவிறுப்பான பாடல் அந்த பாடல். சரி, நிகழ்ச்சியில வந்து அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னதான், தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி முதல் நாள்ங்க. நிறைய பேர் சைவமா இருப்பீங்க, நிறைய பேர் கோவிலுக்கு போயிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்துல இந்த தெளிவு நிச்சயமா நமக்கு ரொம்ப தேவைதான். ஆடி மாசத்துடைய முதல் நாள் இந்த மாதத்தை பற்றியும் இந்த ஒரு ஆடி மாத சிறப்பை பற்றியும் நாம பேச போறோம். அதனால நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இதை பத்தி எல்லாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ பக்தி பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது திரைப்படத்துல வந்து ரொம்ப குறைவான பாடல்கள் தாங்க இருக்கும். ஆனா மனசுல நிக்கிற மாதிரியான நிறைய பாடல்கள் காலப்போக்கில் வந்து இருந்துகிட்டேதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அரண்மனை அப்படின்ற திரைப்படத்தில் வெளிவந்த பாடலை அடுத்ததாக நாம நிகழ்ச்சியில் கேட்கலாம். வாங்க, இதுவோ உங்களுக்காக.

எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

அடுத்ததான் அந்த பாடலை தான் கேட்க போறோம். ஆனா அதற்கு முன்னாடி என்ன கதை அப்படின்றத சொல்லிடுறேன். மலரும் நினைவுகள்ல இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரமுகரின் தேர்வு பாடலை தான் நாம நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா டத்து சரவணன் அப்படின்ற ஒரு பிரமுகர் தான் பேச போறாரு. அவருடைய அனுபவங்கள், அவர் செய்த நல்ல விஷயங்கள், இந்த வருடங்கள்ல, இத்தனை வருடங்கள்ல, இத்தனை ஆண்டுகள்ல அவர் சேமித்த நிறைய நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாரு. அதனால தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்போ வாங்க மக்கரீனா பாடல் கேட்டு வரலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இப்போ வரைக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு
0: வந்து முன்னேற்பாடுல திருட்டு வேலை தானே. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க சக்தி.
1: எனக்கு எல்லாரோட வந்து பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து வந்து சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு மாசமா தூக்கம் கெட்டதுதான் மிச்சம்.
2: சரி, திங்கட்கிழமை எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக போறாங்க? எல்லாம் முடிய ஒரு 5-6
1: செமி ஃபைனல் முடிச்சதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளனியா தூங்கி வெள்ளனியா எழுச்சிடறோம், கேம் முடிச்சோன்னா அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடறோம். கண்டிப்பா போயிருவாங்க.

0: எழுந்திருச்சு பாக்க விடுறோம்னு
1: சண்டே ஃபைனல்ல
2: தான் சொல்லுது. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
0: சரி சக்தி, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, நீங்க எப்படி?
1: அவங்க போனா நம்மள போய் தானே ஆகணும், நம்ம தானே முட்டிட்டு அதுக்கு பிறகுதான் போகணும்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

சிவசங்கரி கணபதி. நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து தாங்கு திறனை வெளிப்படுத்தி வருகிறது. நிலைத்தன்மையற்ற புவி அரசியல், வர்த்தக விநியோக சங்கிலி தடைகள் நிலவினாலும் மலேசியா அந்நிலையை அடைந்துள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். 2026 காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.8 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மடானி அரசாங்கத்தின் கொள்கைகளும் உருமாற்றமும் அதற்கு ஆதரவாக உள்ளதாகவும் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அமெரிக்கா ஈரான் நெருக்கடியை அரசாங்கம் தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. நாட்டில் எண்ணெய் விநியோகம் சீராக இருப்பதையும் அந்த நெருக்கடியால் மக்கள் பொருளாதார மீதான தாக்கத்தை குறைக்கவும் அந்நடவடிக்கை அவசியமாவதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் காமில் அப்துல் முனிம் கூறினார். அமெரிக்கா ஈரான் மோதலை தொடர்ந்து இன்று உலக எண்ணெய் விலை ஏற்றம் கண்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பெல்ஜியத்தில் ஜூனிலும் ஜூலை தொடக்கத்திலும் ஏற்பட்ட வெப்ப அலையின்போது சுமார் 2000 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இதற்கு முன் அறிவிக்கப்பட்ட 1747 மரண எண்ணிக்கையை விட இது 48 விழுக்காடு அதிகம் என பல்கா செய்தி வெளியிட்டது. கடும் பாதிப்புக்குள்ளான வட்டாரமாக வலோனியாவும் அதற்கடுத்து பிரசல்ஸும் பிளண்டர்ஸும் உள்ளன. நைஜீரியா தென்னாப்பிரிக்காவிலிருந்து அதன் குடிமக்கள் வெளியேற்ற நடைமுறையை நிறைவு செய்துள்ளது. ஜூன் 10 முதல் இம்மாதம் 15 வரை சுமார் 1500 பேர் தாயகம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக நைஜீரிய வெளியுறவு அமைச்சு கூறியது. இவ்வேளை தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் நெருக்குதலை தொடர்ந்து கானா, மலாவி, மொசாம்பிக், உகாண்டா, ஜிம்பாப்வே ஆகியும் அவற்றின் குடிமக்களை அந்நாட்டிலிருந்து வெளியேற்றி வருகின்றன. விளையாட்டு, ஜப்பான் பொது பூப்பந்து போட்டி. தேசிய ஆடவர் இணையினர் கோசி ஃபெய் நோர் இசுடின் ரும்சானி அரையிறுதிக்கு முன்னேறினர். காலிறுதியில் அவர்கள் அமெரிக்காவின் சென் ஜீயி பிரஸ்லி ஸ்மித் இணையை 21-18, 15-21, 21-13 என்ற செட்களில் வென்றனர். தேசிய இணையினர் அரையிறுதியில் உலகின் முதல்நிலை இணையான தென்கொரியாவின் கிம் வான் ஹோ சியோசியோங் சேயுடன் களம் காண்பர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் நாங்கள் நிகழ்ச்சியில் சொன்னது போல, செய்திகளுக்கு முன்னதாக சொன்னது போல, இன்றைய தேடலும் தெளிவும் அங்கத்தில் நாம வந்து ஆடி மாத சிறப்பை பற்றி தான் பேச போறோம். அதை பற்றி பேச மலேசிய சைவ நற்பணிக் கழக தலைவர் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா இன்றைக்கு அப்படியே மங்களகரமா மஞ்சள் ஆடியில வந்திருக்கீங்க, டிக்டாக் நேரலையில பாக்கலாம்.
1: வணக்கம் அஸ்வினி.
0: சரிங்க ஐயா, இன்றைக்கு வந்து ஆடி மாத சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆடி மாதம்னு சொன்னாலே பொதுவாகவே எல்லாரும் சைவமா இருப்பாங்க, அம்மனுக்கு கும்பிடணும்னு சொல்வாங்க, கோவிலுக்கு போவாங்க. ஆனா இதை தவிர்த்து இதற்குள்ள நிறைய அர்த்தங்களும் நிறைய நினைவுகளும் இருக்கும் இல்லையா? இதை பத்தி இன்றைக்கு தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப ஆவலா இருக்கோம் நாங்க. ஆடி மாதத்துடைய சிறப்பு உண்மையாக என்ன? ஏன் வந்து அம்மை வழிபாட்டோடு அதை தொடர்பு படுத்துறாங்கன்னு சொல்ல முடியுங்களா தொடக்கமா?
1: இந்த ஆடி மாதம் ஏன் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆடி மாதத்துல அருமையான சில விழாக்கள் வருகின்றன. ஒன்றாவது நேற்று ஆரம்பிச்சிருச்சு ஆடி மாதம்.
0: சரி,
1: இப்ப ஆடி வெள்ளி ஆடி வெள்ளின்றாங்க. இப்ப ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மைக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யப்படும். அது ஏன் நம்ம பிறகு பேச போறோம். அப்ப ஆடி வெள்ளி என்கின்ற ஒரு விழா இருக்கின்றது ஆடி மாதத்துல. ஒன்று பிறகு ஆடி பெருக்கு இல்ல ஆடி பதினெட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, இதுவும் இந்த ஆடி மாதத்தில் தான் வருகின்றது. ரெண்டாவது விழா வாச்சிங்களா? மூன்றாவது விழா பாத்தீங்கன்னா ஆடி சுவாதி என்கின்ற இன்னொரு விழா வரும். மூன்றாச்சிங்களா? நான்காவது ஆடி அமாவாசைன்னு வரும். இறுதிய ஆடி பூரம்னு வரும். பாருங்க, இப்ப இதுலயே ஐந்து விழாக்களை நம்ம சொல்லிட்டோம். விழாக்களுக்கும் கொண்டாட்டத்துக்கும் வேறுபாடு இருக்கின்றது. அந்த திருவிழா நம்ம சொல்லுவோம், அதாவது இறைவனுக்கு செய்வதை, இறைவனுக்கு கொண்டாடப்படுவதை திருவிழா என்று சொல்லுவோம். இப்ப இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா ஐந்து வகையான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அவை அனைத்தும் அம்மையோடு தொடர்புபடுத்தி சொல்லப்படுகின்றது இல்லைங்களா? அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல திருமணம்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு தப்பும் வராது. இந்த ஆடி மாதம் முழுக்க வழிபாட்டுக்குரிய மாதமாக ஒதுக்கி வச்சிட்டதுனால வீட்டு நிகழ்ச்சிகள் எதுவும் இதுல செய்ய மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு நீங்க கேட்க மறந்துட்டீங்க அஸ்வினி,
0: குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா?
1: ஆடி மாதத்துல புதிதா திருமணம் பண்ண பெண்கள் எல்லாம் கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டுருவாங்க.
0: ஓ ஆமா, ஒரு மாதத்திற்கு
1: இல்லைங்களா? ஏன்னா ஆடி மாதம் நம்ம பிறகு பேச போறோம். ஆடி மாதத்துல இணையர்கள் கூடினால் சித்திரையில் குழந்தை பிறக்கும்னுவாங்க. அந்த குழந்தை வந்து வெப்பமான சூழ்நிலையில பிறக்குது என்று சொன்னால் அதற்கு அந்த நோய் வரக்கூடிய காலகட்டம், அதனால ஏற்புடையதா இருக்காதுங்கிறதுனால பெண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு வச்சிருவாங்க. ஆடி மாதத்துல கொண்டு போய் அம்மா வீட்டுல விட்டுறது.
0: அது மட்டும் இல்லாம உலகா சாமி கும்பிடுங்க அப்படின்னு சேர்த்து
1: சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏன் அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆடி மாதம் ஏன் சிறப்பு? நம்ம சொல்லிட்டோம் நிறைய திருவிழாக்கள் இருக்கின்றன அப்படி சொல்லிட்டோம். இந்த ஆடி மாதத்துல அதை ஏன் அம்மையோடு தொடர்புபடுத்திருக்காங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல குறிப்பா மாரியம்மன்ங்கிற கடவுளுக்கு, ஒரு பெண் தெய்வத்துக்கு தான் நாம வந்து பெரும்பாலும் வழிபாடு செய்யக்கூடியதான். இப்ப பின்னால பிற்காலத்துல வந்து துர்க்கைக்கு இன்னமே லட்சுமிக்கு இப்படி எல்லாம் வழிபாடு செய்யறது இருக்கின்றது. ஏன் மாரியம்மா அப்படின்னா, தமிழருடைய வாழ்வியலோடு மிகவும் நெருக்கமாக அவருடைய வாழ்வாதாரத்தோடு தொடர்பும் வாழ்க்கை முறையும் தொடர்பு உடைய ஒரு விழாவாக இருப்பது இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய விழா. நீங்க தோட்டப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா திருவிழா வந்து இந்த ஆடி மாதத்துலாம் வைப்பாங்க. மாரியம்மன் திருவிழா, மாரியம்மன் திருவிழான்னு வைப்பாங்க. அப்ப அந்த பெயர்லயே நீங்க பாத்தீங்கன்னா மாரியம்மன் அப்படின்னா உள்ளபடியே இது மரபு வழிபாட்டை சேர்ந்தது. மரபு வழிபாடுனா என்னன்னா, நாட்டார் வழிபாடுன்னு சொல்றது, கிராமத்து வழிபாடுன்னு சொல்றது. மாரி என்றால் மழை என்று பொருள். அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், குறிப்பா நம்ம வந்து உழவு தொழில் சார்ந்திருக்கின்றவர்கள் இல்ல தென்னாட்டவர்கள், அவர்கள் மழையை கடவுளாக வழிபட்டிருக்கிற பெண் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள். இப்ப மழைக்கு மாரின்னு பேரு தமிழ்ல.
0: சரி,
1: முத்து முத்தா பெய்ததுன்னா முத்து மாரியம்மன். நம்ம கூட இப்ப பங்சார்ல முத்து மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, நம்ம பந்தாயில இருக்கு இல்லைங்களா,
0: நடக்கிற தூரத்துல தான்.
1: ஆமா, அது முத்து மாரியம்மன். கருமேகம் திரண்டு மழை பெய்தால் கருமாரியம்மன் இல்லைங்களா? அப்போ மழையைத்தான் நம் முன்னவர்கள், இந்த குறிப்பா மரபு வழிபாட்டில் இருக்கின்ற தமிழர்கள் கடவுளாக வழிபட்டிருக்கின்றார்கள், பெண் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள். மாரியம்மா எங்கள் மாரியம்மா என்று மழையை நம்பி வாழ்கின்ற மக்களாக இருந்ததுனால மழையை பெண் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த ஆடி மாதத்துல இந்த மாரியம்மனுக்கு இவ்வளவு சிறப்பு வருதுன்னு நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? ஏனென்று சொன்னால், இப்போ என்ன மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் ஆடி நடந்து கொண்டிருக்கின்றது, அடுத்து ஆவணி வரப்போகின்றது. இதற்கு முன்னால ஆணி இருந்தது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான வெயில் காலகட்டத்தில் இருந்து அடுத்து மழை பெய்ய போகக்கூடிய ஒரு பருவ காலத்தை நம் முன்னோர்கள் எதிர்நோக்கக்கூடிய காலம். குறிப்பா தமிழ்நாட்டில், இப்ப நம்ம மலேசியாவில் பருவம்லாம் இல்லை, இப்போ மழைக்காலம் தொடங்க போகுது. இப்படி மழைக்காலம் தொடங்க போகின்ற காலகட்டத்தில் என்ன ஏற்படும் சொன்னா, காய்ச்சல் ஏற்படுமா, அம்மை வருமா, வயிற்றுப்போக்கு வருமா, இப்படிலாம் நோய் ஏற்படக்கூடிய ஒரு காலம். இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா காற்று பலமாக வீசுமா, அதனால தான் ஆடி அடிகோலாதே கூணி குடி போகாதேன்னுவாங்க. அப்படின்னா ஆடி மாதத்தில் போய் நீங்கள் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு தூண்லாம் நட்டு
0: வச்சிங்கன்னா
1: காற்று அடித்து எல்லாத்தையும் தள்ளிடுமா. அதனால் ஆடி பட்டம்லாம் கூட சொல்லுவாங்க, அப்போ போய் பட்டம்லாம் விட்டிங்கன்னு வச்சிங்க, பட்டம்லாம் விட முடியாது, ஆனால் பலமான காற்று பட்டம் விடுவதற்கும் காற்று இருக்கும்போது தானே பட்டம் விட முடியும், அப்படியும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆடி பட்டம்னு. அப்புறம் ஆடி பார்த்து விதைக்கணும்னுவாங்க. அப்போ இதெல்லாம் எதை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த பருவ சூழ்நிலையை வைத்து நம்முடைய மக்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எந்த வகையிலும் தீங்கு ஏற்பட்டு விடக்கூடாது. ஒன்று நோய் தாக்கமோ அல்லது மற்றொன்று என்ன ரொம்ப முதன்மையான ஒன்றுன்னா, இந்த வெப்ப சூழ்நிலை அடுத்து கண்டிப்பாக மழை பெய்ய வேண்டும். மழை வேணும், ஆனால் அந்த இடைப்பட்ட ஒரு மாற்ற சூழல் இருக்கு இல்லைங்களா, வெயிலிருந்து மழைக்கு மாறுகின்றது இருந்த இடைக்காலம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் பல்வேறு நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதிலிருந்து எங்களை காப்பாற்றி மழையை தருவாயே மாரியம்மா அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க. இந்த ஆடி மாதம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு வழிபாடு. அதனால தான் தோட்டப்புறங்களாக நம்ம வெள்ளைக்காரர்கள் நம்மளை தமிழர்களை இங்கே தோட்டப்புறங்களுக்கு வேலை செய்வதற்கு அழைத்து வந்த பிறகு அவங்க அங்கேருந்த மாரியம்மனை என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே கொண்டு வந்து மலேசியாவில் தோட்டப்புறங்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாரியம்மன் கோயில் தான். நீங்கள் பாருங்கள், கோலாலம்பூர் நடு கோலாலம்பூர்லேயே மாரியம்மன் கோயில் இருக்க இல்லைங்களா, பெரும்பாலான கோயில்கள் மாரியம்மன் கோயில்களாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அத்தகைய பின்னணியிலிருந்து தமிழர்கள் பல அடுக்குமுறையில் வந்திருக்கின்றார்கள், வணிகம் செய்ய மலேசியாவுக்கு வந்திருக்கின்றார்கள், ஆட்சி செய்கின்ற ராஜேந்திர சோழன் வந்திருக்கின்றார் இல்லைங்களா, அடுத்து கூலியாக வந்தவர்களும் இருக்கின்றார்கள். அப்படி பெரும்பாலும் இந்த மாரியம்மன் கோயில் கட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேளாண்மை அல்லது பயிர் தொழிலோடு தொடர்புடையவர்கள் தான். இங்கு வந்து அங்கு எப்படி வாழ்ந்தாங்களோ அதே அந்த பண்பாடு பழக்க வழக்கங்கள் இங்கும் நம்ம இங்கே பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அங்கு சித்திரையில் குழந்தை பிறக்கும்னு எப்படி கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டாங்களோ, அதே போல் மலேசியாவில் சித்திரையில் குழந்தை பிறந்தா ஒன்றும் வெயில் காலம் கிடையாது, ஆனாலும் அந்த தொன்று தொட்டு அந்த வழக்கம் இருக்கின்றது இல்லைங்களா. அதனால மலேசியாவுக்கு வந்த பிறகும் கூட இந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்கின்றார்களே, அந்த தொப்புள் கொடி உறவினுடைய பழக்கத்தின் அடிப்படையில், இல்லடா தம்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா அம்மா வீட்டில் அப்படின்னு, அது ஊர்லப்பா அப்படின்னு, இல்லைப்பா அது நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் சோ மூச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லைங்களா. அப்போ நாம் அதான் சொல்கிறோம், நாம் இங்கே புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கூட நம்முடைய பண்பாடு நம்முடைய பழக்க வழக்கங்கள் இன்னும் தமிழ்நாட்டை சார்ந்தே இருக்கின்றது இல்லைங்களா. பெரும்பாலும் நம்முடைய விழாக்கள் நம்பிக்கைகள் பண்பாடுகள் இவையெல்லாம் அதை சார்ந்தே இருக்கின்றன. அதை ஒட்டிதான் இந்த ஆடி மாதம் என்பது அம்மைக்குரிய மாதமாக சொல்லப்படுகின்றது. இன்னும் நாம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.
0: நிச்சயமா ஐயா, மாரியம்மன் அப்படின்றதற்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கீங்க, நிறைய பேருக்கு இது நிச்சயமா புதிய தகவலா இருந்திருக்கும். இப்போ மாரியம்மன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு பாடலை நம்ம கேட்காம இருந்திருக்கவே முடியாது. ஆடி மாதத்துல வந்த பாடலை கேட்டு
1: கேட்போம்.

0: எஸ்எம்எல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேடலும் தெளிவும் அங்கத்தில் ஆடி மாத சிறப்பை பற்றி பேசிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, இன்றைக்கு ஆடி மாத சிறப்பை பற்றி பேசியிருந்தோம். மாரியம்மன் யாரு, ஏன் அந்த வழிபாடு செய்யறோம் அப்படின்னு பேசியிருந்தோம். இப்ப மாரியம்மனை பற்றி நீங்க சொல்லும் போது அவங்க ஒரு தமிழ் கடவுளா இருக்காங்க, ஆனா இப்ப சமஸ்கிருத மந்திரத்தை தான் அதிகமா அவங்களுக்கு சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். உண்மையாவே என்ன மந்திரம் சொல்லலாம், இதற்குன்னு தமிழ் மந்திரங்கள் எதுவும் இருக்குதுங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா இருக்குங்க அஸ்வினி, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மாரியம்மனுக்கு இப்ப சமஸ்கிருதம் தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பல இடத்துல அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஏதோ பிள்ளை சொல்லுதுன்னு அவங்களும்.
1: மாரியம்மன் தாலாட்டுன்னு இருக்குங்க அஸ்வினி. தமிழ்ல மாரியம்மன் தாலாட்டு இருக்குன்றது, முந்தையெல்லாம் கிராமப்புறங்கள்ல சாதாரண நம்மை போன்றவர்கள் அந்த குருமார்கள் இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா மாரியம்மன் பூசாரின்னு நம்ம சொல்றது.
0: சரி,
1: அவங்க என்ன பண்ணுவாங்க, மாரியம்மன் தாலாட்டு. பெண்களுக்கெல்லாம் மாரியம்மன் தாலாட்டு தெரியுங்க, அந்த வாயிலே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி தாலாட்டுதல் அப்படின்னாலே தாள்னா நாக்கு.
0: சரி,
1: வாங்க பாருங்க.
0: ஆமா, உலவை.
1: ஆமா, உலவை. இன்னும் இந்த அதைத்தான் தாளாட்டுன்னு சொல்ற. தாளாட்டுன்னா நாக்கு வந்து ஆட்டி பாடுகின்ற ஒரு அருமையான கலை.
0: சரி,
1: இந்த மாரியம்மன் திருவிழாக்கள்ல நம்ம பெண்கள் இதெல்லாம் செய்திருக்காங்க, கும்மி அடித்திருக்கின்றார்கள், கோலாட்டம் ஆடி இருக்கின்றார்கள், இதெல்லாம் இந்த திருவிழாவில் நடக்கும் முந்தி. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டோம், மாரியம்மனை கொஞ்சம் வேற மாதிரி நகர்த்திட்டு போயிட்டோம். மாரியம்மன் இப்ப வந்து ஒருவேளை தோட்டப்புறங்கள்லாம் இல்லாம போயிட்டதுனால மாரியம்மன் இப்ப நவீனமா ஆயிட்டாங்களோ அப்படின்னு தெரியல. அது ஒண்ணும் இல்லைங்க அஸ்வினி, இந்த கிராமிய வழிபாடாக இருந்த பச்சை தமிழர்கள் வழிபாடு சொல்லணும். பச்சை தமிழர்கள் பாருங்க, மாரியம்மான்னு ஒரு பாட்டை கேட்கும் போது நம்ம புல்ல அரிக்குது இல்லைங்களா, அதுதான் தமிழருடைய குருதியில ஓடுற பாட்டுங்க இல்லைங்களா.
0: சரி,
1: அப்படி இந்த மாரியம்மனை கொண்டு போய் வைதிக வழிபாட்டுல கொண்டு சேர்த்துட்ட பிறகு இந்த மாரியம்மனை துர்க்கை, அடுத்து இன்னும் காளி, இன்னும் மற்ற சக்தியினுடைய வடிவங்கள் எல்லாம் கொண்டு போய் வைதீக வழிபாட்டை சேர்ந்த உடனே அந்த வழிபாட்டு வைதீக வழிபாட்டில் இருக்கின்ற சமஸ்கிருத மந்திரங்களை மாரியம்மனுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இன்றைக்கு மாரியம்மன் என்ன பண்ணிட்டாங்க, சமஸ்கிருத மந்திரங்களோடு இருக்கின்றார்கள் இல்லைங்களா. நமக்கு தமிழ்ல அபிராமி அந்தாதி எல்லாம் இருக்கின்றது, இருப்பினும் மாரியம்மனுக்குன்னே தனியாக இருப்பது மாரியம்மன் தாலாட்டு. இப்படிலாம் இருக்கு. இன்றைக்கு இந்த வயதான அம்மாக்கள் எல்லாம் நம்ம கேட்டோமா, அவங்க முந்தி காலத்துல பாடுவாங்க. இப்போ ஒரு காலம் தாண்டி போயிட்டதுனால இன்றைக்கு மாரியம்மன் தாலாட்டு செல்கின்றவர் இருப்பார்கள், ஆனால் பெரிதாக கோயில்ல அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு இந்த வடமொழி மந்திரங்கள்லாம் வந்து இடம் கொண்ட பிறகு அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அப்போ மாரியம்மன் எப்போதும் தமிழச்சி தான்,
0: தமிழச்சி,
1: சுத்தமான தமிழச்சி. நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட மரபு வழிபாட்டு தெய்வம் இல்லைங்களா. இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்கின்ற அந்த மக்கள் பின்பற்றிய ஒரு மரபு வழிபாடு, மெய்யல் வழிபாடு இருக்கின்றது. இருப்பினும் இந்த ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது இந்த மரபு சார்ந்து அமைந்திருக்கின்றது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.
0: நிச்சயமா ஐயா, நிச்சயமா. இப்போ ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஆடி மாதம்னாலே தெரிஞ்ச விஷயம் ஆடி வெள்ளி தான். ஆடி பெருக்கு தெரியுதோ இல்லையோ, இல்லை மற்ற நாட்கள் தெரியுதோ இல்லையோ, நான் ஆடி வெள்ளியில மட்டும் ஒரு விளக்கு போட்டுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மா விளக்கு, கூழு, இதெல்லாம் வந்து ஆடி மாதத்துல ரொம்ப அதிகமா பார்க்கலாம். எதற்காக மாரியம்மன் திருத்தலங்கள்ல இந்த கூழு அப்படின்றத அதிகமா கொடுக்கறாங்க, ஏன் மா விளக்கு போடுறாங்க, இதை முதல்ல பேசிடலாமா?
1: நல்ல கேள்விங்க. நம்ம சொன்னோம் ஏற்கனவே, இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்த மக்கள் மழையை அம்மனாக வழிபட்டிருக்கின்றார்கள் சொன்னோம்.
0: சரி,
1: இந்த மழை காலத்துல குறிப்பா அம்மை நோய் ஏற்படும், சொன்ன இந்த பருவ மாற்றத்துல அம்மை நோய் ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த அம்மை நோயை தவிர்ப்பதற்கு ரொம்ப முதன்மையான மருந்து என்னன்னா வேப்பிலை, கூழ், மாவு. இது மூன்று.
0: சரி,
1: இந்த வேப்பிலை உங்களுக்கு தெரியும், மாரியம்மன்னாலே
0: வேப்பிலைதான்,
1: அதனாலதான் வேப்பிலை மாரியம்மன்லாம் கூட கோயில் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அம்மை நோய், இந்த வேப்பிலை என்பது குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று இல்லைங்களா, அதனால அம்மையினுடைய மாரியம்மனுடைய மடியில் அந்த வேப்பிலையை கொண்டு வந்து வைத்து விட்டு பிறகு அதன் மூலம் பற்று போடுதல் பாத்தீங்கன்னா, அந்த அதை அரைச்சி பற்று போடுவாங்க, நெத்திலாம் போடுவாங்க. அடுத்து வேப்பிலை படுக்கை செய்வாங்க, மஞ்சள் நீர்ல வேப்பிலை போட்டு குளியாட்டுவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு பூரா குளிர்ச்சி ஆக வேண்டும் என்று சொல்லி வீட்டுல தொங்க விட்டுருப்பாங்க. வாசல்ல கூட சில வேளையில வேப்பிலை தொங்க விட்டுருந்தாங்களா ஆளுங்களுக்கு தெரியும், அந்த வீட்டுல அம்மை கண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அம்மையே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மாரியம்மா மாரியம்மான்ட்டாங்க. அம்மை நோயை அது அம்மை நோய். அம்மை நோயை போக்கக்கூடிய மருந்தாக இருப்பது என்ன அப்படின்னு
0: சொன்னா,
1: வேப்பிலை ஒன்று. அடுத்து மழை. மழை வந்து பெய்து அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்தினால் வெப்பம் நீங்கி உடல்ல அம்மை நோய் குறையுங்கிறதுனால என்ன பண்ணாங்க, மாரியம்மனை கும்பிட்டாங்க. அப்ப மாரியம்மனை கும்பிட்டு அடுத்து உடல் நலக்கூறு. உடல் நலக்கூறு என்னன்னா, இந்த கூழ் இருக்கு பாத்தீங்களா, அது உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அத பாத்தீங்கன்னா கேழ்வரகு அல்லது கம்பு, அதோட சேர்த்து தயிர் இல்லைங்களா, வெங்காயம், இதெல்லாம் ரொம்ப அருமையான உணவு. அது எல்லோருக்கும் கொடுத்திருக்காங்க, போற வரவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது வந்து அந்த ஊருக்கு அம்மையினை ஒரு ஆளுக்கு ஏற்பட்டாங்க அஸ்வினி, எல்லோருக்கும் ஏற்பட்டுரும். அப்ப அதனால ஊரையே கூப்பிட்டு கூழ் ஊத்திருக்காங்க. ஏழை பணக்காரர் நோய் வந்தா ஏழை பணக்காரன்னு கேட்டு வருங்களா அஸ்வினி?
0: நிச்சயமா.
1: அப்ப அந்த ஊரு, இப்ப நம்ம கூட இடையில நம்ம கோவிட்லாம் வந்தது, அப்ப எப்படி எல்லோரையும் அந்த எல்லோரையும் அதுக்கு அதுல இருந்து தாக்கப்படுவாருன்னு எல்லோரும் எச்சரிக்கையா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது போல அந்த ஊரையே காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஊருக்கே கூழ் ஊத்துறது. அது எப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு கூழ் ஊத்துறது.
0: சரி.
1: அப்புறம் இன்னும் உடலுக்கு ஊட்டம் தரக்கூடிய உணவு என்னன்னா, அந்த மாவிளக்கு. அந்த மாவு பார்த்தீங்கன்னா பச்சரிசி வெல்லம், அதுக்கு மேலே நெய், தூய்மையான நெய், இதை போட்டு பிசைஞ்சு மாவிளக்கு செய்து அதில் திரியேற்றி கொண்டு போய் அம்மனுக்கு வழிபாடு பண்ணி, தாயே உன்னுடைய திருவருளால் இல்லைங்களா, மழை நன்றாக பெய்ய வேண்டும், ஊர் குளிர்ச்சி அடைய வேண்டும், யாருக்கும் நோய் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மையினுடைய திருவருளா அந்த விளக்கு ஏற்றின பிறகு அந்த விளக்கை நீக்கிட்டு அந்த நெய்யோடு இருக்கின்ற அந்த மாவை பிசைஞ்சு எல்லாருக்கும் திருவமுதா கொடுப்பாங்க.
0: அது பிரசாதமா சாப்பிடுவாங்க.
1: ஆமா, திருவமுதா கொடுப்பாங்க எல்லோருக்கும். அப்ப எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அது உடலுக்கு ஊட்டம் தருவது, அம்மை நோயை எதிர்ப்பது, உடலை குளிர்ச்சி ஆக்குவது. அப்போ பாருங்க, மாவிளக்கு முந்தி பார்த்தீங்கன்னா, அது சாதாரண நம்ம பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு போடணும், மாவிளக்கு போடணும், மாவிளக்கு போடணுன்னுவாங்க. வெள்ளிக்கிழமை மாவிளக்கு போடணும் அப்படின்வாங்க. என்னன்னு சொன்னால், ஊர் மக்களே கூடிய அந்த நோயை எதிர்ப்பதற்கு, அது நடைபெறாமல் இருப்பதற்கு அம்மனை வழிபட்டு, மாரியம்மனை வழிபட்டு மழை பெய்ய வேண்டும், ஊர் நலம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். அதனால தான் ஆடி வெள்ளி சிறப்பு.
0: சரி.
1: கொஞ்சம் பேர் வந்து ஆடி முதல் வெள்ளி மட்டும் அப்படின்ருவாங்க, அப்படி இல்லை. இந்த நான்கு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லாரும் போய் என்ன செய்வாங்க, கோயிலில் கண்டிப்பாக கூடணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஊர் மக்களே திரண்டு போய் அங்கே அம்மனை வழிபட்டு, அம்மா தாயே உன்னுடைய திருவருளால் இந்த ஊர் காக்கப்பட வேண்டும், கிராமம் காக்கப்பட வேண்டும், மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதுதான் ஆடி வெள்ளின்னு வந்துச்சு
0: பாருங்க.
1: அப்புறம் அப்போ நம்ம சிந்திக்க கூடும், திங்கக்கிழமை போய் நம்ம மாவிளக்கு போட்டா ஏதாவது
0: பயன்
1: கண்டிப்பா கிடைக்குங்க அஸ்வினி, இல்லைங்களா?
0: அன்றாடமும் போடலாம், வெள்ளிக்கிழமை போடலாம். ஆனா அது வந்து உடல் நலத்திற்காக சாப்பிட்டிருக்காங்க.
1: அப்படி நம்ம ஆடி மாதத்து வெள்ளி சிறப்புன்னா நீங்க, ஓ வெள்ளிக்கிழமை போல் தவறாம போயிடணும் போல தெரியுது அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக ஆடி வெள்ளி என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அது பின்னால பிறகு சோதிட அடிப்படையில அவங்க இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கு சிறப்பு இருக்கின்றது அப்படி இப்படின்னு கோள்கள் அடிப்படையெல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த காலத்து மக்கள் எங்கெங்க அஸ்வினி கோள்கள்லாம் போய் பார்த்தாங்க? நம்ம உங்க தாத்தா பாட்டி, நம்ம எங்க தாத்தா பாட்டி எல்லாம் முணுக்குனா இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு விளக்கு கொளுத்துனா கூட, எப்ப விளக்கு கொளுத்துனா எத்தனை மணிக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கா கெட்ட நேரம், பொங்கல் வைக்க கூடது ஆளுங்க இப்போ வந்து என் நல்ல நேரம் கெட்ட நேரம்
0: பார்த்துருக்க.
1: எங்க பாட்டிலாம் அந்த காலத்துல சூரியன் எழுந்து பார்த்தோன்னா உடனே பொங்கல் வச்சிட வேண்டியதாங்க அஸ்வினி. இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கைத்திறன் பேச்சு எடுத்துட்டு எத்தனை மணிக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போல இப்ப எத்தனை மணிக்கு விளக்கு ஏத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆளுங்க.
0: இயற்கையை வழிபட்ட
1: சொல்லுங்க அஸ்வினி, இயற்கையோடு வாழ்ந்த தமிழர்கள் இன்றைக்கு இயந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிலாம் நம்ம பெரியவங்க எப்படிலாம் விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க. அந்த ஊர் மக்களை காக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றுமை பாருங்க, அந்த கடப்பாடு பாருங்க, எல்லோரும் சேர்ந்து வாழ வேணும். நீ கோயிலுக்கு போனா ஏழை பணக்காரன், நீங்க யாரு நாங்க யாரு, காசு கொடுத்தீங்களா காசு கொடுக்காதீங்களா அப்படின்னு தானே யோசிக்கிறோம். எங்க அப்பா கோயில், எங்க தாத்தா கோயில், எங்க குடும்ப கோயில் அப்படின்னு இல்லாம, கோயில் என்பது ஊர் மக்கள் ஒன்று கூடி இல்லைங்களா. நம்ம கோயில்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு எங்க கோயில் ஆளுங்க
0: சொல்றேன்,
1: கண்டிப்பா பாட்டு கேட்க காத்திருப்பாங்க. பாட்டு கேட்டுட்டு மற்றவற்றை பார்க்கலாம்.
0: ஆடி வெள்ளிய பத்தி தொட்டுட்டீங்க, அடுத்ததா பாடல கேட்ட பிறகு நம்ம
2: பேசுறோம். உக்ரமகாலினியே

0: இன்றைய நிகழ்ச்சியில் திருமுறை செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசன் ஐயா அவர்கள் நம்ம பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, ஆடி மாதத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். டிக்டாக் வாயிலாகவும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல ஏன் வந்து குறிப்பிட்டு தீமிதி அதிகமா செய்யறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு ஏதோ குறிப்பிட்ட காரணம் இருக்குதுங்களா?
1: அதாவது நான் சொன்ன வியப்பா இருக்கு உங்களை அஸ்வினி.
0: சரி,
1: தீமிதி என்பது நம்முடையது கிடையாது.
0: என்ன சொல்றீங்க?
1: ஆமா, இந்த தீமிதிங்கிறது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முத முதல்ல தீமிதிச்சது யாருன்னு சொன்னா திரௌபதை அப்படின்னு சொல்லி. திரௌபதைன்னா உங்களுக்கு யாருக்குன்னு தெரியும். மகாபாரதத்துல அவங்க தான் தலைவி இல்லைங்களா? அவங்க பஞ்சபாண்டவர்கள் இந்த கௌரவர்களை வென்ற பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட தூய்மையை நிறுவுவதற்காக அவங்க தான் முதன் முதல்ல என்ன செய்கிறாங்க, தீமிதிக்கிறாங்க. அப்படி தீமிதிச்சவங்க தான் திரௌபதி அம்மன் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டாங்க.
0: சரி,
1: அப்போ திரௌபதி அம்மன் கோயில் வடநாட்டிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா தீமிதிக்கிற வழக்கம் அங்கிருந்து தான் வந்தது. என்ன வியப்புன்னு பார்த்தீங்கன்னா, வடநாட்டில் யாரும் இப்போ தீமிதிக்கிறது இல்லை,
0: நம்ம தமிழர்கள் தான் செய்யறாங்க.
1: திரௌபதி அம்மன் இங்க வந்த பிறகு எப்படி கண்ணகியை நாம ஒரு தெய்வமா பெண் தெய்வமா கும்பிடுறோமோ, இதெல்லாம் மரபு வழிபாடுதான். அதே போல இந்த மகாபாரதத்தில் இடம்பெற்ற திரௌபதி தீமிதிச்சதுனால பின்னால இங்கு தமிழ்நாட்டுக்கு அந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்ட பிறகு அங்கு தீமிதி வழக்கம் என்று ஏற்பட்டது. அந்த தீமிதி வழக்கம் தான் மாரியம்மன் கோயில் ஒட்டி கொண்டது. ரெண்டு பேர் தீமிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, இன்னொருத்தவங்க யார் தெரியுங்களா, சீதா பிராட்டி.
0: சரி,
1: சீதா பிராட்டி நம்ம உங்களுக்கு தெரியும், இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு ராவணன்லாம் அழிஞ்ச பிறகு சீதா பிராட்டி ராவணனுடைய சிறையில் இருந்தாங்க இல்லைங்களா, அவள் அவருடைய தூய்மையை நிறுவ வேண்டும், மக்கள் அதை எதிர்பார்ப்பார்கள் என்று சொல்லி மக்கள் கேட்க ராமன் சீதையை தீமிதிக்க சொன்னார், தீயில இறங்க சொன்னாராம். திரௌபதி தீ மிதித்தார்கள், சீதா பிராட்டி தீயில இறங்கி வெளியே வந்தாங்களாம். அப்ப ரெண்டு பெரிய இதிகாசங்களில் இருந்துதான் நமக்கு இது ஆவியல் அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இது கற்பனை இல்லை. ஆவியல் அறிஞர்கள் தீமிதித்தல் வழக்கம் எப்படி வந்ததுன்னு சொல்லி, இப்ப சீதா பிராட்டியும் அம்மனா பார்க்கறது உண்டு, திரௌபதி அம்மன் சொன்னது போல சீதா பிராட்டியும் அம்மையா பார்ப்பது உண்டு. அந்த வழக்கம் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு தீமிதித்தல் மாரியம்மனுக்கு தீமிதித்தல் என்று நமக்கு வந்துருச்சு. இப்ப ஏன் மாரியம்மனுக்கு தீமிதிக்கிறாங்கன்னு ஒண்ணு வரல இல்லைங்களா, எப்படி திரௌபதியும் சீதா பிராட்டியும் அவங்களுடைய கற்புத்திரத்தை காட்ட வேண்டும், உண்மையாக இருந்தார்கள் என்று உண்மையை காட்ட வேண்டும் என்பது போல நம்மவர்கள் அவர்களுடைய பக்தி திறத்தை மாரியம்மனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக தீயில் இறங்கினார். இதான் தீமிதித்தல். சரிங்களா, மாரியம்மன் கோயில தீமிதித்தல் என்பது இப்படித்தான் வந்தது. அடுத்த கேள்வி சொல்லுங்க அஸ்வினி.
0: அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்துல திருமணம் பண்ணலாமா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க டிக்டாக் நேரலையில அதிகமானோர்.
1: இப்போ ஆடி வெளியில இன்னொரு நிகழ்ச்சி உண்டுங்க அஸ்வினி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண்கள் எல்லாம் கூடி ஒவ்வொரு வெள்ளியும் மங்கள நான் பூசனை அப்படின்னு செய்வாங்க, மாங்கல்ய பூஜைன்னு செய்வாங்க. ஏன் அப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோய் வரும்னு எதிர்பார்த்தாங்களே, அதுல யாரு வீட்டு வீட்டுக்காரன் இறந்து போயிடக்கூடாது, அம்மா தாயே எங்க வீட்டு வீட்டுக்காரன் இறந்து போயிடக்கூடாது, மத்தவங்க வீட்டு வீட்டுக்காரன் இறந்து போனாலும் பரவாயில்ல,
0: அப்படி
1: எல்லாரும் வீட்டு வீட்டுக்காரன் இறந்து போகக்கூடாதுன்னு சொல்லி, அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது, இறப்பு நிகழக்கூடாதுன்னு சொல்லி எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள், கூடி வழிபாடு செய்திருக்கின்றார்கள். எங்களுடைய தாலியை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, பிறகு அந்த பூசனை முடிந்த பிறகு எல்லாருக்கும் தாலி கொடுப்பாங்க, கயிறு மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அப்படின்னா நிலைக்க வேணும்னு. அப்ப என்ன பண்றாங்க, அவர் அவர்களுடைய தாலி அல்லது மங்கள நான் நினைக்க நிலைக்க வேணும்னு வழிபாடு பண்ணிருக்காங்களா, இப்ப சொல்லுங்க திருமணம் பண்ணலாமா
0: பண்ணக்கூடாதான்னு. பதில்
1: கண்டிப்பா திருமணம் பண்ணலாம், ஆனா ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னா, முதல்ல கூட ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொன்னீங்க, நீங்க செவ்வாயில என்ன செவ்வாய் ஆடி செவ்வாய்
0: ஆடி பௌர்ணமி
1: இப்படின்னு ஒவ்வொரு விழாவா சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா, ஏன்னா உங்களுக்கு வேற எதை பத்தியும் சிந்திக்கிறது இடமே விடக்கூடாது.
0: சரி,
1: பக்கமா ஒவ்வொரு
0: நாளும்
1: அப்படி குதிரைக்கு லாடம் கட்டி இருக்கிற மாதிரி மாரியம்மனை அம்மனை மட்டுமே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால திருமணம்னு யோசிச்சா நீங்க என்ன பண்ண திருமண வேலை பார்க்கணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? பந்தல் போடணும், அதை பண்ணணும், பத்திரிக்கை அடிக்கணும், போகணும் வரணும் அப்படின்லாம் இருக்கு இல்லைங்களா? அது போல இந்த அம்மன் வழிபாட்டிலிருந்து விலகி விடுவார்கள் என்பதற்காகத்தான் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சாங்க. அப்ப நல்ல அம்மனை முந்தி காலத்துல வழிபாடு வேறுங்க அஸ்வினி,
0: அம்மன் கோபப்படுவாங்கன்றதுக்காக இல்ல,
1: நீ திருவிழானா அந்த ஊர் மக்களே போய் நடத்தும் திருவிழாவ. கிராமத்துல தோட்டப்புறத்துனால தோட்டப்புற அடிப்படையில் வாழ்ந்தோம் தெரியும். அந்த திருவிழா வரப்போதுன்னா 3 நாளைக்கு தோட்டமே கோயில படுத்துங்குவாங்க. ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் காய்கறி நறுக்குவாங்க, ஒரு பக்கம் இப்போ கரகம் பாலித்தல்னு போய் கரகம்லாம் கொண்டு வருவாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கோயிலில் இருப்பாங்க. அப்போ வீட்டு நிகழ்ச்சிகள் அந்த காலத்தில் வைத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலில் ஊரு கூடி முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த விழாவை கொண்டாடணுங்கிறத தடைப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா சூழல் மாறி இருக்குல்ல, இப்ப தோட்டப்புறம் மாதிரியும் கிராமப்புறம் மாதிரியும் இல்ல. இப்ப நீங்க வந்து ஒன்று கூடி சமைக்கணும் போகணும் வரணும் அப்படின்ற சூழல்லாம் இல்லாத சூழல்ல திருமணம் வைத்தால் கடவுள் கோச்சுக்க மாட்டார் அப்படிதான் நம்ம சொல்லணும்.
0: கடவுள் கோச்சுக்க மாட்டாங்க, வீட்டுல உள்ள பெரியவங்க கோச்சுக்கிட்டாங்கன்னா பொறுப்பு இல்ல.
1: பெரியவங்க உங்களுடைய சூழல் உங்களுடைய வசதி எப்படி இருக்கின்றது அதை பார்த்து வைத்துக் கொள்ளலாம். கடவுள் அடிப்படையில் ஆடியில் திருமணம் செய்தால் எந்த குற்றமும் ஏற்படாது. அப்படி ஏற்படும்னா ஆடியில் திருமணம் செய்கின்ற வேற்று இனத்தவர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாமும் கூட அது நடக்கத்தானே வேணும். அப்ப அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. அப்ப நம்முடைய பண்பாடு சூழல் அடிப்படையில தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அவங்க சிந்திச்சு கொள்ள வேண்டியதுதான், ஆடியில் நான் எப்படி இருக்கிறேன் உங்க சூழலை கருதி. ஆனா மாரியம்மா கண்ண குத்திருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குத்தாது, அதை மட்டும் நம்ம சொல்லிடுவோம்.
0: சரிங்க ஐயா. சரி, இப்போ இந்த திருமணத்தை பத்தி பேசுறதுனால திருமாங்கல்யம் பூஜை அப்படின்றத வந்து இந்த ஆடி வெள்ளியில செய்யறாங்க. அது என்ன, அதையும் ஆடி வெள்ளியில தான் செய்யணும். இதே சமயம் இப்ப இந்த திருமண மாலைகளை கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலதான் விடுவாங்க. இதெல்லாம் ஏன் குறிப்பிட்டு ஆடி மாதத்துல நடக்குது?
1: அது மாலை கொண்டு விடுறது பெரிய தலைப்புங்க அஸ்வினி, அது ஆடி பெருக்குங்கிற தலைப்புல வரப்போகுது. நாம அதை பத்தி பேச போறோம். இப்ப நம்ம இந்த ஆடி வெளியில ஏன் மாங்கல்ய பூஜை செய்யறாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசிட்டோங்க அஸ்வினி. ஏன் அப்படின்னு சொன்னா நோய் வராமல் இருக்க வேண்டும், எல்லா பெண்களும் கூடி அவரவருடைய கணவர் நல்லா இருக்கணும். இந்த தமிழ் பெண்களா நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் அஸ்வினி, ஏன்னு கேளுங்க அஸ்வினி.
0: கணவருக்காகவே வேண்டிக்கிறாங்க அப்படி?
1: ஆமா, கோயில்ல பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் அப்படியே நல்லா பெருமாட்டிய நல்லா கையெடுத்து கும்பிட்ட பிறகு அப்படி திருநீர் நெத்தியில பூசுவாங்க. இந்த குங்குமம் சந்தனம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா இது அப்படி உள்ள போய் தடவு வாங்க பாருங்க கழுத்துக்கிட்ட, அப்புறம் அப்படி இழுத்து பிடிப்பாங்க பாருங்க, எதை,
0: தாலி,
1: தாலிய. அதுல ஒரு குங்குமத்தை எடுத்து வச்சு, ஒரு சந்தனத்தை வச்சு, ஒரு குங்குமத்தை வச்சு ரெண்டு கண்ணுலயும் ஊத்தி, பிறகு யார் வீட்டு வீட்டுக்காருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க வீட்டு வீட்டுக்காருக்கு மட்டும் ஒண்ணு ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயபக்தியா உள்ள போடுறதுக்கு பாத்தீங்களா,
0: எங்க வீட்டுக்காரர் எப்படியாவது பாத்துக்கோமா?
1: ஆமா, வீட்டுக்காரர் அப்படி போய் சாமி கும்பிடும் போது எங்க வீட்டுக்காரிய காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஏதாவது பூசு வரா திருநீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெண்களை கையெடுத்து கும்பிடணும். வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு எப்போதும் இல்லைங்களா, அவங்களோட காலை தொட்டு கும்புற பெண்களை எல்லாம் நம்ம ரொம்ப மயக்கணும் இல்லைங்களா. ஒரு திருமணத்துல ஒரு தாலியை கட்டணத்துக்காக இப்படி காலம் பூரா அவங்க நல்லா இருக்க வேணும்னு இந்த காக்கின்றார்களே, அந்த பெண்களை நம்ம கையெடுத்து கும்பிடாதனால்தான் தாய்க்கு பிறகு தாரம்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு பிறகு அடுத்த அம்மா நமக்கு மனைவி தான். அந்த பெண்கள் எப்போதும் தன்னுடைய கணவன் நன்றாக கண்ணவன் கணவன் அப்படின்னா பெண்களுக்கு கண் யாருன்னா கணவன் தானா, கண்ணவன் கணவன். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்காரன் ஒரு பேர் இருக்குங்க அஸ்வினி கணவருக்கு. வீட்டுக்காரனா வீடு வாங்கி கொடுக்கிறவருன்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. மனைவியை வீட்டு நெறிக்கு அழைத்து செல்கின்றவர் வீட்டுக்காரர். வீட்டுக்காரின்னா அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுக்காரி ஆயிடுவாங்க இல்லைங்களா. அப்படின்னா கணவனை வீட்டு நெறிக்கு அழைத்து செல்கின்றவள் வீட்டுக்காரி, மனைவியை வீட்டு நெருக்கு அழைத்து செல்கின்றவன் வீட்டுக்காரன். எப்படி பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்மவங்க இல்லையா. அப்படி ரொம்ப அருமையான நம்ம தமிழ் பெண்கள் ரொம்ப அருமையானவங்க, அதனாலதான் அவங்க மாங்கல்ய பூஜை பண்றாங்க.
0: சரி சரி சரிங்க ஐயா, ஒரு குட்டி பாடலை கேட்டு வந்துடலாம், அதற்கு பிறகு ஆடி வெளியை பத்தி பேசிட்டு நிறைவுக்கும் வந்துருவோம்.
1: பேசலாம்

0: சரி, மாரியம்மன் பாடலை நாம தொடர்ந்து கேட்டிருந்தோம் இன்றைய நிகழ்ச்சியில். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்றது குறிப்பிட்டு மாரியம்மனுக்கு தான் அப்படின்னு நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தீங்க ஐயா. சரி, இப்போ நேர்கள் எல்லாம் வந்து நிறைய கேள்விகள் டிக்டாக் நேரலை பக்கமா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க முதல்ல இருந்தே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமா குழந்தை ஆடி மாதத்துல பிறக்கலாமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இந்த தேதி எல்லாம் நாம நிர்ணயிக்கிறது இல்லதான், இருந்தாலும் இப்ப ஆடி மாதத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோ, அதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுங்களா ஐயா?
1: ஒரு சிக்கலும் இல்ல. குழந்தை பிறப்பது என்பது பெருமான் கொடுப்பது இல்லைங்களா? குழந்தை பேரு என்பது பெருமான் கொடுப்பது. அது ஆடி மாதத்துல பிறக்க போறதுன்னா ஒரு சிக்கல். உலகத்துல தமிழர்கள் மட்டும் வாழலங்க அஸ்வினி, கொடான கோடி இனம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஆடி மாதத்துல தமிழ் குழந்தைகள் பிறக்க கூடாதுன்னு சொன்னா மற்ற குழந்தைகள் எல்லாம் என்ன ஆகுறது இல்லைங்களா? அப்ப அது ஒரு சிக்கலும் இல்லை. இந்த மாதத்துல நம்ம மாரியம்மனுடைய திருவருள் நிறைந்திருக்கின்ற அந்த மாதத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நல்லது தானே? அப்ப நம்ம அதை பார்க்கின்ற வகைதான், எப்படி நல்ல விதத்தில் பார்த்தால் எல்லாம் பெருமான் திருவருள் என்று பார்த்தால் சிறப்பாக அமையும்.
0: சரிங்க ஐயா, இப்ப வரலட்சுமி பூஜைன்னு செய்யறாங்க. வரலட்சுமி பூஜை பண்ண நேர் கேட்டு இருந்தாங்க, தாலி வந்து தமிழருடையது தானா, ஏன் வரலட்சுமி பூஜை வந்து ஆடி மாதத்துல வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க ஐயா.
1: தாலி தமிழர்களுடையதுதான். ஏன்னா தாலி அணிவிக்கின்றது நீங்க பார்த்தீங்கன்னா தாலி கட்டுதல் அப்படின்னு நமக்கு இருக்கின்றது. நம்ம சங்க இலக்கியத்துல சங்க காலத்துல தாலி கட்டுறதுன்னு ஒண்ணு இல்லை, அவங்க மாலை மட்டும் மாட்டி கொண்டிருந்திருக்கின்றார்கள். பிறகு தொல்காப்பியத்துல சொல்றார், தொல்காப்பியர் சொல்றாரு, ஒழுக்கம் தவறிய பிறகு, இணையர்களுக்கு இடையில ஒழுக்கம் தவறிய பிறகு தாலி கட்டுகின்ற முறை ஒன்று ஏற்பட்டிருந்தான். அந்த தாலியில இந்த தாளம் அப்படிங்கிறது இந்த தாயத்து மாதிரி, ஒரு தாயத்து உங்களுக்கு தெரியும், அதுல ஓலையில இன்னார் இன்னாருடைய மனைவின்னு எழுதி ஓலையில எழுதி அதுக்குள்ள போட்டு கழுத்துல மாட்டி விட்டுருவாங்களா,
0: சரி,
1: அதுதான் தாளம் தாலி என்று வந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பிற்காலத்துல அவர் அவருடைய குல வழக்கப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அதை தங்கத்தால் செய்து போட்டுக்கொண்டார்கள். ஆனா அதுல யாருக்கு யாரு மனைவின்னு எழுதுறது இல்ல, அவங்க அவங்களுடைய குல அடையாளத்தை போட்டுக்கொண்டார்கள். அதை அவங்க திருமணம் ஆயிட்டவங்க ஆகாதவங்க அப்படின்னு வச்சுக்கொண்டாங்க. இன்னைக்கு யாருக்கு யாரு மனைவின்னு சொல்லி பதிவு இலாக்கால போய் பதிவு செய்து கொள்றோம் இல்லையா? அப்போ தாலி என்பது தமிழர்களுடையதான், பிற்காலத்தில் ஏற்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியுது.
0: வரலட்சுமி பூஜை வந்து இங்க செய்றாங்க,
1: அதுலயே பேசி இருக்குது. வரன் என்று சொன்னால் நம்ம பொண்ணுக்கு நல்ல வரன் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா கணவன். அப்ப வரலட்சுமி பூஜைங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். மாரியம்மன் வழிபாடு என்பது வைதீகத்தில் கலந்த போது அது துர்க்கைக்காகவும் லட்சுமிக்காகவும், இன்னும் மற்ற என்ன அம்மன் வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உரிய விழாவாக மாறியது. அப்படி செல்வங்களை கொடுக்கக்கூடியவளாக லட்சுமியை நம்ம பார்க்கிறோம். அப்ப லட்சுமி கிட்ட வரன் கேட்கிறோம், அதான் வரலட்சுமி பூஜை. வரன்னா நல்ல கணவன் அமைய வேண்டும். சுமங்கலி பூஜை என்பது நீங்க பாத்தீங்கன்னா அது திருமணமானவர்களுடைய தாலி நிலைக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்ப அது ரெண்டு கலந்து செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ எந்த அடிப்படையில பார்த்தாலும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், இருக்கின்ற கணவன் நன்றாக இருக்க வேண்டும். இப்ப சிலர் கூட கேட்கக்கூடும், இப்பதான் நோயெல்லாம் வரலையே, இப்ப எதுக்காக நம்ம வந்து மாங்கல்ய பூஜை பண்ணணும் அப்படின்னு கேள்வி வருங்களா? இருக்கிறவர் சரியா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கணுமா இல்லையா? அப்ப அது போன்று எல்லா கல ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க அஸ்வினி, இப்படி சொன்னாலாவது சாதாரண நாட்கள்ல இறைவனை வழிபடாமல் இதை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றவர்கள் சிலர் பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் எல்லாம் ஒருத்தவங்க கூட கேட்டிருக்காங்க, ஆடி மாதத்துல ஏன் சைவமா இருக்கணும் அப்படின்னு. ஆடி மாதத்துல மட்டும்தான் சைவமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போதும் சைவமாக இருக்க வேண்டும். தமிழர்கள் எப்பொழுதும் சைவமானவர்கள் தான் இல்லைங்களா? இப்போ நம்ம யாருக்கோ கத்து கொடுத்துட்டு நம்ம சைவமா இல்லாம போயிட்டோம். அசைவமாக உண்கின்றவர்களும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் தான், ரெண்டு தரப்புல இருக்காங்க, போறாங்க வராங்க. இருப்பினும் இந்த தூய்மையான ஒரு மாதமாக எண்ணுவது, இறை வழிபாட்டுக்கே உரிய மாதமாக எண்ணுவதுனால குறைஞ்சது இந்த மாதமாவது சைவமாவா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இந்த மாதத்துல தான் ஏன் இருக்கணும்னு கேள்விக்கே இடம் இல்லை, எப்போதும் இருக்க வேண்டும். இருக்க முடிந்தால் இருக்கலாம், எவ்வளவு நாள் கூட இருக்க முடியுமோ இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி மட்டும் இருப்பாங்க, சிலர் எப்போதும் சைவமாக இருப்பாங்க. அப்படிலாம் இருக்க முடியாதவங்க இந்த மாதத்திலேயாவது சைவமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்வது தான் கருத்து.
0: சரிங்க ஐயா, முக்கியமான ஒரு கேள்வி, தீச்சட்டி ஆடி மாதத்துல இந்த தீ சட்டி தூக்குவது அப்படின்றது ரொம்ப அதிகமா பார்த்திருப்போம். ஏன் இந்த தீ சட்டி தூக்குறது வந்து ஆடி மாதத்துல அதிகமா செய்யறாங்க?
1: அது மாரியம்மன் விழாவோட தொடர்புடையதுதான். நம்ம தீ சட்டி பொதுவா எப்படி தூக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வெப்பம் இருக்குன்றீங்களா, தீ சட்டி சும்மா வெறும் கையில தூக்க மாட்டாங்க அஸ்வினி,
0: கீழே.
1: அப்ப அது வந்து ஒரு உருவகமா ஒரு செய்தி சொல்கின்றது. என்னன்னா, அந்த வெப்பத்தை தணிக்கின்ற தாயே அப்படின்னு நாம் அந்த மாரியம்மனையும் வேப்பிலையும் தொடர்புபடுத்தி, எதனால் அந்த அம்மை ஏற்படுதுன்னா, முன்னோர்களோட நம்பிக்கை என்னன்னா, மாரியம்மன் உக்கிரமாயிட்டா அப்படின்னா வெப்பம் அடைஞ்சிட்டா, வெப்பம் அடைஞ்சிட்டனால அவள் நெருப்பாக இருக்கிறா, அப்போ அந்த சூட்டை தணிக்க வேணும், என்ன செய்யணும், வேப்பிலை அடியில் வைக்கணும்.
0: சரி,
1: அப்போ அந்த அம்மையினுடைய உக்கிரம் தணிந்தால் அம்மை நோய் குறையும்னு நம்ம அவங்க நினைச்சாங்க. அதனால்தான் என்ன பண்ணாங்க, அதை உணர்த்துகின்ற வகையில தீ சட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. பாருங்க, அதுக்கு பின்னாலாம் எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கு. சாதாரண நம்ம கிராமத்து மக்கள் எப்படியெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, தமிழர் பண்பாட்டுல. சரிங்களா, இருப்பினும் அது மரபு வழிபாடாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம அப்படிலாம் சிந்திக்க தேவையில்லை. ஏன்னா அம்மை நோயை போக்குவதற்கு இன்றைக்கு நவீன மருந்துகள் எல்லாம் வந்து போச்சு இல்லைங்களா. அப்ப நம்ம தீச்சட்டி ஏத்திட்டு போய் வழிபாடு பண்ணி அம்மை நோயை போக்கி கொடுத்தாயேன்னு வேண்ட தேவையில்லை. அம்மை நோய் வந்தால் அதை, அம்மை நோய் மட்டும் இல்லை எல்லா நோயும் போக்கி அருள் தாயே அப்படின்னு இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் நாம் மருந்து கொண்டிருக்கோம்.
0: ஒருவேளை என் வாழ்க்கையில எரியற நெருப்பை கொஞ்சம் தனிச்சு கொடுங்க,
1: வேற நெருப்பை எரிச்சு கொடு, தனிச்சு கொடு.
0: பொதுவான கேள்விகள் என்ன, இந்த கொண்டாட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல நடக்கலாமா இல்லையா, இதுதான் அதிகமான கேள்விகள்.
1: என்னன்னா, முதல்ல நான் சொன்னி ஆடி அடிக்கோலாதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு.
0: சரி,
1: ஏன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா, இப்ப மலேசியாவில நாம கட்டண வீட்டை தான் வாங்குறோம். இப்போ ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் முந்தி காலத்திலலாம் அவர்களே கொத்தனார் வச்சு சொந்தமாக கட்டுவாங்க. இப்போ கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, தூணெல்லாம் ஊனுவாங்க, அதோடைய கூரையெல்லாம் போடுவாங்க. ஆடி மாதத்தில் காற்று பிச்சுக்கிட்டு போயிருமா கூரையெல்லாம், அதனால ஆடி அடி கோலாதே, கூணி குடி போகாதேன்னா புது வீட்டுக்கு போகாத. ஏன்னா நீ கட்டியிருக்கிற வீடு அந்த காலத்திலாம் என்ன பண்ண, சிஎஃப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிலாம் இல்லை. வீடு ஆடி மாத காத்துக்கு தாக்கு பிடிச்சாதான் குடி போறதுக்கு பொருத்தமான வீடுன்னு சொல்லி பாதுகாப்பு கருதி ஆடி மாதத்துல புது வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு நாங்க. இப்ப இங்க நல்லா கட்டி உங்களுக்கு எல்லாம் இந்த சிஎஃப் எல்லாம் கொடுத்த வீடு சரியா உறுதியாக இருக்குன்னு உங்களுக்கு பத்திரம் எல்லாம் கொடுத்த பிறகு நீங்க குடி போறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்,
0: எதுக்கு பயப்படுறீங்க,
1: எதுக்கு பயப்படுறீங்க? அப்ப அந்த பழக்க அடிப்படையில தான் ஆடி மாதத்துல புது வீட்டுக்கு

0: பார்த்தீங்கன்னா அது ஒரு மரபு வழிபாடாக இருந்தாலும் அதில் ஒரு அறிவியலை உள்ளே வைத்திருக்கின்றார்கள். பாருங்கள், நோய் தடுப்பதற்கு ஒரு முறையை கண்டுபிடித்து அது இறையோடு தொடர்படுத்தி ஊர் மக்கள் என்கின்ற ஒரு ஒற்றுமை உணர்வோடு எல்லோரும் நலம் பெற இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுபோல் எல்லோரும் நலம் பெற வேண்டும், எல்லோருடைய நலத்திற்காக எல்லோரும் உழைக்க வேண்டும், ஊர் ஒன்று கூடி ஒன்றொன்றையும் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கின்ற போது தமிழருடைய ஒற்றுமையும் தமிழருடைய அறிவும் தமிழருடைய தெளிவும் எப்படியாக இருந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம பார்க்கின்ற வியப்பாக இருக்கின்றது. இருப்பினும் நாம் அந்த காலத்தில் இருந்த அந்த மரபு வழிபாட்டிலேயே நின்று விடாமல் இன்றைக்கு கால மாற்றத்திற்கு ஏற்ப அந்த சமயத்தை இன்னும் ஆழ்ந்து இயற்கையை பார்த்து பயந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம், மழையை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்கள், நோயை பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்கள், அதையெல்லாம் தாண்டி ஆழமான சமயத்தை கற்க வேண்டும், சமயம் அதனுடைய தெளிவினை பெற வேண்டும் என்பதை தான் இந்த வேளையில் நம்ம சிந்திக்க வேண்டும். அதை நோக்கி இளைய தலைமுறையினரும் நாமும் பயணிக்க வேண்டும் என்பது தான் இந்த வேளையிலே நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்வேன்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்னும் வரும் வாரங்களில் நிச்சயமா ஆடி மாதத்தை பத்தி இன்னும் நிறைய நாம பேசலாம்.
0: கண்டிப்பா பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஊடக பணியாளர்கள் விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் அதேவேளை சுயமரியாதை, உயர்நெறி, தேசிய அடையாளம் ஆகியவற்றை மறந்துவிடக்கூடாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் ஊடே வரும் சவால்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க தவறினால் நாட்டின் இலக்கை அடைவதில் சற்று சுணக்கம் நேரிடும் என்பதால் இந்த நினைவூட்டல் மிகவும் முக்கியம் என்றவர் கூறினார். வளைகுடா வட்டாரத்தில்

மிகவும் நிலைத்தன்மையற்ற சூழலை தொடர்ந்து பாதுகாப்புக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கத்தாரில் உள்ள மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் நடப்பு நிலவரம் குறித்து விழிப்புடன் இருக்கும்படி டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நகரி சம்பிலான் தேர்தலில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரும் பரப்புரையின்போது இனம், சமயம், அரசர் 3R விவகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. சமூக நல்லிணக்கம் பேணப்படுவதை உறுதி செய்வதற்கும் உள்ளூர் சமூகத்தினரிடையே பிளவுகளை தவிர்ப்பதற்கும் இந்த நடவடிக்கை முக்கியம் என ஒற்றுமை துணை அமைச்சர் யுனேஸ்வரன் ராமராஜ் வலியுறுத்தினார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அடுத்த வாரம் பிலிப்பீன்ஸ் செல்லவுள்ளார். மணிலாவில் ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உடனான கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவுள்ளார். அக்கூட்டத்தில் பாதுகாப்பு, தற்காப்பு போன்ற விவகாரங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்படவுள்ளது. தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்காவின் உறவுகளை வலுப்படுத்துவதையும் ரூபியோவின் பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது. சீன விமான நிறுவனம் 95 ஏர்பஸ் விமானங்களை வாங்கவுள்ளது. அவற்றின் மதிப்பு 17 பில்லியன் டாலருக்கு மேல் என அந்நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அந்த விமானங்கள் 2029 முதல் 2032 வரை கட்டம் கட்டமாக சீனாவுக்கு விநியோகிக்கப்படவுள்ளன. ஐரோப்பிய விமான இயந்திர வாகன ஏற்றுமதியின் முதன்மை சந்தையாக சீனா உள்ளது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு 2027 சி போட்டியில் மேலும் 5 விளையாட்டுகளுக்கு தென்கிழக்காசிய விளையாட்டு கூட்டமைப்பு மன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நடன விளையாட்டு, ஐஸ் ஹாக்கி, கபடி, பெடல், தெக்பால் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. இதன் வழி மொத்தம் 43 விளையாட்டுகள் இடம்பெறவுள்ளதாக மலேசிய ஒலிம்பிக் மன்ற தலைமைச் செயலாளர் டத்தோ முகமது நாசிர் அலி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இன்றைய காற்றின் மொழி அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே ரத்த சரவணன் அப்படின்ற பிரமுகர், முக்கியமான பிரமுகர் நம்ம பேச போறாங்க. அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள போறாங்க. யாரு, என்ன அனுபவங்கள் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நிகழ்ச்சியில நாம கேட்கலாம்.

0: மலரும் நினைவுகளில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இவ்வார பிரமுகர் அப்படின்ற அங்கத்தில் ஒரு நபரை நாம சந்திப்போம். அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போறோம். தத்தசரவணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமூக பணி, தொழில் நுணிமோர் மேம்பாடு மற்றும் தலைமைத்துவ அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு நிறைய விஷயங்களை செய்திருக்காரு. அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நாம இப்ப அவரோடு பகிர்ந்து கொள்ள போறோம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கமா? நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா, சிறப்பா இருக்கும் ஐயா. சரி, இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை தான் கேட்க போறோம் அப்படின்றதுல எங்களுக்கு அதீத மகிழ்ச்சி. நிறைய கேள்விகள் இன்றைக்கு உங்களுக்காக வைத்திருக்கோம். ஆனா தொடக்கமாக உங்களுடைய சின்ன பிள்ளையில இருந்த காலகட்டம், நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, உங்க சொந்த ஊர் எங்க, இதெல்லாம் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுங்களா?
1: ஓகேமா, நான் வந்து டைப்பிங் என்ற ஊர்ல, பேரா மாநிலத்துல டைப்பிங் என்ற ஊர்ல வந்து 1973 பிறந்தேன். ஆரம்ப தமிழ் ஆரம்ப கல்வி வந்து YMHA தமிழ் பள்ளிக்கூடத்துல படிச்சோம். அந்த காலத்துல அந்த தமிழ் பள்ளி வந்து ஒரு பங்சானா ஓடுனுச்சு, அப்படின்னா தமிழ் மொழியை கொஞ்சம் அகற்றி தமிழ் பாடம் இருந்துச்சு. ஆனா முக்கியம் வந்து மலாய் கொடுத்து சப்ஜெக்ட் கொடுத்து அது வந்து ஒரு ஸ்காலாக்கு பங்சானா கொஞ்சம் போய் திரும்பி தமிழ் ஸ்கூலா மாறிடுச்சு. அந்த காலகட்டத்துல வந்து இரண்டு மொழி தான் தமிழ் இருக்கும், ஒன்னு வந்து சிவிக்கும் தமிழ் மொழியும் ஒன்றி தமிழ் இருக்கும், மற்ற எல்லாமே வந்து மில்லியன் இங்கிலீஷ் இருக்கும். YMHA தமிழ் பள்ளி, பிறகு வந்து இடைநிலை பள்ளி வந்து ஸ்கூலா மனுங்க டர் இட்வான் சொல்லிட்டு அங்க படிச்சேன்.
0: சரி, 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து நீங்க சமூக பணியில ஈடுபட்டு வரீங்க. இந்த பயணத்துல உங்களை அதிகமா நிகழ வைத்த ஒரு தருணத்தை பகிர்ந்து கொள்ளணும்னா எந்த ஒரு தருணத்தை உடனே சொல்வீங்க?
1: என்னோட வந்த சூழ்நிலை காரணம் என்னன்னா, நாங்க வந்து ஒரு ரூமா ஸ்டிங்கன், அந்த ஸ்டிங்கன் காலகட்டத்துல வாழ்ந்து வந்தோம். எங்களோட என்னோட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, என்னோட தந்தை வந்து ஒரு 4 வயசுல இறந்துட்டாரு. எங்க அம்மா தான் வந்து ஒரு சிங்கிள் மதரா எங்களை வளர்த்தாங்க, நானும் என் தங்கையும் மட்டும். சோ அந்த காலத்துக்கட்டத்திலே இருந்து மணிமன்றத்துல இருந்து மணிமன்ற ஒரு வாலண்டியரா சேர்ந்து, அதுக்கப்புறம் வந்து மணிமன்ற தலைவராகி இருக்கும் போது சமூக நீதியா பார்க்கும் போது நிறைய சவால்கள் வரும். ஆனா இளைஞர்களா இருக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னா, எந்த சவால்களும் வந்த அந்த நேரத்துல வந்து நம்மளால எதையும் தாங்க முடியும், எதையும் தாண்டி வர முடியும்னு சொல்லிட்டு நண்பர்களோட அந்த காலத்துல எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம வந்து சமூக சேவையே செய்த காலகட்டத்துல நமக்கு எதுவும் தேவைப்படல. அப்படின்னா நமக்கு சமூக சேவை போன காலகட்டத்துல வந்து உழைப்பு ஒன்று இருந்தா போதும், நம்மளால உழைச்சி செய்ய முடியும், அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தோம்னு சொல்லிட்டு தன்னார்வலாம் பல நிகழ்ச்சிகளை செய்தோம். அந்த அனுபவம் வந்து இன்ன வரைக்கும் என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவமா இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, அந்த வாலண்டியரிசம்னால நம்ம வந்து நிச்சயமா வந்து எதையும் சாதிக்க முடியும்னு சொல்ற நம்பிக்கை எனக்கு அங்க பிறந்துச்சு.
0: சரிங்க ஐயா, உங்களுடைய குடும்பத்தினரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்பா அம்மா மற்றும் உங்களுடைய குடும்பம், இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: ஃபாதர், அப்பா வந்து 4 வயசுல இறந்துட்டாரு, ஒரு விபத்துல இறந்துட்டாரு. என்னோட அம்மா வந்து மலேசியால பிறந்தாலும் அவங்க வந்து ஒரு சிவப்பு அடையாள அட்டை வச்சிருக்கிறவங்க, ஒரு ஸ்டேட்லெஸ். எனக்கு ஒரு தங்கை, தங்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து சிகாமட்ல வந்து ஒரு சொந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, சீதாம்மா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. நான் வந்து இங்க கோலாலம்பூர்ல இருக்கேன். ஒரு சிறிய குடும்பம். அப்படின்னா நாங்க வந்து அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்து அப்புறம் பிறகு வந்து தொழில்காரமாக இந்த கோலாலம்பூர் அப்புறம் வந்து இந்த மாதிரி சிகாமட் அந்தந்த மாதிரி மாறி அங்கங்க வந்துட்டோம்.
0: சரிங்க ஐயா, இன்றைக்கு எந்த பாடலை தொடக்கமாக நிகழ்ச்சியில கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: என்னோட முதல் பாடல் நான் தொடக்கமா பாக்குறது வந்து 6 மனமே 6 என்ற பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடு. அந்த பாட்டு பிடிச்சது காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அது வந்து மனிதர்களோட வாழ்க்கையை பத்தி பேசும். அதே போல வந்து நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னை மதிக்கும் என்ற வரியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால 6 மனமே 6 என்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்.
0: நிச்சயமா அந்த பாடலையே தொடக்கமாக நம்ம நிகழ்ச்சியில கேட்டு வரலாம்.

0: இன்றைய மலரும் நினைவுகளில் ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்தில் டாக்டர் சரவணன் அவர்கள் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா, இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி எங்களோடு பேசியிருந்தீங்க. இன்றைய இளைஞர்கள் வந்து சமூக முன்னேற்றத்திற்கும் தொழில் முனைவோர் துறையிலையும் அவங்களுடைய பங்கேற்பு வந்து எப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தொடங்கிய காலகட்டத்திலயும் நிச்சயமா நீங்க ஒரு இளைஞரா இருந்திருப்பீங்க இல்லையா? நீங்க எப்படி தொடங்குனீங்க, இப்ப இருக்கிறவங்க எப்படி தொடங்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: குறிப்பா நான் வந்து இளைஞர்கள்ட்ட வந்து ஒன்னே ஒன்னா சொல்ல கடம்பட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த காலகட்டத்துல வந்து நீங்க எது செய்யணுமோ அது செய்யணும். நிச்சயமாக இளைஞர்கள் எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல வந்து அனுபவிக்க வேண்டிய வயசுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். அந்த மகிழ்ச்சின்றது என்ன மாதிரி இருக்கணும்னா, நீங்க வந்து படிக்கும் போது மகிழ்ச்சியா படிக்கணும், நண்பர்கள் கூட பழகும் போது நியாயமா நண்பர்கள் கூட ஒரு நல்ல விதத்துல பழக ஆரம்பிக்கணும். ஒரு தொழிலுக்கு நீங்க தொழில் செய்யும் போது செய்யும் தொழிலின் தெய்வம் சொல்லும் போது அது வந்து அந்த காலத்துல ஆயுத பூஜை எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு வந்து இதான் ஒரு காரணம் கொடுக்கும். காரணம் என்னக்கா, நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும், அந்த பொருளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதனால செய்ய தொழிலும் தெய்வம் சொல்லும் போது அந்த தெய்வத்துக்கு வந்து இதா இருக்கும் போது நீங்க எந்த தொழில் செய்யறீங்கன்னு முக்கியம் இல்ல, எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழில் வந்து ஒரு தெய்வமா நீங்க இது பண்ணணும். நான் இன்னொன்னு சொல்லுவேன் இளைஞர்கள்ட்ட வந்து என்னன்னு சொன்னாக்கா, காலையில எழுந்து நீங்க வேலைக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வேலைக்கு போகும்போது உற்சாகமா ஊக்கமா இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டான இடத்துல வேலை செய்யறீங்கன்னு அர்த்தம். நீங்க போகும்போதே வந்து ஒரு சோம்பலா இருந்துச்சு, அந்த இடத்துல ஏண்டா இன்னைக்கு காலை விடுச்சு நான் வேலைக்கு போகலன்னு சொன்னாக்கா, நீங்க செய்யற வேலை உங்க மனநிலைக்கு ஏற்று வரல. அது எந்த துறையை தேடி நீங்க போகணும்னு சொல்லிட்டு அதற்கான முற்றுப்புள்ளியை வச்சுட்டு நீங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த வேலையை செய்யணும். அதனால வந்து இளைஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்வது என்ன என்றால், உங்களோட வாழ்க்கையில வந்து இப்பொழுது வந்து இந்த அருமையான வாழ்க்கை நீங்க வந்து எதையுமே எதிர்பார்த்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்காது, உழைத்துதான் வரணும். ஒரு காலத்துல நம்மளோட பெரியோர்கள் முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த தொழில் அந்த நாட்டில இருந்து தமிழகத்துல இருந்து இங்க வரும்போது அவங்க உழைப்ப நம்பி தான் இங்க வந்தாங்க. வந்தாங்க இன்றைக்கு வந்து நாலு தலைமுறை ஐந்து தலைமுறைகள் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகள் டாக்டர்கள் இன்ஜினியர் சொல்லிட்டு இன்றைக்கு நாலாவது தலைமுறையில நம்ம உருவாக்கிருக்கோம்னு சொன்னாக்கா உழை உருவான சமுதாயம். அதனால இந்த இளைஞர்கள்ட்ட சொல்ல வேண்டியது என்ன என்றாக்கா, வியாபாரமா இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி உழைத்தால் நிச்சயமாக முன்னேறுவீங்கன்னு சொல்றது தான் நான் எதிர்பார்க்கிறேன்.
0: இப்போ இதை பற்றி எல்லாம் பேசியிருந்தீங்க, தி ரைஸ் மலேசியா மற்றும் DHRRE மலேசியா மூலம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்களை வந்து சென்று அடைஞ்சிருக்கீங்க. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய கனவு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க?
1: இரண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து ரைஸ்ன்றது வந்து உலக தொழில் முனைவோர்களும் மற்றும் திறனாளர்கள் வந்து எப்படி வந்து வியாபாரத்துறையிலையும் அவங்களோட ப்ரொஃபஷனலிசம் ஸ்கில் சம்பந்தப்பட்டதுலயும் வந்து எப்படி வந்து அவங்களை வந்து குளோபல் தமிழ் கூட வந்து லிங்க் கொடுக்கணும். அப்படின்னா இன்றைக்கு வந்து பல நாடுகள்ல வந்து இந்தியர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, குறிப்பாக தமிழ் பேசுறவங்க தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க எல்லாமே வந்து முதல்ல வந்து ஒரு தொழிலை தேடி போய் இன்னைக்கு வந்து வியாபாரி ஆகவோ இல்ல கட்டினா இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிஇஓவா பெரிய பெரிய இடத்துல எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இயல்புவா எப்படி வந்து ஒரு நெட்வொர்க்கிங் செய்யணும்னு ஆரம்பிச்சதுதான் இந்த வந்து இந்த ரைஸ். அப்படின்னா தொழில் தேடுறவர்களை தொழில் கொடுப்பவர்களா மாத்தணும், ஃப்ரம் ஜாப் சேக்கர்ல இருந்து ஒரு ஜாப் கிரியேட்டரா மாத்தணும்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தொழில் முனைவோர் உருவாகணும் அப்படின்னு சொல்ற இலக்கோட நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அதே போல வந்து டிரா மலேசியான்றது வந்து சமூக சம்பந்தப்பட்டது, குறிப்பாக மன சம்பந்தப்பட்டது, அப்படின்னா மன உளைச்சல் சட்ட ஆலோசனை சம்பந்தப்பட்டது, குறிப்பாக குடியுரிமை சம்பந்தப்பட்டது, பிறகு வந்து மக்கள் மேம்பாட்டுக்கான விஷயங்கள். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இது போல வந்து மலேசியால பல இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால டிரா மலேசியா வந்து எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, இந்த அனுபவத்தை வந்து மற்ற இயக்கங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியா கொடுத்து அவங்க எப்படி வந்து அவங்க இடத்துல வந்து இதை செய்யலாம்னு சொல்லிட்டு செய்யறோம். அது மாதிரி வந்து இன்றைக்கு மலேசியா மட்டும் இல்ல, பல நாடுகள்ல வந்து மக்கள் மேம்பாட்டாளர் திட்டத்திற்கு என்ன வந்து ஒரு ரிசோர்ஸ் சென்டரா டிரா இருக்க முடியுமோ அது தகுந்த மாதிரி நம்ம செய்து கொண்டிருக்கோம்.
0: நீங்க உங்களுடைய நிறைய முயற்சிகள் வந்து வாழ்க்கையில் எடுத்திருக்கீங்க, நிறைய புதிய விஷயங்களை செய்திருக்கீங்க இல்லையா, இதை பற்றி எல்லாம் இன்னும் நிறைய பேசலாம். அடுத்ததான் நிகழ்ச்சியில எந்த பாடலை கேட்கலாம் நினைக்கிறீங்க ஐயா?
1: முதல்ல வந்து அந்த நம்ம முன்னோர்கள்லாம் அந்த நாட்டுக்கு வந்தது பத்தி பேசினேன். அதனால வந்து ஒன்று எங்கள் ஜாதி என்ற பாட்டு நான் பாடலான் இருக்கேன். உழைக்க மக்கள் எல்லாமே அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துல மனிதர்கள் எப்படி இந்த நாட்டை உருவாக்குனாங்க, இன்றைக்கு எப்படி மாறி வந்து காலகட்டமா வந்திருக்காங்க சொல்லிட்டு ஒன்று எங்கள் ஜாதி அந்த பாடல்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

0: ஒரு பிரமுகரின் தேர்வு பாடல் அங்கத்தில் இன்றைக்கு நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க டாத்தோ, நீங்க வந்து நிறைய விஷயங்களை நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்க. நீங்க எடுத்த முயற்சிகளிலேயே எது உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு முயற்சி, எது உங்க மனசுக்கு இன்னமும் மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்குது, அது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.
1: குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த அடையாள ஆவணங்கள் இல்லாத பிரச்சனைகள் வந்து வந்து மக்களோட போயிட்டு மேம்பாடு திட்டங்கள் செய்யும் போது பார்த்தா, குறிப்பாக வந்து பலருக்கும் வந்து நம்ம முன்ன தோட்டத்துல இருந்தோம், அந்த தோட்டத்துல இருந்தோம் இல்ல இந்த மாதிரி வர காலகட்டத்துல நம்மளுக்கு பல பேருக்கு இந்த அடையாள ஆவண பிரச்சனைகள் இருந்துச்சு. இன்றைக்கு டிரா மலேசியா மூலியமா ஏறக்குறைய வந்து ஒரு 26,000 பேத்துக்கு வந்து பிறப்பு பத்திர அடையாள ஆவணங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். சோ ஒரு மனிதரோட வாழ்க்கையில வந்து தான் ஒரு, நீங்க பாத்திருப்பீங்க, இன்னைக்கு நம்ம அகதிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நான் என்ன சொல்லுவேன்னா, இன்விசிபிள் மேன் சொல்லுவோம். அவரு இருக்காங்க, ஆனா இல்லாத போல அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ஒரு மருத்துவத்துக்கு போக முடியாது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து ஒரு அடையாளத்தை உருவாக்குனது வந்து நான் ஒரு பெரிய வெற்றியா நினைக்கிறேன். அது வந்து தொடர்ந்து நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அது வந்து இங்க மட்டும் இல்ல, குறிப்பா மற்ற சமுதாயத்திலும் இன்றைக்கு எந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனை எப்படி களையலாம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு பெரிய மன நிறைவா இருக்கின்றது. அவங்க இன்றைக்கு வந்து படித்து பட்டதாரியாகி இன்றைக்கு வந்து சில பேர் வந்து என்னோட ஒரு வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நாடற்றவர்களா இருந்து குடியுரிமை இல்லாத இருந்து அவங்கள வந்து நம்ம இப்ப அந்த மாதிரி ஆதரவு எல்லாம் கொடுத்து இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து படிச்சு வழக்கறிஞராகி இன்றைக்கு அந்த துறை வந்து பிறப்பு பத்திர அடையாளத்துல ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு இன்சார்ஜா வந்திருக்காங்க. அது பார்க்கும் போது பெரிய மன நிறைவா வந்திருக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா ஐயா. சரி, நிகழ்ச்சியில வேறு எந்த நினைவை வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பயணத்துல இருந்த ஒரு நினைவு?
1: மின்னல் எஃப்எம் கூட இருந்த பயணத்தையே ஒன்னு சொல்லலாம் இருக்கேன். 2005 நாங்க 2003 வந்து நாங்க வந்து இந்த மக்கள் சேவை மையங்கள் அங்கங்க வைத்திருந்தோம். அந்த காலகட்டத்துல வந்து குறிப்பா மக்கள்கிட்ட போயிட்டு எது அடையணும் அப்படி கொடுக்கும் போது உயர்வை நோக்கி என்ற நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து மின்னல் எஃப்எம்மோட இணைந்து நம்ம வந்து பயணிச்சோம். அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு வந்து டிரா மலேசியா வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அது ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை மக்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து ரேடியோல டிவியில் ரேடியோவில் பேசுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி மக்களும் வந்து கால் பண்ணி பேசுவாங்க, அவங்க அவங்க பிரச்சனை அவங்க பேர் சொல்லாம அவங்க பேசலாம். அது பிறகு வந்து நாங்களே பேசி பேசி பேசி பேசி இதாகும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நாடகங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சோம். உதாரணத்துக்கு என்ன பண்ணோம்னா, மக்களோட பிரச்சனையே இப்ப சொக்சோ ஒரு பிரச்சனை இல்ல கட்டினா ஒரு விவாகரத்து பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து நாடகமாக்கி அந்த பிரச்சனை வரும்போது அவங்க எப்படி தீர்க்கலாம், சமூகம் வந்து எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிகள் செய்தோம். அது வந்து ஒரு பெரிய பயணமா பாக்குறேன். அதுக்கு வந்து மின்னல் எஃப்எம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் போய் சேரணும்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, ரூமா கூனிங்னு ஒரு மஞ்ச வீடு, அதுதான் வந்து ஒரு கம்யூனிட்டி சென்டர் இருந்துச்சு. டாக்ஸி டிரைவர்ல இருந்து யாரெல்லாம் வந்து டிரா மலேசியான்னு சொன்னா அந்த மஞ்ச வீடான்னு சொல்லிட்டு கொண்டு போற அளவுக்கு மக்களிடம் போய் சேர்ந்தது வந்து அந்த நிகழ்ச்சி.
0: சரிங்க ஐயா, அதை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நினைவாக இருந்தது, மறுபடியும் மலரும் நினைவுகளா நாங்க போயிட்டு வந்தோம். சரிங்க ஐயா, அடுத்ததாக நிகழ்ச்சியில இந்த பாடலை கேட்கலாம் நினைக்கிறீங்க?
1: மயக்கமா கலக்கமா அந்த ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து சோதனை இருக்கும், வந்த துன்பம் எது இருந்தாலும் வாடி நின்று சொல்லுவாங்களா, அதனால அந்த பாடல் கேட்கலாம்.
0: அப்படி நீங்க ரொம்ப சோகமா இருக்கும் போது இந்த பாடல் தான் அதிகமா விரும்பி கேட்பீங்களா?
1: ஆமா, நம்ம சமீப பரிசுல வரும்போது அந்த நேரத்துல வந்து நான் என்ன பாட்டுமே இந்த மாதிரி பாட்டுகள் தான் நான் கேட்பேன்.

0: இன்றைய இவ்வார பிரமுகர் நிகழ்ச்சியில் ரத்தசரவணன் அவர்கள் நம்மோட நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. சரிங்க ஐயா, இன்றைக்கு நீங்க நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில எங்களோட பகிர்ந்திருந்த போதிலும் நிறைவாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா நேயர்கள், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த சமூகம் வந்து, நான் அண்மையில கூட ஒரு யூடியூப்ல பேசி என்னோட யூடியூப்ல வெளியாக்கியிருந்தேன், இந்த சமூகம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற சமுதாயம். இந்த சமுதாயம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் வந்து முன்னேறி இருக்கிறத நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக வந்து எங்க போனாலும் வந்து இந்தியர்கள் வந்து இன்றைக்கு சிஓவா இருக்காங்க, இந்தியர் வந்து இன்னைக்கு டாப் நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மலேசியால மட்டும் பாக்கும்போது நம்மள வந்து இந்தியர்களை எப்பயுமே வந்து தகாத செயல் செய்யறாங்க, குண்டர் கும்பலா இருக்காங்க, இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறுபான்மை செய்யற குற்றச்சாட்டை வந்து நம்ம எப்பயுமே முன்னுக்கு வச்சு ஒட்டுமொத்த சமுதாயமே வந்து ஒரு பிரச்சனையான சமுதாயம் சொல்லிட்டு நம்மக்குள்ளேயே நம்மளே உருவாக்கிட்ட பயம் எனக்கு இருக்கு. அதனால வந்து சமுதாயத்திட்டையும் இந்த மின்னல் எஃப்எம் கேட்கக்கூடவங்கள்ட்டையும் நான் வந்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம். நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு 10 பேர் செய்யற பிரச்சனையை வச்சு சமுதாயத்தோட இது இந்தியர்கள் தான் இப்படி சொல்ற அடையாளத்தை உருவாக்குன பங்கு எனக்கு என்னமோ நம்ம தான் செஞ்ச தவறுன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல வந்து வெற்றி பெற்றவர்களை பத்தி பேசுவோம், சாதித்தவர்களை பத்தி பேசுவோம், நல்லா செய்யக்கூடியவங்களை பத்தி பேசுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயத்த பகிர்ந்துக்குவோம். யூடியூப்லயோ இல்ல நம்ம சோசியல் மீடியால நம்ம கலந்து ஷேர் பண்ணும் போது கூட, இது சமுதாயத்துக்கு தேவையா, இது மக்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் அறிந்த சமுதாயமா ஒரு நல்ல விஷயத்த வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு நான்
0: எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக ஐயா. சரிங்க ஐயா, இன்றைக்கு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்துட்டோம். உங்களோட பேசியதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக எந்த பாடலை கேட்கலாம்னு நினைக்கிறீங்க?
1: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு என்ற பாடலை நான் கேட்கலாம் இருக்கம்மா. ஏன்னா அந்த பாடல்ல பல பறவைகள் எல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி வாழணும்னு கத்துக் கொடுத்துருப்பாங்க. ஒரு காக்கை போய் எப்படி வாழுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்துக் கொடுத்துருப்பாங்க. இயற்கையோட ஒட்டி வாழ்ந்தவர்கள் இந்தியர்கள். அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு பாடம் கத்துக் கொடுத்தது. அந்த இயற்கை வணங்கிதான் நம்ம வாழ்ந்தோம். அந்த இயற்கையும் நம்மளோட வாழ்ந்து வந்ததையும் நம்ம நிச்சயமா இருந்தோம்னாக்கா முன்னேறணும். அதனால வந்து இந்த பாடலை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நிச்சயமாக ஐயா, நிகழ்ச்சியில் உங்களோட பேசியதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி உங்க நேரத்திற்கு.
1: நன்றி மா, நன்றி, ரொம்ப நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
2: தொடர்வது ஞானச்சுடர்.
3: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு காட்டினுடைய எல்லை பகுதியில் வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துச்சு. அதை ஒட்டி சிறிய ஒரு நீரோடையும் ஓடிக்கொண்டு இருந்துச்சு. அந்த குளத்தில் வந்து நிறைய மீன்கள்லாம் வசித்து வந்தது. அவற்றில் வந்து ராமு, சோமு, தாமு என்ற மூன்று மீன்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. அந்த மூவருமே எங்கே போனாலுமே ஒன்றாக போவாங்க. ஒரு பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க மகிழ்ச்சியை கெடுக்கும் விதமாக ஒரு நாளில் வந்து மாலை நேரத்தில் இரண்டு மனிதர்கள் வந்து அங்கே வந்தாங்க. குளத்தை நிறைய அருந்தி விட்டு குளத்தை நன்றாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொன்னாங்க. அதில் ஒருத்தர் சொன்னாரு, இந்த குளத்தில் நிறைய மீன் இருக்குதே, நாளை வந்து வலையை பிரிப்போம், மாட்டிக்கொள்ளும் மீன்களை எடுத்து நம்ம பட்டணத்தில் போய் விற்று பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர் சொல்கிறார், ஆஹா, அருமையான யோசனை, நாளைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பேச்சை வந்து இந்த மூன்று மீன்களில் ஒரு மீனான ராமு என்ற மீன் வந்து கேட்டுருச்சு. கவலையோட மற்ற மீன்களை அணைச்சி சொன்னிச்சான், நம்மளோட குளத்தில் வந்து ஒருத்தர் மீன் பிடிக்க வந்துருவாங்க நாளைக்கு, இதனால் நம்ம மாட்டிக்குவோம். இன்றைக்கு இரவோட இரவா என்ன செய்வோம், இந்த ஓடை மூலமாக தப்பிச்சு போய் வேற ஒரு குளத்தில் நம்ம இருந்துருவோம், பிறகு சில நாள் கழிச்சு இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த மீன் சொன்னிச்சான். அப்போ இதை கேட்ட மற்ற மீன்கள் சொன்னிச்சுங்களாம், ஏன் நீ போய் பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி, அது வரும்போது பார்த்துக்குவோம் நாளைக்கு அப்படின்னு ஒரு மீன் சொன்னிச்சான். இன்னொரு மீன் சொன்னிச்சான், இல்லை இல்லை வந்த பிற்பாடு பார்த்துக்குவோம் அப்படின்னு இன்னொரு மீன் சொன்னிச்சான். இருந்தாலும் இந்த முதல் மீன் பயத்தில் நாளைக்கு இங்கிருந்தால் நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிருச்சு, அந்த ஓடையின் வழியாக போய் தப்பிச்சு போயிருச்சு. இப்போ மறுநாள் அதே போல் காலை நேரம் ஆனதுமே பார்த்தாக்கா பேசிக்கொண்ட அந்த ரெண்டு மனிதர்களும் வந்துட்டாங்க. வலையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த வலையை விரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.

0: நிகழ்ச்சி. அப்ப மாட்டி அதை எடுக்கக்கூடிய நேரத்துல அது ஏதோ ஒரு வழியில வந்து அந்த வலையிலிருந்து மீண்டு தப்பிச்சு குதிச்சு என்ன செஞ்சிருச்சு, ஓடை வழியா ஓடிருச்சு, தப்பிச்சிருச்சு. இருந்தாலும் உடம்புல வந்து சில காயங்கள் ஏற்பட்டுருச்சு. தாமு என்று சொல்லக்கூடிய இந்த கடைசி மீன் என்ன செஞ்சிருச்சு, நம்ம போய் பாறைக்கடையில போய் ஒளிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பாறைக்கடையில போய் ஒளிஞ்சிருச்சு. வலை வீசி விட்டு அந்த ரெண்டு மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குச்சியை எடுத்து அந்த பாறைக்கடையில எல்லாம் விட்டு விரட்டக்கூடிய நிலையில அந்த குச்சி என்ன செய்து அந்த மீனுடைய மேல பட்டு அந்த மீன் வந்து தன்னை தப்பிக்க வழி இல்லாம அந்த இடத்த விட்டு வெளியாகக்கூடிய நேரத்துல அந்த வலையில வந்து மாட்டிக்குது. வலையில மாட்டி அந்த மீனவர்கள் என்ன செய்யணும், அந்த வலையை தூக்கி வெளியே போட்டதுமே அந்த மூன்றாவது மீன் தண்ணியிலேருந்து வெளியாகி இறந்து போயிருச்சு. ரெண்டாவது மீன் காயத்தோட தப்பிச்சு போயிருச்சு. முதலாவது மீன் என்ன ஆயிருச்சு, அந்த இடத்த விட்டு தப்பித்து போனாலும் அது வந்து சலாமத் ஆகிவிட்டத பார்த்துச்சு. ஆக இந்த மூன்று மீன்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, முதலாவது மீன் என்ன செஞ்சிருச்சு, வரத்துக்கு முன்னாடியே தன்னை காத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போயிருச்சு. ரெண்டாவது மீன் என்ன, வந்த பிறகு பாத்துக்குவோம்னு சொன்ன மீன் கூட தப்பிச்சிருச்சு ஏதோ காயங்களோட. மூன்றாவது மீன் என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா, மாட்டி இறந்து போயிருச்சு. ஆக எந்த ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டாலும் கூட எதையும் ஒரு யோசனையோடு சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலகத்தில வாழக்கூடிய காலங்களிலே நமக்கு பல கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வரக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு முன்பதாகவே நாம் அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை நாம் வந்து எட்ட வேண்டும். உதாரணமாக மழைக்காலம் என்று சொன்னோம்னாக்கா, வெளியே போறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், நம்ம குடையை எடுத்து வச்சிருப்போம், எங்க மழை வந்துடும் நனையாம இருக்கணும் என்பதற்காக. அது போல நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில பல எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த வகையில அதை வந்து எப்படி நம்ம சமாளிக்கிறது என்பதற்கு முன் யோசனையா நாம் என்ன செய்யணும், முன் ஜாக்கிரதையாக நாம் வந்து வரதுக்கு முன்னாடியே நாம் அணைய போடணும்ன்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முன்பதாக நாம் என்ன செய்யணும், அதற்கான தடையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலகத்திலே நம்மை படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாளை வைத்து மறுமை என்ற ஒன்றையும் வைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்வில மரணத்துக்கு பிறகு உண்டான நிலையை உணர்ந்து தயாரிப்புகளை செய்து முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர்கள் தான் வருமுன் காப்பவர்கள், அதிக புத்திசாலிகள் என்று இஸ்லாம் கூறுகிறது. இவ்வுலகில் சுகமாய் வாழ்வதற்காக செல்வங்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய நாம மறுமையில சுகமாக வாழ்வதற்கு என்னத்தை நாம சேமித்து வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாம் கூறும் வாழ்க்கை நெறிமுறைகளின் அடிப்படையிலே நம் வாழ்க்கை அமைத்து வாழ்ந்து மரணிப்போமாக, மறுமையில் வெற்றி பெறுவோமாக. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: இளமை புதுமை இனிமை. இன்றைய காற்றின் மொழி அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு காற்றின் மொழியில் ஒலிபரப்பான பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதற்கு பிறகு உங்களுக்காகவே இடைவிடாத இசை, அதனை தொடர்ந்து பக்தி பாடல்கள்னு மின்னலா ஃபேமில 24 மணி நேரமும் உங்களுக்காக உங்களுக்கு துணையாக நாங்க இருக்கோம். அதனால நீங்க 24 மணி நேரமும் எங்களோடு இணைந்திருக்க மறவாதீர்கள். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சீக்கிரமே சந்திக்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம் இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆர்டிஎம் இல்லை நம்ம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் இல்ல சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். எஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அதே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
2: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மீதா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

கடந்த 3 ஆண்டுகளாக மடானி அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களும் கொள்கைகளும் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி தொடர்ந்து தாங்கு திறனை வெளிப்படுத்தி வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2026 2ஆம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.8% பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஊடக பணியாளர்கள் அதிவேகமாக வளரும் தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கிச் செல்லும் வேளை தங்களின் சுயமரியாதை, உயர்நெறி, தேசிய அடையாளம் ஆகியவற்றை மறந்துவிடக்கூடாது என பிரதமர் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக விழிப்புடன் இல்லாவிட்டால் நாட்டின் இலக்கினை அடைவதில் சற்று சுணக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் நினைவூட்டினார். இன்று நடைபெறும் நெகிரிசிம்பிலானின் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் வேட்புமனு தாக்கல் செயல்பாட்டினை நிர்வகிக்க 761 தேர்தல் பணியாளர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரம்லன் ஹருண் தெரிவித்தார். 36 சட்டமன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் காலை 9 தொடங்கி 10 மணி வரை நடைபெறும். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோ ஆசிய பசிபிக் நாடுகளின் கூட்டங்களில் பங்கேற்க நாளை பிலிப்பீன்ஸுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கும் இடையே செப்டம்பரில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள உச்சநிலை கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து தனது சீன சக வாங் யீயை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மெக்சிகோவையும் மத்திய அமெரிக்காவின் சில பகுதிகளையும் ரிக்டர் கருவியில் 7.3 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. இதனையடுத்து ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS தெரிவித்துள்ளது. அந்த நிலநடுக்கம் 48 கிலோமீட்டர் தொலைவில் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து இறுதிச் சுற்றில் அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியை எதிர்கொள்வதில் ஸ்பெயின் தனது வலுவான தற்காப்பு விளையாட்டாளர்களை சார்ந்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போட்டி முழுவதும் 7 ஆட்டங்களில் ஒரே ஒரு கோலை மட்டுமே தனது அணி நழுவவிட்டதாகவும் சிறந்த தற்காப்பு ஆட்டத்திறனை கொண்ட அணியாக ஸ்பெயின் உருவெடுத்துள்ளதாகவும் அதன் நிர்வாகி லூயிஸ் டிலா ஃபியந்தா தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

0: எடுத்தறியப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான்.
1: இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர்.
0: ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதகல்.

நபியே, மது மற்றும் சூது விளையாடுவது பற்றி உம்மிடம் வினவுகிறார்கள். அவ்விரண்டிலும் பெரும் பாவமும் மானிடருக்கு சில பயன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டின் பயனை விட பாவமே மிக பெரிது என்று கூறுவீராக என அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறியுள்ளான். மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் வெளிப்படையாக சிலருக்கு சில பொருளாதார பயன்கள் தென்பட்டாலும் அவற்றினால் மனிதன் தனது பண்பை இழந்து பணத்தை இழந்து பாவத்தையும் அள்ளிக்கட்டுகிறான் என்பது ஆராய்வோருக்கு நன்கு தெரியும். இதனால்தான் இஸ்லாம் இவ்விரண்டிற்கும் தடை விதித்தது. வகை வகையான மதுபானங்களை முந்தை முந்தையாக வைத்து பருகி வந்த அரபு மக்களிடையே இஸ்லாம் செய்த புரட்சி இவ்வையகமே வியக்கத்தக்கதாகும். சிறுக சிறுக அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து மீர்க்கப்பட்டு பின்னர் அவர்கள் மதுவை நஞ்சென ஒதுக்கும் தன்மைக்கு உயர்த்தப்பட்டார்கள்.

நேர்களே, மது பற்றிய இத்திருவசனத்திற்கு பின்னரும் சிலர் மது பழக்கம் உடையோராக இருப்பது கண்டு சூரத்துல் மாயிதாவில் உள்ள ஒரு வசனத்தின் மூலம் மதுவுக்கு பூரணமாக தடை விதிக்கப்பட்டது. தப்பித்தவறி அருந்துவோருக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட்டன. இப்படி மனமாற்றம் ஏற்படுத்துவதின் வாயிலாகவும் சட்டத்தின் மூலமாகவும் பூரணமாக மதுவுக்கு தடை செய்த மார்க்கம் இஸ்லாம் ஒன்றுதான் என்பதை வரலாறு கூறுகிறது.

நேயர்களே, மதுவின் தீது குறித்து மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கைகள் சிந்தனைக்குரியவைகளாகும். மது விஷயத்தில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை சபித்திருக்கிறார்கள். மது பிழிபவனையும், பிழிய செய்பவனையும், அதை அருந்துபவனையும், அதை சுமந்து செல்பவனையும், யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவரையும், அதை ஊற்றிக் கொடுப்பவனையும், மதுவிற்ற காசால் சாப்பிடுபவனையும், அதை விலை கொடுத்து வாங்குபவரையும், யாருக்காக வாங்கப்படுகிறதோ அவனையும் சபித்துள்ளார்கள். நூல் ஆதாரம் திருமேசி மற்றும் இப்னு மாஜா. மேலும் ஒரு ஹதீஸில் மூவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராம், அதாவது தடை செய்து வைத்திருக்கிறான். ஒன்று, மது அருந்தும் பழக்கமுள்ளவன். இரண்டு, பெற்றோருக்கு நோவினை செய்பவன். மூன்று, தையூஸ், அதாவது

மனைவி இடத்தில் கெட்ட நடத்தை இருப்பதைக் கண்டும் காணாதது போல் இருந்து விடுபவன் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் ஆதாரம் அஹ்மது மற்றும் நசாஇ. இஸ்லாம் மது அருந்துவதை கடும் குற்றமாக்கியுள்ளது. மார்க்கப்பற்றுள்ள முஸ்லிம்கள் ஒருபோதும் மது அருந்த மாட்டார்கள் என்பது திண்ணம். ஆகவே அல்லாஹ் ஹராமாக்கியுள்ள மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் மேலும் நபியவர்கள் சபித்துள்ள இந்த பழக்கத்தை நாம் விட்டொழிப்போமாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, சனிக்கிழமை வணக்கம் மின்னலில் மீண்டும் இணைகின்றோம். ஒவ்வொரு வீடியோலும் ஒரு புதிய வாய்ப்புங்க, அதை அழகாக்குவது நம் எண்ணங்கள் தான். ஆக நம்முடைய வீடியோலை மிக அழகாக்க அழகிய எண்ணங்களை காலை நேரத்தில் விதைக்கலாங்க. திருவள்ளுவர் ஆண்டு 1057, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 2ஆம் நாள், 2026 ஜூலை 18 சனிக்கிழமை. இன்று உங்கள் எண்ணம் போல வாழ்க்கையும் இந்த நாளும் அழகாக மின்னலின் வாழ்த்து இணைகின்றேன். உங்கள் நான் ட்ரேசாலசாரு.

அவ்வளவுதாங்க அந்த வெற்றியை நீங்கள் உங்க வாழ்க்கையில அடையறதுக்கு மின்னலின் வாழ்த்து என்றென்றுமே. சரி, இணைய பத்திரிகைகளில் வந்த ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். இன்று நெகிரி சம்பளானில் வேட்பு மனு தாக்கல், இதை பற்றிய செய்தி வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக, பள்ளிகளில் கட்ட ஒழுங்கு மற்றும் பகடி வதை சம்பவங்களுக்கு உடனடியாக தீர்வு காணுங்கள்னு பிரதமர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சமீபத்தில் நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதனால அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. மாணவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை படிக்கணும் அப்படின்னா அதற்கான தீர்வை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக, இருதய சிகிச்சை, இதை பற்றிய செய்தியோடு, மடானி வாகன பதிவு எண் விவகாரம், காப்புரிமை மீறலுக்காக ஜேபிஜேவுக்கு 40,000 அபராதம், இது பற்றிய செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. கூடவே நிறைய செய்திகள் உங்களுக்காக இடம்பெற்றிருக்கின்றன. இணைய பத்திரிகைகளிலும் வாங்கி படிக்க மறந்துடாதீங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

26-48 அணிகளிலிருந்து 4 அணிகள் இப்போ வந்து களத்தில் போராட போகின்றன. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு 3வது நிலையில எந்த அணி வெற்றி பெறப் போகின்றது என்பதை தீர்மானிப்பதற்கான ஆட்டம்தான் பிரான்ஸ் இங்கிலாந்து அணி இந்த களத்தில் சந்தித்து விளையாடவிருக்கின்றது. இதற்கிடையில் பொதுவாக இந்த நட்சத்திர ஆட்டக்காரர்கள் இருக்கும் அணிகள் அந்த ஆட்டத்திலிருந்து விடைபெற்று போகும் போது அவர்களுமே நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகின்றனர். அந்த வகையில் பிரான்சிலிருந்து கிளேன் எம்பாப்பே இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த அரையிறுதி சுற்றிலிருந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகவில்லை அந்த அணி அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அவ்வளோ விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இருந்த போதிலும் உலக கார்பந்தாட்ட ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் எங்களுக்கு என்ன, உங்கள் நாட்டிலேயே உங்களுக்கு விமர்சனங்கள் எழுந்தாலுமே உலக கார்பந்தாட்ட ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் அந்த நம்பிக்கையும் உங்கள் மேலே நாங்கள் வைத்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமீபத்தில் நிறைய விமர்சனங்களுக்கு மத்தியில் நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாமல் இந்த பிரான்சின் தேசிய அணிலிருந்து நான் வந்து கிளம்பலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். ஏன்னா நான் தோல்வி அடைந்த பிறகு நிறைய பேர் வந்து என்னை வந்து சில வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி என்னை அழைக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க. நான் என்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு அந்த களத்தில் திடலில் இறங்கி விளையாடணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே நான் கேட்டேன் அப்படின்ற ஒரு பதிவு சொல்லும் போது கீழே அவ்வளோ பேர் வருத்தப்படாதீங்க, இந்த முறை விட்டாலும் பரவாயில்ல, இந்த உலக கிண்ணம் அப்படின்ற போது கார்பந்தாட்ட உலகம் உங்களை என்றும் கொண்டாடி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற மனநிலையோடு இன்று அதிகாலை, அதாவது அதிகாலை 3 மணிக்கு எப்படி பிரான்ஸ்க்காக களத்தில் இறங்க போறாருன்னு பார்க்கலாம்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். ஒரு குட்டி கதை கேட்டா, அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா, உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹெலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15.

அரசாங்க கொள்கைகளும் சீர்திருத்தங்களும் 5.8 விழுக்காட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்நெறியை மறந்துவிடாதீர், ஊடகவியலாளர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். வணக்கம், சல மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன்.

0: பிரதமரிடத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2026 இரண்டாம் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 5.8 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது முதலாம் காலாண்டில் பதிவான 5.4 விழுக்காட்டு வளர்ச்சி உள்ளிட்ட பொருளாதார நிபுணர்கள் கணித்த 5.2 விழுக்காட்டையும் கடந்துள்ளது. நிலைத்தன்மையற்ற புவி அரசியல் வர்த்தக விநியோக சங்கிலி தடைகளுக்கு மத்தியில் நாடு இந்நிலையை அடைந்துள்ளது. இந்த மேம்பாடு மன நிறைவினை அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனிடையே ஊடக பணியாளர்கள் அதிவேகமாக வளரும் தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கிச் செல்லும் வேளை தங்களின் சுயமரியாதை, உயர்நெறி, தேசிய அடையாளம் ஆகியவற்றை மறந்துவிடக்கூடாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். தொழில்நுட்ப முன்னேற்றத்தினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக விழிப்புடன் இல்லாவிட்டால் நாட்டின் இலக்கினை அடைவதில் சற்று சுணக்கத்தை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் நினைவூட்டினார். தகவல் சுதந்திரம், இலக்கவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, AI ஆகியவற்றின் தேவையை பாதுகாக்கும் போது நாட்டின் உயர்நெறியும் தற்காக்கப்பட வேண்டும் என்றார் அவர். இவ்வேளை சுங்காய்கோட் பூர்வகுடி கிராமத்தை உட்படுத்திய நில விவகாரம் தொடர்பில் பஹாங் மாநில அரசாங்கத்திடம் பேசப்படும் என பிரதமர் சொன்னார். இந்த விவகாரம் மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. இருப்பினும் அப்பூர்வகுடி சமூகத்தினரின் பிரதிநிதியுடன் இவ்விவகாரம் தொடர்பில் தாம் தொலைபேசி வாயிலாக உரையாடியதாக முகநூல் பதிவின் வாயிலாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நில விவகாரத்தின் ஊடே 3 பூர்வகுடியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதையும் தாம் அறிந்துள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். ஆகையால் இந்த விவகாரம் நியாயமாகவும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தீர்வு காண வாய்ப்பளிக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் எண்ணெய் கையிருப்பு தொடர்ந்து நீடித்திருப்பதை உறுதி செய்யவும் மக்களின் நல்வாழ்வு உள்ளிட்ட பொருளாதாரம் மீதான அதன் தாக்கத்தை குறைப்பதற்கும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. முதன்மை எண்ணெய் விநியோகிப்பாளரான அந்நாட்டில் எழுந்துள்ள புவி அரசியல் பதற்றம் பன்னாட்டு ஆற்றல் சந்தைக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது காமில் அப்துல் முனீம் சுட்டிக்காட்டினார். இந்த சூழ்நிலையை அரசாங்கம் அதன் வளங்களை பல்வகைப்படுத்த முனைந்து வருவதாகவும் அவர் சொன்னார். அப்போர் நாட்டிற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் உள்நாட்டு விநியோகத்தை உறுதி செய்வதே முதன்மையின் நோக்கம் என்றார் அவர். ஸ்லாங்கூர் கொத்தடாமன்சாரா வீடமைப்பு பகுதியில் தரவு மையம் ஒன்றினை அமைக்கும் விவகாரம் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என சுங்காய் புலோ நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். ஓரிட மக்கள் வெளியிட்ட கவலையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மனிதவள அமைச்சருமான அவர் கூறினார். குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் தரவு மையங்களை அமைப்பதற்கான விரிவான வழிகாட்டுதலையும் வழிமுறைகளையும் உருவாக்கும் தேவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதி படும் என்றார் அவர். இன்று நடைபெறும் நெக்ரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலின் வேட்புமனு தாக்கல் செயல்பாட்டினை நிர்வகிக்க 761 தேர்தல் பணியாளர்கள் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டாக்டர் ராம்லான் அஹரூன் தெரிவித்தார். 36 சட்டமன்றங்களுக்கான வேட்புமனு தாக்கல் காலை 9 தொடங்கி 10 மணி வரை நடைபெறும். இதுவரை 464 வேட்புமனு வாரங்கள் வாங்கப்பட்டுள்ளன. ஆனால் 70 வேட்பாளர்கள் மட்டுமே வைப்பு தொகையை செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை பின்பற்றும்படியும் ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் ஆதரவாளர்களுக்கு டாக்டர் ஸ்ரீராம்லான் அறிவுறுத்தியுள்ளார். ஜஹோர் ஃபாரஸ்ட் சிட்டியில் செயல்படும் நெட்வொர்க் பள்ளியின் செயல்பாட்டினை நிறுத்தும்படி இஸ்கண்டர் புத்ரி மாநகர் மன்றம் MBIP அறிக்கை வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வளாகம் வர்த்தக அனுமதி நிபந்தனைகளை பின்பற்ற தவறியதால் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டத் ஓனாஃபிஸ் காசி தெரிவித்துள்ளார். நிர்வாக அலுவலகத்தை கல்வி நடவடிக்கைக்காக அந்நிறுவனம் தவறாக பயன்படுத்தியுள்ளது செயலாக்க தரப்பினரின் விசாரணையின் வாயிலாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்நிறுவனம் 2 வளாகங்களை கொண்டுள்ளது. முறையான உரிமம் பெற்ற நிர்வாக அலுவலகம் மற்றொன்று MBIP உரிமமற்ற வளாகமாகும். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம்.

0: மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
1: அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆசிய பசிபிக் நாடுகளின் கூட்டங்களில் பங்கேற்க நாளை பிலிப்பீன்ஸுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ளார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் இடையே செப்டம்பரில் நடைபெறக்கூடிய உச்சநிலை கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்வது குறித்து தனது சீன சகா வாங் யீயை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆசியாவின் 11 உறுப்பு நாடுகளுடன் தொடர்புடைய கூட்டங்களில் பங்கேற்பதற்காக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லோரோ அடுத்த வாரம் மணிலாவுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் போர் உலகளாவிய வர்த்தகத்தை பாதித்து ஆசியா முழுவதும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள வேளை இக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. சர்ச்சைக்குரிய அமைச்சரவை மாற்றத்தின் ஒரு பகுதியாக யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி தனது தற்காப்பு அமைச்சர் மைஹைலோ ஃபெடரோஃபை பதவி நீக்கம் செய்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கியேவ் நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக AFP செய்தியாளர் ஒருவர் கூறினார். ஃபெடரோவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பதாகைகளையும் யுக்ரைனிய கொடிகளையும் ஏந்தியிருந்த சில போராட்டக்காரர்கள் அந்த முடிவை கண்டித்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக தலைநகரில் போராட்டத்தை மேற்கொண்டனர். தென் மெக்சிகோவையும் மத்திய அமெரிக்காவின் சில பகுதிகளையும் ரிக்டர் கருவியில் 7.3 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. இதனையடுத்து ஆழிப்பேரலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் USGS தெரிவித்துள்ளது. அந்த நிலநடுக்கம் 48 கிலோமீட்டர் தொலைவில் 18 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்தது. மெக்சிகோவின் சியாபாஸ், ஒகாசா மாநிலங்கள் உட்பட குவாட்டமாலா, எல் சல்வாடோர் பகுதிகளில் வசிப்பவர்கள் கடுமையான நிலநடுக்க அதிர்வுகளை உணர்ந்தனர். பாதிக்கப்பட்ட வட்டாரங்களில் ஆளுநர்களுடன் தொலைபேசியில் பேசியதாக மெக்சிகோ அதிபர் கிளவுடியா ஷெபம் கூறினார். அதேவேளை கடுமையான பாதிப்புகள் எதுவும் அங்கு ஏற்படவில்லை என கடற்படை செயலாளர் ரெமண்டோ மொராலேஸ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர் எண்ணிக்கை 5,069 கடந்துள்ளதாக நாடாளுமன்ற தலைவர் ஜோக் ரோட்ரிகுவேஸ் கூறினார். மேலும் 16,740 பேர் காயமடைந்துள்ள வேளை 20,000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். June 24 தலைநகர் கராகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்க அங்குள்ள பல அடுக்ககங்கள் சரிந்து விழுந்தன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. வரும் திங்கட்கிழமை அதிகாலை மெட்லைஃப் அரங்கில் நடைபெறும் இறுதிச் சுற்றில் அர்ஜென்டினா நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியை எதிர்கொள்வதில் ஸ்பெயின் தனது வலுவான தற்காப்பு விளையாட்டாளர்களை சார்ந்துள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போட்டி முழுவதும் 7 ஒரே ஒரு கோலை மட்டுமே தனது அணி நழுவவிட்டதாகவும் சிறந்த தற்காப்பு ஆட்டத்திறனை கொண்ட அணியாக ஸ்பெயின் உருவெடுத்துள்ளதாகவும் அதன் நிர்வாகி லூயிஸ் டிலா ஃபியந்த் தெரிவித்தார். இவ்வேளை சிறப்பான தற்காப்பு திறனை வெளிப்படுத்தும் அணி வெற்றியாளர்களாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக ஸ்பெயின் விளையாட்டாளர் மார்க் கொகுரேலா கூறினார். அரசாங்க கொள்கைகளும் சீர்திருத்தங்களும் 5.8 நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்நெறியை மறந்துவிடாதீர். ஊடகவியலாளர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1986 இன்றைய நாளில் நாட்டின் 7வது பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றமும் மாநில சட்டமன்றங்களும் கலைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டம் நிறைவடைந்த உடனேயே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த கலைப்பு சபாசரவா மாநிலங்களை உட்படுத்தவில்லை. இந்த அறிவிப்பு 1986 July 19 முதல் நடைமுறைக்கு வந்தது. சபாவில் 1986 மே மாதத்திலும் சரவாக்கு ஈராக்கில் 1985 டிசம்பர் மாதத்திலும் தேர்தல் நடைபெற்றிருந்ததால் அவ்விரு மாநிலங்கள் இந்த கலைப்பில் இடம்பெறவில்லை. தேர்தல் ஆணையம் வேட்பாளர் நியமனத்துக்கு ஜூலை 24 தேதியையும் வாக்களிப்பு நாளாக ஆகஸ்ட் 2 மற்றும் 3 தேதிகளையும் நிர்ணயித்தது. 1985 வாக்காளர் பட்டியல் 1986 ஜனவரி 2 உறுதிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த தேர்தலில் சுமார் 70 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். இதற்கு முந்தைய பொது தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் 11.9 லட்சம் புதிய வாக்காளர்கள் பதிவு பெற்றிருந்தனர். இந்த பொது தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் 1.15 கோடி ரிங்கெட்டை ஒதுக்கியது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

இந்த பட்டாம்பூச்சியை பார்க்கறது பறக்கிறது அதோட வண்ணம் இதில் இருக்கிற ஒரு அழகான மன திருப்தி வேறு எதிலும் கிடைப்பதில்லை. அவ்வளோ அழகான ஒரு ஒரு மனநிலையை நமக்கு பட்டாம்பூச்சிகள் நம்மை சுற்றி பறக்கும் போது கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. சுற்றி அவ்வளோ விஷயங்கள் இயற்கை நாம் ரசிப்பதற்காகவே கொடுத்திருக்கின்றன. அதனால இயற்கையோடு வாழ்க்கையை வாழ மறந்துட வேண்டாம். வணக்கம். மின்னலில் சனிக்கிழமை நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, இன்று ஜூலை 18 உலக கேட்போர் தினம், வேர்ல்ட் லிசனிங் டே. அதாவது காதுகளால் கேட்பது ஒரு பழக்கம், அது நமக்கு தெரியும். ஆனால் மனதால் கேட்பது என்பது ஒரு பண்பு. ஆக காதும் சரி மனதும் சரி கேட்கணும் ஒரு விஷயத்த. இன்று நாம் இசையை மட்டும் இல்லைங்க, இயற்கையின் ஒலியையும் நம்மை சுற்றி இருப்பவர்களின் உணர்வுகளையும் சொல்லப்படாத வார்த்தைகளையும் கேட்க ஒரு நிமிடம் ஒதுக்குவோம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் வந்து கொண்டாடப்படுகின்றது. பொதுவாகவே உலகத்துல பல பேருக்கு நான் சொல்றது கேட்க ஆள் இல்லையே என்றதுனாலதான் மனசோர்வு ஏற்படுகின்றது. ஒரு நிமிடம் அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்றத காது கொடுத்து முதல்ல கேட்டுட்டு பொறுமை கேட்டு பிறகு நாம அவங்களுக்கு பதில் சொல்லலாம். இந்த மாதிரி மனசோர்வுல இருக்கிறவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மிக நல்ல ஒரு பரிசு என்ன தெரியுங்களா? அவங்க சொல்றத அமைதியா கேக்குறது, அவ்வளவுதான். அந்த பரிசை இன்று யாருக்காவது கொடுக்க முடிந்தால் தாராளமா கொடுங்க. இதற்கிடையில நீங்க கூட அழைத்து சொல்லலாம். ஒருவேளை உங்க காதுகள் பேச முடிந்தால் உங்களை பற்றி என்ன புகார் கொடுக்கும் அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சந்திரா சூர்யா. நீயா இல்லை நானா?
1: அப்பா எப்பவும் அப்படிதான், அவருக்கு எல்லாம் சரியா இருக்கணும், ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டாரு.
2: உங்க நண்பர்கள் கிட்ட செலவு பண்ற நேரத்தையும் பேசுற நேரத்தையும் என்னைக்காவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
3: எப்பவும் நீங்க தானப்பா குப்பையை வெளியே கொண்டு போய் போடுவீங்க.
2: இன்னைக்கு நீங்க செய்யுங்க. எங்களுக்கு வயசாகிட்டா நாங்க பழைய பஞ்சாங்கம், உங்களுக்கு மட்டும் வயசே ஆகாதா? இல்ல நாங்க உங்க வயசை தாண்டி வரலையா?
0: நீயா இல்லை நானா.
4: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: என்ன பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

2026 உலக கிண்ண கார்பத்தாட்ட போட்டியை உங்களுக்காக அதிகாரப்படியாக வழங்கி கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம். ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக ஒருவேளை நீங்க வெளியே இருந்தீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். ஏறக்குறைய இந்த ஒரு மாத காலகட்டம் எப்படி போனதுன்னு கூட தெரியாதுங்க. பாருங்க, 48 ஆரம்பித்து இப்போ இன்று 2 அணிகள், நாளை மறுநாள் திங்கட்கிழமை 2 அணிகள் என்று நாம தேடிக்கொண்டிருக்கும் அந்த சாம்பியன் யார் அப்படின்ற தெரிகிற காலமும் நெருங்கிவிட்டது. இதற்கிடையில உங்க ஆதரவு யாரு, இல்ல உங்களுடைய அணி கிளம்பிருச்சுங்க, இருந்த போதிலும் இந்த 2026 இந்த முறை இந்த உலக கிண்ணத்தை இந்த ஒரு அணிதான் கைப்பற்றும் அப்படின்னு நீங்க கணிச்சு வச்சிருக்கீங்களா, நினைக்கிறீங்களா, அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். பேசும் குரல்கள்,
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: உலக கேட்போர் தினமும் அனுசரிக்கப்படுகின்றது. காதுகள் மட்டும் இல்லை, மனசாரையும் ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் பொழுது அந்த விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். இயற்கையை நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்து கேட்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு, ஆனால் நாம் எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கின்றோம் அப்படின்ற விழிப்புணர்வு வேண்டும். பரபரப்பான உலகில் எப்போதும் பரபரப்பா இல்லாம கொஞ்சம் காது கொடுத்து மனசு விட்டு கேட்கும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்ககிட்ட கேட்டிருந்தோம், ஒருவேளை உங்களுடைய காதுகள் உங்களை பற்றி புகார் கொடுத்தால் என்ன புகார் தான் கொடுக்கும்?
1: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க அர்ஜுன், உங்களுடைய காதுகள் உங்களை பத்தி ஏதாவது ஒரு புகார் கொடுத்துச்சுன்னா என்ன சொல்லும் உங்க காதுகள்?
1: முதல் விஷயம் காது சொல்லுங்க, அந்த கோசி பேசுறாங்களே
0: விருப்பம் இல்லதான் பக்கத்துல போய் நிக்கனாலதான் அதெல்லாம் விளங்குது.
1: என்ன
0: சொல்லும்
1: இல்ல இப்போதைக்கு இதுதான்,
0: இப்போதைக்கு இதுதான் சொல்லுதா? அப்ப உங்க காது இன்றைக்கு உங்ககிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயங்கள் பேசக்கூடியவர்கள் மத்தியில போய் நில்லுங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லுது, சரியா?
1: ஆமா ஆமா நிச்சயமா.
0: அப்ப சுற்றி நல்ல விஷயங்களை பேசுறவங்க இருக்காங்களா இல்லையா?
1: நன்றி.

வணக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கேட்போர் தினம் என்று சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது உலகத்துல நிறைய பேர் தாங்க பேசுறதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு மனசுருவம் ஏற்படுது. சமீபத்துல நீங்க இந்த ஸ்ரீலங்காவில ஃபேஸ்புக் நீரலிலே ஏற்பட்ட ஒரு தற்கொலை சம்பவத்தை பார்த்துருந்தீங்க. அந்த செய்திகளை படித்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய பேர் வந்து கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. என்ன அதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவுதான் மன சோர்வு ஏற்பட்டு இருந்தாலுமே கூட யாருக்கிட்டையாவது மனசு விட்டு தயவு செய்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இளைஞர் வந்து கொரியால வேலைக்கு போய் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அங்கிருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10 வருட காலகட்டம் அவர் வந்து பணம் அனுப்பியிருக்காரு. அம்மாக்கும் அண்ணனுக்கும் ஒரு சின்னதாக இருந்த ஒரு வீடு பெரிய அளவில் வந்து ஒரு மேன்ஷனாக வந்து அவங்க கட்டி முடிக்கிற பிறகு அந்த வீடு வந்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருமே எல்லாமே முடிச்சுட்டு வந்து திருமணம் செய்துவிட்ட பிறகு அந்த வீடை தன் பேரில் மாற்றணும் அப்படின்னு இவருடைய அந்த வாலிபர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மனைவியை சொல்கிறது கேட்டுட்டு போய் கேட்குறப்ப தான் தெரிய வருது, அந்த பேரை வந்து அம்மா வந்து அவங்களுடைய அண்ணனுக்கே மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அந்த இளைஞனுக்கு என்னன்னா அந்த வழியை ஏற்றுக்க முடியல. அம்மா, அண்ணன், மனைவி இப்படி எல்லாருமே எல்லாம் பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சூழல்னு நமக்கு தெரியாது. அது அங்கே ஏற்பட்டதுதான். இருந்த போதிலும் அந்த நீரலில் வந்து அமர்ந்து பேசி எல்லார் முன்னிலையிலும் அவர் செய்த அந்த சம்பவம் அந்த சூழல் வந்து உண்மையிலே கண்கலங்க வைத்தது. மீண்டும் மீண்டும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், மன சோர்வு ஏற்படும் போது சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. தலையன் காசே இருக்கு 1599 99. ஒருவேளை வந்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசினா ஏதாவது நினைச்சுப்பாங்க, இல்லை அப்பா அம்மாவோ உடன் பிறந்தவர்களோ நண்பர்கள் ஏதாவது நினைத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நிறைய ஆலோசகர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுங்க. கனவுகளையும் உங்களுடைய காயத்தையும் நீங்க வந்துட்டு ஒன்னா வைத்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கனவு கை கொடாமல் போயிடும். அதனால கனவுகளுக்கு கை கொடுக்கணும்னா மனம் விட்டு பேசுங்க, பேசுறத காது கொடுத்து கேளுங்க, அவ்வளவுதாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டேம், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றிருப்பதுடன் சிறந்த பண்பு நலன்கள் உள்ளிட்ட மனித விழுமியங்களிலும் உறுதியாக நிலை பெற்றிருக்கும் ஆசிரியர்களை நாட்டின் கல்வி அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பொது பல்கலைக்கழகங்களில் பன்னாட்டு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது SPM, STPM, மெட்ரிகுலேஷன் அல்லது பட்டய கல்வி டிப்ளோமா மாணவர்களின் கல்வி வாய்ப்புகளை பாதிக்காது என்று உயர்